நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, சக வருடம் 1948, ஜெயிஷ்ட மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 10 தேதி, இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

நாலொரு குரல் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் இனியவை குரல் எனும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். ஆம் நேயர்களே, பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். 96வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்க. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்க. கலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க அம்சப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அங்கக வேளாண்மையில் நுண்ணீர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணீர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் பசுமையான நகரங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை, வாசிப்பவர் முனைவர் கோல்டா எட்வின் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுதோ, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் 3 மாதத்தில் ஏற்படும் இரத்தப்போக்கிற்கான மற்றொரு காரணம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, சிக்கல் வி குஞ்சுமணி என் நீலா ஆகியோரின் இரு புல்லாங்குழல் இசை இடம்பெறும். TK பத்மநாபன் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பட்டுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 உழைப்பவர் அரங்கம், ரெக்ஸின் பேக்ஸ் மற்றும் சீட் கவர்ஸ் தைக்கும் புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையம்

எம் கார்த்திகேயன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, சீர்காழி எஸ் திருநான சம்பந்தம் அவர்கள் பாடிய தேவாரம். 12:50 புதின பக்கங்கள், ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்திட. வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் எஸ்பி ராம் அவர்களின் பாட்டு, 4:00 கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம், இசை தேவா, திரைக்கதை இயக்கம் வி சேகர், 5:00 பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவலுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 கால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருட்களின் புதுடெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சி இன்று 7:10 ஆகாஷ்வாணி டெல்லி ஒலிபரப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். இரவு 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலை இணைகிறார் அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மரடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்திட, வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 ஹாய் சிநேகிதியே, உணவு அறிவியல் பற்றி புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற காலங்கள், 3:00 ஹலோ டாக்டர், கண்புரை மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை குறித்து நேரலினா புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கண் மருத்துவத்தை துணை பேராசிரியர் டாக்டர் நிருபமா கஸ்தூரி அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 5:00 காலையோட விளையாடு நேரலினா ஆர்ஜே சாண்ட்ரின், 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:35 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 ஃபிபா வேர்ல்ட் கப் பற்றிய அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்தி விமானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 மதியம், 12:40 இரவு, 7:15 ஆகிய தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவு மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 ஒரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: दिस न्यूज बुलेटिन।
1: காலை தென்றல் தொடர்கிறது.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
4: கர்ணையனும் பூங்கொத்து. மனித வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்றால் அந்த தோட்டத்தை அழகுபடுத்தும் மலர்கள் பல பல. கர்ணை எனும் பூங்கொத்து எப்போதும் வாசனை உள்ளதாகும். பூ என்று கூறாமல் பூங்கொத்து என்று கூறும்போதே பல மலர்கள் ஒன்று சேர்கிறது, அதுவே அழகாகிறது. அந்த மலர்களில் கர்ணை என்பது ஒரே ஒரு உணர்வு அல்ல. அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கர்ணை எனும் பூங்கொத்தாகும். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. உன்கடன் வழிமொழிந்து இரக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது, செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒரு வகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும், அன்பான ஒரு சொல்லை தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும், தாகத்தோடு சுற்றி அலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும், ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டு கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணைத்தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ, பணமோ, புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும்

0: காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம், நம் செயல்களால் மலரச் செய்வோம், உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:15. நிகழ்ச்சியில் தொடர்வது தெய்வீகராகம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 27 நாள், புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள். இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கருத்தமுத்தை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனால் வீட்டில் இல்லை, கொள்ளைக்கு வந்து பார்த்தா இங்கேயும் காணும். சரி, நம்ம அந்த ஏரிக்கரை ஓரமா நம்ம வயலுக்கு போவோம்.

0: என்ன அது, என்ன ஏதோ சத்தம் கேட்குது, என்னன்னு தெரியலையே.
1: ஒரே வெட்டு தான், ரெண்டா பிளந்துக்கணும்.
0: ஐயோ, யாரா அது? ஒரே வெட்டு ரெண்டா பிளக்கணுமா?
2: யார்பா யார்பா யார்பா தான் பணம் மரத்துக்கிட்ட, யார்பா யார்பா யார்பா தான் குளவுது குளவுது,
3: யார் யார் யார்பா யார்பா? எப்பா பணம் மரத்தில் யார்பா உட்காந்துருக்கா?
2: யாரா கதை முத்த? நான் தான்ப்பா கருத்து முத்த.
3: எப்பா தனியா பணம் மரத்து மேல உட்காந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க?
2: நீ சீக்கிரம் வருவனு எதிர்பார்த்து காத்திருந்தா, நீ வரகணமா? மணி ஆவாம பசி எடுத்துச்சியா? அதனால பணம் மரத்துல ஏறியா நொங்கு வெட்டி சாப்பிட்டுங்கிறான்.
3: எப்பா எப்பா வெட்டினது போதும், இறங்கி வாப்பா.
2: ஆ சரி சரி சரி சரி சரி வர, இறங்கி வரம்மா இறங்கி வரம்மா. அந்த நொங்கெல்லாம் கீழே செதறி கிடக்குது பாரு, அதெல்லாம் பொறிக்க வையா?
3: ஆ பொறிக்க வைக்கிறப்பா, நீ சீக்கிரம் இறங்குப்பா இறங்குப்பா.
2: ஆ சரிப்பா சரிப்பா, இதோ உடனே இறங்கிறேன். அப்பாடி
3: என்னப்பா நிறையா கொலை வெட்டி கிடக்கு உள்ள இருக்கு.
2: ஆமாம் கதை முத்தா, நம்ம ஊர் பொடி பசங்க மரத்தில் இருக்கிற நொங்க பார்க்கல போலுதா? அழகர் மூணு கொலை இருந்ததா, மூணு கொலையும் தள்ளிட்டான்.
3: சரிப்பா சரிப்பா, அப்போ அந்த கொலையெல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த ஆலமரத்து ஓரமாக போய் உட்காருவோம்.
2: சரி சரி சரி,
3: அருவா இருக்குல்ல?
2: ஆ இருக்கு இருக்குது.
3: சரிப்பா வெட்டி வெட்டி திம்பம்பா.
2: கதை முத்தா சைக்கிளில் வந்தனியா?
3: ஆமாப்பா.
2: ஆ கொஞ்சம் சைக்கிள் எடுத்து வந்துடான்.
3: சரிப்பா சரிப்பா, சைக்கிளை பின்னாடி வச்சு அப்படியே தள்ளிகிட்டே போயிடலாம்ப்பா.
2: ஆ சரி சரி சரி சரி. ஆ வாப்பா வாப்பா போகலாம்.
3: ஆ போகலாம்ப்பா போகலாம்ப்பா. ஆ சைக்கிளை நிப்பாட்டியாச்சுப்பா, வாப்பா போய் உட்காருவோம் முதல்ல. கத்தை முத்த, அப்படியே ஒரு பனங்காயை வெட்டி அப்படியே மேலாப்பில் மூணு கண் இருக்கிற மாதிரி.
2: ஆமாம் ஆமாம்,
3: எனக்கு கொடுப்பா.
2: சரி சரி சரி சரி. ஆ இந்தப்பா
3: கொண்டப்பா கொண்டப்பா கொண்டப்பா, விரல விட்டு அப்படியே நோண்டி தின்னா அது ஒரு சுகம் தானப்பா.
2: ஆமா ஆமா ஆமா
3: ஆமாப்பா, சின்ன வயசுல நிறைய தின்னது, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திங்கிறோம்.
2: ஆமா ஏதோ நமக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வருதுப்பா.
3: ஆமாப்பா.
2: ஆமாங்க அத்தமுத்த
3: சொல்லுப்பா.
2: நேற்று மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள், அந்த பாஸ்போ பாக்டீரியா இருக்குல்ல?
3: ஆமாம், பாஸ்போ பாக்டீரியா பற்றி நம்ம பேசணும்.
2: அதை பற்றி நல்லா விவரமாக சொன்னேன்.
3: ஆமாம்,
2: அதை உபயோகிக்கும் முறைகள், பாஸ்போ பாக்டீரியா எப்படி பயன்படுத்துறது, அதனால என்ன லாபம், இதெல்லாம் பத்தி நல்லா தெள்ள தெளிவா விவரமா சொன்னப்பா. இன்னும் மனுஷத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள் ஏதாவது இருக்கா?
3: இருக்குப்பா கத்தமுத்த.
2: அப்படியா?
3: அசோபாஸ்னு ஒண்ணு இருக்கு.
2: ஓஹோ,
3: அது வேற ஒண்ணு இல்லப்பா, இந்த தழைச்சத்துக்கான அசோஸ் பயிர்கள் இருக்குல்ல?
2: ஆமாம்
3: அது. அப்புறம் நம்ம பேசணுமே பாஸ்போ பாக்டீரியா, இது ரெண்டுத்தையும் கலந்து
2: சரி
3: ஒரு நுண்ணுயிர் உரம் வந்திருக்கு. இந்த நுண்ணுயிர் உரத்தையும் நாம் பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு சத்துக்கும் அது நல்ல முறையில் வழிவகுக்குது. இது போக வேர் உட்பூசணம் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா.
2: ஓஹோ,
3: இது என்ன செய்யுதுன்னா எல்லா பயிர்களுடைய வேர்களில் போய் கூட்டு வாழ்க்கை நடத்துதுப்பா.
2: ஓஹோ,
3: அதாவது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் உனக்கு ஒன்று கொடுப்பேன், நீ எனக்கு ஒன்று தரணும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து உதவிக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து கூட்டு வாழ்க்கை வாழும். அது மாதிரி இந்த வேர் உட்பூசணும் இந்த பயிர்களுடைய வேர்களில் போய் உட்காந்துக்கிட்டு பயிர்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த மணிச்சத்தை எடுத்து பயிர்களுக்கு கொடுத்துட்டு பயிர்கள்டேந்து தனக்கு தேவையான சத்தை வாங்கிக்கும்.
2: ஓஹோ,
3: இந்த மாதிரி ஒரு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுதுப்பா இந்த வேர் உட்பூசணம்.
2: கதை முத்தா, இந்த புருஷன் பொண்டாட்டி வாழற மாதிரி கண்ணுக்கு தெரியாம பயிரும் பாக்டீரியாவும் அப்புறம் பூசணங்களும் ஒன்னா வாழுது போல?
3: ஆமாப்பா, அதுங்களுக்குள்ளார ஒரு தொடர்பு இருக்கு, ஒன்னுக்கு ஒன்னு உதவி செஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டு வாழ்க்கை வாழுதுங்க.
2: கதை முத்தா, இந்த வேர் உட்பூசணம் எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லாமா?
3: ஒன்றும் இல்லைப்பா, வேர் உட்பூசணம் இருக்குல்ல, இதை நேரடியாக நாற்றங்காலில் நம்ம போடலாம்.
2: சரி,
3: ஒரு சதுர மீட்டர் நிலப்பரப்புக்கு 100 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது. விதைப்பதற்கு முன்னாடி நாற்றங்காலில் மண்ணுக்கு கீழே ஒரு 2-3 சென்டிமீட்டர் ஆழத்துல இந்த வேர் உட்பூசணத்தை நம்ம இட்டுறணும்.
2: சரி,
3: பாலித்தீன் பைகள்ல வளர்க்கிறோம்ல நாத்து,
2: ஆமா,
3: அதுல ஒரு பைக்கு 10 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது.
2: சரி சரி,
3: பைகளுக்கு தேவைப்படும் மண் கலவை நம்ம தயார் செய்யும் போது 1000 கிலோ மண் கலவையில் ஒரு 10 கிலோ வேர் உட்பூசணத்தை கலந்து அப்புறம் அந்த பாலித்தீன் பைகளில் அதை இடணும். வளர்ந்த பயிராக இருந்ததுன்னா ஒரு மரத்துக்கு ஒரு 200 கிராம் வேர் உட்பூசணம் தேவைப்படும். வேர் பாகத்தில் இட்டு அப்புறம் மண்ணை போட்டு நல்லா அணைச்சி
2: விட்டுட்டோம்னா
3: அந்த வேர் உட்பூசணமும் அந்த மரமும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகி அதனுடைய வேர்பகுதியில் இது தங்கிக்கிட்டு

0: நல்லா இதுவும் சத்தம் கொடுக்கும், தனக்கு தேவையான சத்தம் அந்த மரத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கும்பா. இப்படித்தான்ப்பா மணிச்சத்தை பயிர்களாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் மண்ணுக்குள்ளே இருந்து இந்த வேர் உட்பூசணும் வாயிலாக பெருதுங்கப்பா.
1: ஓஹோ காதமுத்த, முன்னாடி தழைச்சத்துக்கான நுண்ணுயிர் உரம் பற்றி சொன்னேன், அப்புறம் மணிச்சத்து நுண்ணுயிர் உரம் பற்றி சொன்னேன், இதுங்களை பயன்படுத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன அதை பற்றி சொல்லுப்பா.
0: ஒன்றும் இல்லைப்பா, இந்த நுண்ணுயிர் உர பொட்டலங்களை நம்ம வாங்குறோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போ அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு பார்க்கணும்.
1: ஓ
0: ஆமாப்பா, கடைசி தேதியை பார்த்து நம்ம வாங்கணும், அதுக்குள்ளே நம்ம அதை பயன்படுத்திடணும், அதனால் இதில் ஒரு கவனம் செலுத்தணும்.
1: சரி.
0: அப்புறம் நுண்ணுயிர் உர பொட்டலங்களை நம்ம உலர்ந்த குளிர்ச்சியான இடங்களில் வச்சுருக்கணும், ரொம்ப வெயிலில் போட்டு வைக்கக்கூடாது. வெயிலில் போட்டு வச்சோம்னா அதுங்க இறந்து போயிடும். அப்புறம் நுண்ணுயிர் உரங்களை பூச்சிக்கொல்லி பூசணக்கொல்லி அப்புறம் களைக்கொல்லி இதெல்லாம் போடும்போது பயன்படுத்தக்கூடாது, அது கூட கலந்தும் போடக்கூடாது, இதில் கவனமாக இருக்கணும்.
1: சரி.
0: அப்புறம் விதையோடைய கலக்கக்கூடிய அந்த பூசணக் கொல்லிகள் இருந்துச்சுன்னா நுண்ணுயிர் உரங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், இல்லைனா அதை தனியாக தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி.
0: நுண்ணுயிர் உரங்களை வெயில் வர்றதுக்கு முன்னாடி அதிகாலை நேரத்திலே நம்ம பயன்படுத்திடணும்.
1: ஓஹோ.
0: நுண்ணுயிர் உரங்கள் விதைகளுடன் ஒட்டி கொள்வதற்கு இந்த அரிசி கஞ்சி அல்லது வெள்ளை கரைசலை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஆரிய அரிசி கஞ்சியில் நம்ம சேர்த்து பயன்படுத்துங்கன்னு நம்ம சொன்னோம்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதே மாதிரி ரசாயன உரங்களோட இதை பயன்படுத்தக்கூடாது. நிலத்தில் இடக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் நல்லா செயல்படுவதற்கு நிலத்தில் தொழு உரம் அப்புறம் அங்கக பொருட்கள் அதிகமாக இருக்கணும். ஏன்னா பயிர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் பயிர்கள் இல்லாத காலத்திலையும் உயிர் வாழணும் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போ அந்த நிலத்தில் தொழு உரம் அங்கக பொருட்கள் இருந்தால் தான் அதுங்க அதை சாப்பிட்டு உயிரோடு இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம கவனித்தோம்னா நம்ம வயலில் இந்த நுண்ணுயிர் உரங்கள் நிலைத்து வாழ்ந்து நம்ம பயிர்களுக்கு நல்லது செய்யும்.
1: ஓஹோ
0: ஆமாப்பா, அதனால இதை கவனத்தில் வச்சு
1: சரி
0: நீ பயிர் செய்யப்பா.
1: ஆ சரி காதமுத்த. காதமுத்த, நீ சொன்ன மாதிரியே தழைச்சத்து மணிச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்கள் பயன்படுத்தி அமோக விளைச்சல் பார்க்குறேன் பாருண்ணே.
0: சரிப்பா சரிப்பா கருத்தமுத்த. அப்போ நான் கிளம்புறேப்பா.
1: இருப்பா இருப்பா, இந்த நுங்கெல்லாம் தூக்கின்னு போணுமா?
0: எப்பா, என் சைக்கிள்லே கட்டியிருக்கே, நான் போகிற வழியில் உன் வீட்டில் ரெண்டு குலையை இறக்கி
1: விட்டுட்டேன்,
0: ஒரு குலையை வேணா நான் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா.
1: ஆ சரி சரி சரி. காதமுத்தா, உங்கள் பக்கத்து வீட்டில் சின்ன குழந்தைக்கிறான் பேரா, அவனுக்கு கொஞ்சம் நொங்கு வெட்டி கொடுப்பான், நொங்கு சாப்பிட்டு குச்சி வச்சுக்கின்னு வண்டி ஓட்டுவானுவோம், சக்கரத்தை வச்சுக்கின.
0: சின்ன பிள்ளைய நம்ம வண்டி ஓட்டினதை இப்போ அவனுகிட்ட போய் செய்ய சொல்கிறேன்.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரிப்பா சரிப்பா.
1: சரி, பால்காரர் பால்காரக்க வர நேரமாச்சு, புல்லு மேஞ்சின்னு இருக்கிற மாடுகளை ஓட்டிக்கிட்டு ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டு நாமளும் வேலையோட வீட்டுக்கு போவோம்.
2: நேயர்கள், இதுவரை உழவுகளுக்கான செய்திகளில் அங்கக வேளாண்மை நுண்ணீர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணீர் உரமான அசோபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநில

0: முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ். வெள்ளூர் நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம்

0: நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால் ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
1: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:53.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பசுமையான நகரங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை. வழங்குபவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள்.

0: வணக்கம். கிரீனர் சிட்டிஸ் ஹெல்த்தியர் லைஃப். கிரீனர் சிட்டிஸ்னா பசுமை நகரம், ஹெல்த்தினா நமக்கு தெரியும் ஆரோக்கியம். என்ன டேர்ம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த வேர்ல்ட்ல இப்ப நம்ம பார்த்தோம்னா சிட்டிஸ் வந்து பயங்கரமா ரேபிடா க்ரோ ஆகுது. ஏன்னா பீப்புள் என்ன பண்றாங்க, மக்கள் வந்து வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வந்து வராங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகயோ, படிப்புக்காகயோ, பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகயோ வராங்க. அதே மாதிரி சிட்டிஸ் வந்து சென்னையோ, மும்பை, டெல்லி, பெங்களூர் எல்லாமே பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பேண்ட் ஆக ஆக இன்னொரு பிரச்சனையும் அர்பன் டெவலப்மெண்ட்ல என்னன்னா என்வாயன்மெண்டல் சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. என்ன என்வாயன்மெண்டல் சேலஞ்சஸ், ஏர் பொல்யூட் ஆகுது, டிராபிக் கன்ஜெஷன் பயங்கரமா ஆகுது, கிரீன் ஸ்பேசஸ். இப்ப நம்ம ஒரு சிட்டில பார்த்தோம்னா கிரீன் ஸ்பேஸ் அண்ட் ப்ளூ ஸ்பேஸ் இருக்கும், அது வந்து ரொம்ப குறைவா இருக்குது. அது மாதிரி தண்ணி தட்டுப்பாடு இருக்குது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் இருக்கு. இது மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான லிவிங் நம்மளால எப்படி பண்ண முடியும், என்ன நம்ம சிட்டில இருக்கிறோம் இல்லையா, இப்ப நம்ம எப்படியா இருந்தாலும் சஸ்டைனபிளா டிசைன் பண்ணி அதை நம்ம பண்ணணும். இப்ப நம்ம ஒரு சிட்டில எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ட்ரீ பிளான்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம், World Health Organization standards படி 15-20% trees வந்து அந்த சிட்டில இருக்கணும். ஆனா நம்மளால அதை செயல்படுத்த முடியுதா முடியலையான்னு நம்ம அர்பன் பிளானர்ஸ் பயங்கரமா யோசிச்சுதான் பண்ணும். ஆனா இந்தியால இப்ப நிறைய இடத்துல ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்திருக்குது, கிரீன் சிட்டிஸ் வந்திருக்கு, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கர அம்பிஷியஸான கோல் இருக்கு. எப்படின்னா ஒரு 500 வெட்லேண்ட்ஸ் சதுப்பு நிலத்தை வந்து திருப்பி ரெஸ்டோர் பண்ணி அவங்க எடுக்கணும். அது மாசம் ஆயிடுச்சு, ரொம்ப கெட்டு போயிடுச்சு, அதை திருப்பி ரெஸ்டோர் பண்ணி எடுக்கணும்னு ஒரு அம்பிஷியஸான பிளான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆஸ் அ இண்டிவிஜுவல் வந்து நம்ம ஒரு வயசான சாய்ஸ் பண்ணும், என்ன நம்மளால பண்ண முடியும், நம்மளால நம்ம பக்கத்துல இருக்கிற லேக்கோ பாண்டோ அதை ப்ரொடெக்ட் பண்றது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது, ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு சிறப்பான கிரீன் சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிங்கப்பூரை சொல்லலாம். ஏசியால நம்ம இருக்கிறனால சிங்கப்பூரோட எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். அது ஒரு ஸ்மால் ஐலண்ட் தான். ஆனா 1960 வந்து அப்ப யோசிக்கிறாங்க, நம்ம அந்த சிட்டியை பெஸ்டா ஆக்கணும்னு யோசிச்சுட்டு ஒரு கிரீன் சிட்டியா ஆக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு சிட்டி இண்டெக்ஸ், கிரீன் சிட்டி ஏசியா இண்டெக்ஸ் இருக்கு, அதுல சிங்கப்பூர் வந்து இட்ஸ் ரேங்க்ட் அஸ் நம்பர் 1. ஏன்னா நியர்லி 50% of the city, பாதி சிட்டி வந்து இட்ஸ் கவர்ட் பை ட்ரீஸ். அவங்க என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அதை வந்து கார்டன் சிட்டி கூட நம்ம சொல்லலாம். அது வந்து ஏகப்பட்ட கிரீன் ரூஃப்ஸ், கிரீன் கார்டன்ஸ், ஏகப்பட்ட சோலார் பவர் சூப்பர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க எடுக்கிறனால, அது மாதிரி வாட்டர் ரீக்ளமேஷன், எல்லா இனிஷியேட்டிவ்ஸும் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு சிட்டிய அவங்களால உருவாக்க முடியுது. சோ ஃபைனலா நம்ம பார்த்தோம்னா பீப்புள் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ரொம்ப கீனா இருக்கணும், லிட்டர் பண்ணக்கூடாது, அது மாதிரி ரெடியூஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், வாட்டர் கன்சர்வ் பண்ணும், அது மாதிரி கிளென்லினஸ் இனிஷியேட்டிவ் நம்ம சப்போர்ட் பண்ணும். அப்பதான் நம்மளோட பிளானட் வந்து ஒரு பெட்டரான பிளேஸா இருக்கும். கவர்மெண்ட் கூட சேர்ந்து லெட் அஸ் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் மேக் திஸ் பாசிபிள். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பசுமையான நகரங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை. வழங்கியவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. சிந்தனை மலர். உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது. வீண் ஆடம்பரம், பலவீனம் முதலியவை தோன்றும்போது இது உனக்கு உகந்ததல்ல, உனக்கு இது தகாது என்று மனதிற்கு கூறு. நன்மையிலும் தூய்மையிலும் வலிமை உள்ளது. ஆம் நேர்களே, உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது. வீண் ஆடம்பரம், பலவீனம் முதலியவை தோன்றும்போது

இது உனக்கு உகந்ததல்ல, உனக்கு இது தகாது என்று மனதிற்கு கூறு. நன்மையிலும் தூய்மையிலும் வலிமை உள்ளது. இது சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை துளிகள்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேர்களே, இன்று மதியம் 3 மணிக்கு 102.8 FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கண்புரை மற்றும் நவீன அறுவை சிகிச்சை மேலாண்மை குறித்து நேரலில் இணைகிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கண் மருத்துவத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் நிருபமா கஸ்தூரி அவர்கள்.
3: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:02.
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: சதாவதானியின் தமிழமுது. ஒரு மனிதன் 100 பேர் எழுப்பக்கூடிய வினாக்களுக்கு ஒரே நேரத்தில் விடை கூற முடியுமா? முடியும் என்று நிரூபித்திருக்கின்றார் செய்குத்தம்பி பாவலர். இது சதாவதானம் எனப்படும். 8 பேர் அடுத்தடுத்து எழுப்பும் பல்வேறு வினாக்களுக்கு சரியான பதிலை சொல்பவர் அட்டாவதானி. 10 பேர் பல்வேறு வினாக்களுக்கு பதில் பகர்வோர் தசாவதானி. 16 பேர்களின் கேள்விகளுக்கு தக்க பதில் சொல்பவர்கள் சோடவதானி. 32 பேர்களின் கேள்விகளுக்கு பிழையின்றி பதில் சொல்பவர் துவத்ரீம் தசாவதானி. 100 வகையான வினாக்களுக்கும் சளைக்காது சரியான பதிலை சொல்பவர்கள் சதாவதானி. இக்காலத்து கணினிகள் கூட செய்ய முடியாத செயலை மனித மூளை செய்தது என்பது வியப்பான தமிழமுது. சரி, இந்த 100 வினாக்களும் எத்தகையதாக இருக்கும்? ஒரே வார்த்தையில் விடை சொல்லக்கூடியதாக இருக்குமா? இல்லை இல்லை. ஒருவர் 100 பேர் அங்கு அமர்ந்திருப்பார்கள். வினாக்களை தொடுப்பதற்காக ஒரு பொருளை கொடுத்து பாடல் பாடும்படி சொல்வார்கள். இலக்கணத்துடன் அவர் கேட்ட பாடலை பாட வேண்டும். அவர்கள் சொல்லும் பாட்டிற்கு பொருள் சொல்ல வேண்டும். ஈற்றடியை சொன்னால் முதல் அடியை சொல்ல வேண்டும். இந்த குரல் எத்தனையாவது குரல் என்று கேட்டால் அதற்கும் பதில் சொல்ல வேண்டும். இவற்றுக்கு நடுவே கல்லால் எரிதலையும் நெல்லால் எரிதலையும் ஒலிக்கப்படும் மணி ஓசைகளையும் கணக்கிட்டு சொல்ல வேண்டும். இப்படி பற்பல சோதனைகள். பலர் முன் 100 பேர் கேட்கும் கேள்விகளுக்கும் அவையில் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் சரியாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்பவரே சதாவதானி. இப்படி அவதானம் செய்யும் கலை தமிழகத்தில் இருந்துள்ளது. சதாவதானம் செய்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் தஞ்சை சுப்பிரமணிய ஐயர், யாழ்ப்பாணம் கதிரைவேற்பிள்ளை ஆகியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். 1907 March 14 சென்னை விக்டோரியா மகள் நிரம்பி வழிகின்றது. செய்குத்தம்பி பாவலர் சதாவதானம் செய்ய போகிறார் என்று எங்கும் ஒரே பேச்சு. கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் ஒரே பரபரப்பு. 100 வினாக்களுக்கு கொஞ்சமும் தயக்கமின்றி எப்படி ஒரு மனிதனால் விடை கூற முடியும் என்று எதிர்பார்ப்பு. விழா மேடையில் அறிஞர்கள் பலர் வீற்றிருக்கின்றனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் என்று பார்க்கும்பொழுது காஞ்சி மகா வித்வான் ராமசாமி நாயுடு, தஞ்சை சதாவதானி சுப்பிரமணிய ஐயர், பச்சையப்பன் கல்லூரி தமிழ்த்துறை தலைவர் திரு வேங்கடசாமி, திருவிக்கா, டி.கே. சிதம்பரநாத முதலியார், இன்னும் பல அறிஞர்கள் அந்த அவையில் விட்டிருக்கின்றார்கள். கேள்விகளை கேட்பவர்கள் ஏற்கனவே வினாக்களை தயார் செய்து கொண்டு அதற்கான விடைகளுடன் வந்திருக்கின்றனர். சிறிது இடைவெளியில் அந்த கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கின்றனர். பிரபல வித்வான் கண்ணபிரான் விழாவிற்கு தலைமை தாங்குகின்றார். பாவலர் சிங்கம் செய்குத்தம்பி வினாக்கள் தொடுப்போர் முன் தூய கதராடையுடன் காட்சியளிக்கின்றார். போட்டி தொடங்குகின்றது. அவரது வாய் இறைவனுடைய புகழை பாடுகின்றது. மெய்ஞான நாதா என்று முணுமுணுக்கிறது. கைகள் லாடச் சங்கிலியில் பணியாற்றுகின்றது. மேடையை விட்டுவிட்டு கண்டாமணி ஓசை ஒலிக்கின்றது. இந்த கண்டாமணி

ஓசைக்கு பின் அவர்கள் எழுப்புகின்ற வினாக்களுக்கு செய்கித்தம்பி பாவலர் விடையளிக்க வேண்டும். ஒருவர் பாவலர் முன் நின்று அவர் மேல் படும்படி நெல்லால் எரிகிறார். பின்னால் ஒருவர் கவிஞரை தொடர்ந்து வந்தவாறே சிறு சிறு கற்களை பாவலர் மேல் எரிகின்றார். மணி ஓசை எழுப்புபவர் இவரை எத்தனை மணிகள் அடித்தேன் என்று கேட்பார். அதுபோல நெல் எறிந்தவரும் கல் எறிந்தவர்களும் கேட்பார்கள். சரியான எண்ணிக்கையை சொல்ல வேண்டும். இப்போது பாவலர் சிங்கம் முதல் நபரிடம் வருகின்றார். அவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் எழுந்து சிலேடையாக கடவுள் வணக்கம் பாடுங்கள் என்று கேட்கின்றார். உடனே செய்குத்தம்பி பாவலர் பாடலை பாடுகின்றார். வெண்பா சிரம்மாருடையான் செழுமாவடியை திறமா நினைவார் சிரமே பணிவார் பரமா தரவா பருகார் உருகார் வரமா தவமே மலிவார் புலிவார் என்று அந்த பாடலை பாடுகின்றார். இதன் பொருள் என்ன தெரியுமா? சிரம் ஆறுடையான், சிரத்தில் கங்கை ஆற்றை கொண்ட சிவபெருமான். அதே வார்த்தையை சிரம் மாறுடையான் என்று சொன்னோமானால் இயல்பிற்கு மாறுபட்ட சிரத்தை உடைய கணபதி பிள்ளையார். சிரம் ஆறு உடையான், ஆறு தலையை உடைய முருகன். சிரமாருடையான், திருவரங்கத்தில் காவிரி ஆற்றின் திசையில் தலை வைத்து படுத்திருக்கும் திருமால். சிரம் ஆறு உடையான், தலையாகிய நல்வழியை உலகிற்கு காட்டும் அல்லா என ஐந்து பொருட்களையும் பிரிமொழி செம்மொழி சிலேடைகளாக விளக்கி இறைவனது திருவடியை சிரம் தாழ்த்தி வணங்கி பிற பெண்கள் மீது ஆசை வைக்காமல் இறைவனையே நினைத்து உருகுபவர் பெரும் தவத்தினராய் விளங்கி சிறப்புறுவர். இதுதான் அந்த பாடலின் பொருள். பாடலுக்கு பொருள் சொல்லிவிட்டார், பாடலையும் சொல்லிவிட்டார். அடுத்து அமர்ந்திருந்த கண்ட பத்திரிகையாளர் தன் முன்னிருந்த எழுத்துக்களை குலுக்கி எண்ணமிட்ட ஒரு எழுத்தை அவர் கையில் கொடுத்தார். 18வது எழுத்து. இப்பொழுது அவர் அந்த எழுத்துக்குரிய பாடலை அவர் சொல்ல வேண்டும். இதே போல அடுத்து அவர் 5வது பேர் கண்கெட்ட பின் என்று காணாத காட்சியை கண்டனரே என்பதை ஈற்றடியாக வைத்து கட்டளை கலித்துறை ஒன்று பாடுங்கள் பார்ப்போம் என்கின்றார். உடனே அந்த கட்டளை கலித்துறையை பாடுகின்றார் செய்குத்தம்பி பாவலர். அதற்கு அடுத்தவர் எழுந்து பரஞ்சோதியாரின் திருவிளையாடலில் மாமனாக வந்து வழக்குரைத்த படலத்தில் உள்ள மாதுளராகி வந்தோர் மருமகனை தம் பின் வந்த என்று தொடங்கும் பாடலின் பொருள் என்னவென்று வினவினார். மற்றொருவர் பாத்திரங்களில் வெவ்வேறு ஆற்றினுடைய தண்ணீரை வைத்து அவற்றின் சுவையை அறிந்து கொள்ளுமாறு கூறி அடுத்து சுவைக்கும் போது என்ன ஆற்று தண்ணீர் என்று சொல்ல வேண்டும் என்றும் சொன்னார். இதற்கு இடையே மணி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நெற்கள் விழுந்து சிதறின, கற்கள் புலவரின் மெய்யை தீண்டின. அடுத்திருந்த மற்றொரு கண்ட பத்திரிகையாளர் ஒரு பாடலின் 13வது எழுத்தாகிய க என்பதை கொடுத்தார். இப்போது பாவலர் விராடனையே பெண் எனலாமே என்று ஈற்றடி கொடுத்த புலவரிடம் வந்து உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒன்றை எண்ணும் பொழுதும் எரி முன்னாய் மண்ணில் விராடனையே தெய்வ மன்னன் என்னும் சொற்ற விராடனையே பெண் எனலாமே என்று பாடலை பாடுகின்றார். இதன் பொருளாவது உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒன்றை மனத்தில் எண்ணும் பொழுதும் அக்கினியை சான்றாக வைத்து மனைவியை கைப்பிடித்த போதும் ஆடவரையே தெய்வமாக கொண்டு அவனுடைய சொல் தவிராதவளையே பெண் என்று கூறலாம் என்று சொல்கின்றார். அடுத்து ஒரு கவிஞர் மாமனுக்கு கந்தன் மகன் என்ற ஈற்றடியை கொண்டு வந்து கொடுத்து பாடலை பாடச் சொல்கின்றார். அண்டர் முறையால் அலைகடலில் பள்ளி கொண்ட கொண்டல் மேனி குறிசிலாம் விண்பெற்ற காமனுக்கு முற்றும் கருதும் படி அமைந்த மாமனுக்கு கந்தன் மகன் என்று பாடுகின்றார். அடுத்து ஒரு பாவலர் சிங்கம் ஈற்றடியை கொடுத்து கட்டளை கலித்துறை பாடச் சொல்லி சொல்கின்றார். மணி ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. நெல்லும் கல்லும் விழுந்து கொண்டிருக்கின்றன. வாய் இறைவன் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கைகள் லாடச்சங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. விண் தொட்டசை தரும்பி கானில் வியந்தின்னார் பண்பட்ட செந்தமிழ் பாவாணர் போற்றும் பரமன் விழி புண்பட்டதென்று தம் கண்ணை பெயர்த்து பொருத்தி இரு கண்கெட்ட பின் என்றும் காணாத காட்சியை கண்டனரே. இப்படி ஒவ்வொருவரும் கேட்பதற்கு இடையில் இந்த பாடலை கேட்ட பாவலர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து புலவரின் மதிநுட்பத்தை வியந்து நின்றனர். அதாவது அந்த பாடல் வேடவராகிய திண்ணனார் சிவபெருமானின் இடது கண்ணில் குருதி வர ஊனுக்கு ஊனிடல் என்ற முறையில் தம் இடக்கண்ணை அப்பினால் குத்தி எடுத்து சிவபெருமானின் இடக்கண்ணில் அப்ப வலக்கண்ணில் சிவபெருமானுக்கு மறுபடியும் குருதி வந்தது கண்டு தனது வலது காலை குருதி வரும் சிவனின் வலக்கண்ணில் அடையாளம் காண வைத்துவிட்டு வலக்கண்ணை மூடிக்கொண்டு அதை அம்பால் பெயர்க்க முற்பட்ட போது இறைவன் அவருக்கு காட்சி அளித்தார். இதுதான் கண்ணப்பர் கண் கெட்ட பின் கண்ட காட்சி. பாடலை கேட்ட பாவலர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து புலவரின் மதிநுட்பத்தை வியந்து நின்றனர். மணியோசை எத்தனை எழுப்பியவர் கேட்டார். 108. நெல்மணிகள் எத்தனை? 261.
9, கற்கள் எத்தனை? 180. இதற்கிடையில் கையில் ஆடத்தை பூட்டியும் அவிழ்த்தும்

ஆரம்பித்தார். மணியோசை எழுந்தது. கற்களும் நெற்களும் விழுந்தன. நா இறை நாமத்தை நவிந்தது. மாதுளராகி வந்தோர் மருமகனை தம் பின் வந்த என்ற பரஞ்சோதியார் பாட்டிற்கு பொருளும் கூறினார். மதுரை நகரில் தளபதி என்னும் பெருவணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் மனைவி சுசீலை, அவர்களுக்கு குழந்தை இல்லை, எனவே விதவையான தன் தங்கையின் மகனை தன் மகனாக வளர்த்தான். ஒரு சமயம் தளபதியும் அவனது மனைவியும் யாத்திரை சென்றனர். அது சமயம் அவனது தாயாதிகள் இவனிடம் இருந்த செல்வத்தை கவர்ந்து கொண்டனர். மருமகனும் அவனது தாயாரும் சோமசுந்தர கடவுளை வேண்டினர். சிவபெருமான் அவர்கள் கனவில் தோன்றி வழக்கு தொடருமாறு கூறினார். மண்டிடை சிவபெருமானே அவன் மாமனாகிய தளபதி உருவில் வந்தார். அவ்வாறு வந்த அவரது செயலையே அப்பாடல் தெரிவிக்கின்றது. இப்படியாக ஒவ்வொருவரும் கண்ட பத்திரிகையாளர்கள் கேட்டுக்கொண்டே இருக்க, அடுத்து ஒருவர் இவரிடம் 13வது எழுத்தாகிய கா என்பதை முதலில் கொடுத்தவர் புலவர் அவரிடம் சென்று என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டார். உடனே செய்கித்தம்பி பாவலர், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும், இது 293வது குரல் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். இப்படி ஒவ்வொருவரும் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஆறுகளின் சுவையும், இது எந்த ஆறு நீர் சுவைத்து பாருங்கள் என்று கேட்டபொழுது காவிரி சுவைத்த பின் சொன்னார், இது தாமிரவருணி, இது சுவையுங்கள், இது வைகை. இப்படியெல்லாம் பாவலர் கிழமையையும் மாதத்தையும் கொடுத்து இது எந்த தேதியில் வருகின்றது என்று கேட்டபொழுதும் பாவலர் தயங்காமல் திங்கட்கிழமை என்றார். ஒருவர் தான் பிறந்த ஆண்டையும் தேதியையும் நாளையும் சொல்லி என்ன மாதத்தில் பிறந்தேன் என்றார். பாவலர் ஜனவரி மாதம் என்றார். மற்றொருவர் தன் பாட்டனார் இறந்த நாளையும் தேதியையும் மாதத்தையும் சொல்ல பாவலர் அந்த ஆண்டையும் கூறினார். இடையில் ஒரு தடங்கல் ஏற்பட்டது. 1905 டிசம்பர் திங்கள் 9வது நாள் என்ன கிழமை என்று கேட்டார் ஒருவர். பாவலர் அதற்கும் சளைக்கவில்லை, சனிக்கிழமை என்று சொன்னார். இப்படியாக அவர் எல்லாவற்றையும் ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் தன்னுடைய ஒரே இடத்தில் இருந்து அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன காரணத்தினால்தான் அவர் சதாவதானி என்ற பட்டத்தை பெறுகின்றார். அப்படி அவரை குதிரை வண்டி ஒன்றில் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டனர். வண்டியில் பார்த்தசாரதியும் நாயுடுவும் இருந்தனர். வண்டி சிறிது தூரம் சென்ற பின் பாவலர் உணர்வு பெற்றார். மிக வேகமாக மூக்கில் மூச்சை இழுத்து பாம்பு பாம்பு என்று கத்தினார். வண்டி நிறுத்தப்பட்டு வண்டியில் இருந்தவர்கள் இறங்கினார்கள். வண்டி பரிசோதிக்கப்பட்டது. வண்டியில் பாம்பை காணவில்லை. வண்டி புறப்பட்டது. மறுபடியும் பாவலர் பாம்பு பாம்பு என்று கத்தினார். மறுபடியும் வண்டி நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு இடமும் அலசப்பட்டது. ஒருவர் வண்டியின் அடியில் கட்டியிருந்த புல்லுடன் கூடிய கோணிப்பையை அவிழ்த்து உதறினார். என்ன ஆச்சரியம், அதிலிருந்து ஒரு நாகப்பாம்பு பொத்தென்று கீழே விழுந்து ஓடியது. பாவலரிடம் இது பற்றி கேட்டபோது, என் ஐம்பொறிகளில் மூக்கிற்கு மட்டும் நீங்கள் வேலை கொடுக்கவில்லை, பாம்பின் மனத்தை மூக்கு அறிந்து கொண்டு விட்டது என்று சொன்னார். இவர்தான் செய்குத்தம்பி பாவலர். அவர் சதாவதானி என்று போற்றப்படுகின்றார். இப்படிப்பட்ட புலவர்களும் இருந்திருக்கின்றார்கள். தமிழ் அமுது பெருவிருந்தாய் மக்களுக்கு இருந்திருக்கின்றது என்று நினைக்கின்ற போது பெருவியப்பாகும், அதே சமயத்தில் மகிழ்ச்சியாகும். தமிழின் மீது ஒரு ஈடுபாடும் நமக்கு இருக்கின்றது. இதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசன் கூட இனிமே

0: அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி புங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபிக்கு கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார்.

0: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்டகாலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 ஆண்டு மே மாதம் 13 தேதி முதல் 1964 ஆண்டு மே மாதம் 27 தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பை அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடாட் டொபாகோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி, மக்கள் சேவையே தேர்வு, தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது.

0: வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியா நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியா இருக்கு. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
2: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
0: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13 தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2 இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
4: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் 3 கட்ட 3 மாதத்தில் ஏற்படும் ரத்தப்போக்கிற்கான மற்றொரு காரணம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள்.
6: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரெக்னன்சி தேர்ட் ட்ரைமஸ்டர் பிளீடிங்கோட இன்னொரு காஸ் என்னன்னு பார்க்க போறோம். நம்ம பிளசன்டா ப்ரீவியா பத்தி

0: ஏர்லியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு காஸ் ரொம்ப காமனாக ப்ரெக்னென்சியில ஏன் ப்ளீடிங் வருது தேர்ட் ட்ரைமஸ்டரில் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரப்ஷியோ பிளசன்டானால. ஸோ அப்ரப்ஷியோ பிளசன்டா அப்படின்னா என்னன்னா நஞ்சு கொடி வந்து நார்மலாக இருக்கிற பொசிஷன்ல இருந்து பிரிஞ்சு வர்றது தான் அப்ரப்ஷியோ பிளசன்டான்னு சொல்லுவோம். ஸோ எதனால இப்படி நடக்குது அப்படின்னா ரொம்ப காமன் ரீசன் வந்து ஹைப்பர் டென்ஷன் இன் ப்ரெக்னென்சி, அதாவது ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது பிபி ஹையா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி மதர்ஸ்ல இந்த காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால ஹைப்பர் டென்ஷனை எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கிறது முக்கியம். இன்னொரு காரணம் என்னன்னா பெரிய யூட்ரஸா இருக்கும் போது, சப்போஸ் ஓவர் டிஸ்டென்ஷன் இன்னொரு காரணம். சோ பெரிய யூட்ரஸ்ல வந்து ஒரு மெம்பரன் ரப்சர் நடக்குது, லீக்கிங் நடக்குதுன்னா அந்த லீக்கிங் வந்து அந்த பிளசன்டாவையும் புல் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு அப்ரப்ஷன் நடக்கலாம். அப்ரப்ஷன்னா நஞ்சு கொடி பிரிதல், யூட்ரஸ்ல இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு பேரு அப்ரப்ஷியோ பிளசன்டா. சோ இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா ஃபர்ஸ்ட் வந்து பேபிக்கு போற ரத்த ஓட்டம் வந்து டோட்டலா குறைஞ்சிடும். ஏன்னா பேபிக்கு தான் பிளசன்டால இருந்து தான் பேபிக்கு பிளட் ஃப்ளோ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் பிரிஞ்சிடுறதுனால அதுக்கு பிளட் ஃப்ளோ சுத்தமாக குறைஞ்சு பேபிக்கு வந்து ஹைபாக்ஸியா, ஹைபாக்ஸியானா பேபிக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக போகும். அதனால பேபி டெத் ஆகுறதுக்கு ஆர் பேபி இறந்து போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதுதான் இதோட மெயின் காம்ப்ளிகேஷன். இன்னொன்று என்னன்னா இப்போ நிறைய ப்ளீடிங் ஆனதுனால மதருக்கு என்ன ஆகும்னா மதருக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீடிங் நிறைய இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற எல்லா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னா உரை ரத்தம் உறையிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த பிளட் கிளாட் ஃபார்மேஷன்லயே லாஸ்ட் ஆயிடும். ஸோ அது அதனால என்ன ஆகுதுன்னா பெரிய கிளாட் ஃபார்ம் ஆகி அது வந்து அவங்களுக்கு நிறைய ப்ளீடிங், அதாவது அவங்களுக்கு இருக்கிற எல்லா குவாகுலேஷன் ஃபேக்டரும் தீந்து போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு ஃபர்தரா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய ப்ளீடிங் அன்செக்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்து ரீனல் ஃபெயிலியர். ரீனல் ஃபெயிலியர் எதனால வருதுன்னா முதல்ல அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ கிட்னிஸ்க்கு ரொம்ப குறைஞ்சிடுறதுனால அவங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று பிளட் நிறைய போறதுனால அம்மாக்கு ஷாக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் என்னன்னா ஒன்று ஷாக்கு, இன்னொன்று டிஐசி. டிஐசினா டிசமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் குவாகுலேஷன் சொல்லுவாங்க, அதாவது குவாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே காலியாகிற ஒரு கண்டிஷன். அடுத்து பல்மனரி எடிமா போலாம், ரீனல் ஃபெயிலியர் போலாம். ஸோ இது எல்லாமே அப்ரப்ஷனோட காம்ப்ளிகேஷன். ஸோ நம்ம இதுக்கு எப்படி மேனேஜ்மெண்ட்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பேபியை டெலிவரி பண்ணுறது தான் இதுக்கு ஒரே தீர்வு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பேஷண்ட் ப்ளீடிங் அப்ரப்ஷன் நம்ம கண்டுபிடிச்ச உடனே அவங்கள வந்து பேபி டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பேபியை டெலிவரி பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கண்டிஷன் வந்து ரிவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேபியை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக டெலிவரி பண்ணுறதுக்கு, இப்போ பேபி சப்போஸ் உள்ள டிஸ்ட்ரெஸ்ல இருக்கு, பேபியோட ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம சிசரியன் செக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பேபி சப்போஸ் உள்ளேயே இறந்துருந்தது, அதோட ஹார்ட் பீட் இல்லாம போச்சுன்னா நம்ம நார்மல் டெலிவரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா இதுல ஒரு காம்ப்ளிகேஷன், நான் சொன்ன மாதிரி நிறைய ப்ளீடிங் மதருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற மாதிரி பிளேட்லெட்ஸ், FFPs, அப்புறம் கிரையோ பிரெசிபிடேட், இந்த மாதிரி நிறைய பிளட் ப்ராடக்ட்ஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் அவங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் உதிரப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண மெடிசின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் பேபி வந்து டெத் ஆகி நம்ம டெலிவரி பண்றோம், அதாவது IUD பேபி டெலிவரி பண்றோம் அப்படின்னா மதருக்கு சிவியர் அப்ரப்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பேபியோட ஹார்ட் பீட் கம்மியாகி வராங்க அப்படின்னா நம்ம சிசேரியன் பண்ணி பேபியை டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அப்ரப்ஷன் கண்டிஷன், அதாவது பிபியோட மதர் இருக்காங்க, ப்ளீடிங்கோட வராங்க, ரொம்ப பெயின்ஃபுல் ப்ளீடிங்காக இருக்கும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் நம்ம அப்ரப்ஷியோ பிளசன்டா சஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்ப காலத்தில் மூன்றாம் கட்ட 3 மாதத்தில் ஏற்படும் ரத்தப்போக்கிற்கான மற்றொரு காரணம் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துகிட்டு இருந்தார், என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோத்து போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு.

இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரு, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம்தான் அவர் விவரமாக சொன்னார், என்னோடய 5 வயசு குழந்தையோட நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார். ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன், அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா, பெரியவரா சின்னவரா,

0: வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்டே இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன்குடன் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டால் அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாகுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட்லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார். அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86-458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:35. 8 நொடி உற்சாகமான காலை வணக்கங்களுடன் நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி. ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்கள் மனசையும் சேர்த்து உலா வர்றது தான் நகருலா.

இயற்கை தனது அழகை முழுமையாக வெளிப்படுத்தும் சில இடங்கள் மனிதர்களின் கண்களுக்கு இன்னும் மறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம்தான் வலியபரம்பா தீவு. கடலின் நீல அலைகளுக்குள் பச்சை மரங்களால் சூழப்பட்ட இந்த சிறிய தீவை குறித்து தான் இன்றைய நகருளா நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கை, கலாச்சாரம், கடல் வாழ்க்கை, சுற்றுலா, அழகு என அனைத்தையும் தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் வலியபரம்பா தீவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி நகருளா. வலியபரம்பா தீவு இந்தியாவின் கேரள மாநிலத்தில் அரபிக்கடலின் மத்தியில் அமைந்துள்ள லட்சக்கூட்டு தீவுகளில் ஒன்று. வலியே என்றால் பெரியது. பரம்பா என்பது பாறைகளும் மணற்பரப்பும் நிறைந்த பகுதியை குறிக்கும். சிறிய அளவிலான தீவாக இருந்தாலும் இதன் இயற்கை அழகு கண்களை கவரும் வகையில் இருக்கும். வெள்ளை மணற்கரைகள், பச்சை தேங்காய் மரங்கள், நீல நீர கடல் நீர் ஆகியவை சேர்ந்து ஓர் ஓவியத்தைப் போல தோற்றமளிக்கின்றன. இங்கு நகரங்களின் இறைச்சல் கிடையாது, கடல் அலைகளின் இசை மட்டுமே கேட்கும். அதனால் மன அமைதியை தேடும் மனிதர்களுக்கு இந்த தீவு ஒரு சொர்க்க பூமியாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்கள் மனசையும் சேர்த்து உலாவதுதான் நகருளா. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் டிராகன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நிலக்கரி நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பா. நிலக்கரி நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221, சிவில் 178, மெக்கானிக்கல் 145, சிஸ்டம் 43, எலக்ட்ரானிக்ஸ் 38, இண்டஸ்ட்ரியல் 20, புவியியல் 15 என மொத்தம் 660 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடிஇசி. வயது வரம்பு 30/4/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1160 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 11ஆம் தேதி, அதாவது நாளை. மேலும் விவரங்களுக்கு COALINDIA.in என்ற முகவரியை அணுகவும். வெல்கம் பேக் டு தி ஷோ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன் நிகழ்ச்சி நகருலா. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் வலியபெரும்பா தீவை குறித்து தான் தெரிஞ்சிட்ருக்கோம். வலியபெரும்பா தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் உயிரியல் செல்வங்களால் நிரம்பியவை. பல வகையான பவளப்பாறைகள், வண்ணமயமான மீன்கள், கடலாமைகள், சிறிய கடல் உயிரினங்கள் போன்றவை இங்கு காணப்படுகின்றன. கடலடி பகுதியில் இருக்கும் பவளங்கள் இயற்கையின் உயிர் ஓவியமாக விளங்குகின்றன. இங்குள்ள கடல் நீர் மிகவும் தெளிவாக இருப்பதால் கடலடி பகுதி கூட கண்களால் பார்க்க முடியும். அதனால் ஸ்னோர்லிங், ஸ்கூபா டைவிங் போன்ற சாகச விளையாட்டுகளும் இந்த பகுதி சிறந்த இடம்னு கூட சொல்லலாம். கடல் உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வும் இங்கு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நகரமும் ஒரு நினைவு, ஒரு வாசனை, ஒரு கதை. அந்த கதைகளோட உங்கள் மனசையும் சேர்த்து உலா வருதுதான் நகருலா. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் வாரிசு திரைப்படத்தில் இருந்தோம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி நகருளா. இன்றைய நகருளா நிகழ்ச்சியில் வலையபரம்பா தீவு குறித்து தான் தெரிஞ்சிட்ருக்கோம். வலையபரம்பா தீவில் வாழும் மக்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கையை நடத்துகின்றனர். மீன்பிடி தொழிலே இவர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. காலையில் கடலுக்கு சென்று மீன் பிடித்து மாலையில் குடும்பத்துடன் அமைதியாக வாழும் வாழ்க்கை இங்கு இன்னும் தொடர்கிறது. தேங்காய் மற்றும் கடல் சார்ந்த பொருட்களும் இவர்களின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. இங்குள்ள மக்களின் எளிமை, விருந்தோம்பல் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரம் அனைவரையும் கவரும். நகர வாழ்க்கையின் அவசர உலகத்திலிருந்து மாறுபட்ட அமைதியான வாழ்க்கை முறையை இந்த தீவு காட்டுகிறது. மீண்டும் உலா போகலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன் நிகழ்ச்சி நகருலா. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் வலிய பரம்பா தீவு குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுற்றுலா பயணிகளுக்கு வலிய பரம்பால் தீவில் ஒரு புதியமான அனுபவத்தை வழங்குகிறது. இங்கு பெரிய கட்டிடங்களோ வணிக மையங்களோ இல்லாததுனால இயற்கையின் அசல் அழகை ரசிக்க முடிகிறது. சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்களில் கடற்கரையில் நிற்கும் அனுபவம் மறக்க முடியாததாக இருக்கும். படகு பயணம், கடற்கரை நடைப்பயணம், கடல் புகைப்படங்கள் எடுப்பது போன்ற அனுபவங்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. குறிப்பாக இயற்கையை விரும்பும் புகைப்பட கலைஞர்களுக்கும் அமைதியான பயணங்களை விரும்புபவர்களுக்கும் இந்த தீவு மிகவும் பிடிக்கும். இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நம்ம நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இயற்கையை பாதுகாப்பதே மனித வாழ்வை பாதுகாப்பது என்ற உண்மையை இந்த தீவு நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த தீவு வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் உண்மையான அமைதி எங்கே இருக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு பாடம். கடல் அலைகள் எழுப்பும் ஒளி, காற்றின் இசை, மரங்களின் அசைவு, இவை அனைத்தும் மனித மனதை புத்துணர்ச்சி அடைய செய்கின்றன. பணம், பதவி, புகழ் என்பதைவற்றை மன அமைதியே மனித வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்பதை வலிய பரம்பால் தீவு அமைதியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கடலின் மத்தியில் அமைதியாக திகழும் வலிய பரம்பால் தீவு இயற்கையின் அரிய பரிசாகவே பார்க்கப்படுகிறது. மனிதன் எவ்வளவு முன்னேறினாலும் இயற்கையை விட்டு தனியாக வாழ முடியாது என்பதுதான் இந்த தீவு நமக்கு நினைவூட்டுகிறது. பசுமையை காப்போம், பூமியை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், இனிய உலகை உருவாக்குவோம். இப்படியாக இன்னொரு அழகிய இடத்தின் பயணத்துடன் மீண்டும் சந்திப்போம் நேர்களே. வரும் பாடலுடன் இன்றைய நகருலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம், டக்கர் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8 மணி. நிக்கெட் கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாடு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 6 நாள் பயணமாக ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய நாடுகளுக்கு வரும் 13ஆம் தேதி சனிக்கிழமை புறப்படுகிறார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனின் அழைப்பை ஏற்று 14ஆம் தேதி பிரான்சின் நீஸ் நகருக்கு திரு மோடி செல்கிறார். அங்கு இருதரப்பு உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. அதில் வர்த்தகம், இராணுவம், பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இரு நாடுகளின் தலைவர்களும் விவாதிப்பார்கள். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மிக நீண்ட காலம் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்வது குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, கடும் அரசியல் போட்டி, கூட்டணி அரசியல் சூழல் மற்றும் ஊடகங்களின் தொடர் கண்காணிப்பு ஆகியவற்றிற்கு மத்தியிலும் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்வச் பாரத், ஏழைகளுக்கான வீட்டுவசதி திட்டம், ஜன்தன் கணக்குகள், நேரடி பயன் பரிமாற்றம், UPI பண பரிவர்த்தனை மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற முன்னெடுப்புகளுக்கு மோடியின் தலைமையே காரணம் என்றும் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் பாராட்டியுள்ளார். மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய முதல் 78 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு சுமையிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு 123,000 கோடி ரூபாய் நிதி ஆதரவு வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச

0: மாநிலம் சீதாப்பூர் பகுதியில் பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான ஒருங்கிணைந்த மின்கல வசதிகளுடன் கூடிய சோலார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நேற்று புதுடெல்லியில் தேசிய தேர்வு முகமையின் தலைமையகத்திற்கு நேரில் சென்று நீட் யூஜி மறுதேர்வுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் நேற்று தொடக்கி வைத்தார். அதிரடிப்படைக்கான சிறப்பு ரோந்து வாகனத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:02. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். இயற்கை நமக்கு தந்துள்ள ஒவ்வொரு செடியும் கொடியும் பழமும் ஒரு அதிசயமே. நாம் சாதாரணமாக காட்டுப்பகுதிகளில் பார்த்து கடந்து செல்லும் சில தாவரங்கள் உண்மையில் அற்புதமான மருத்துவ குணங்களையும் ஆரோக்கிய நன்மைகளையும் தன்னுள் மறைத்து வைத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அரிய இயற்கை கொடைகளில் ஒன்றுதான் பாசிஃப்ளோரா ஃபோட்டிடா எனப்படும் சொக்கன் பழம். சிறிய தோற்றம் கொண்ட இந்த பழம் ஊட்டச்சத்து, மருத்துவ குணம், பாரம்பரிய பயன்பாடு, இயற்கை அழகு என பல சிறப்புகளை தன்னுள் கொண்டுள்ளது. இன்று நமது தகவல் தளம் நிகழ்ச்சியில் கிராமப்புற நினைவுகளும் இயற்கையின் ரகசியங்களும் சுமந்து நிற்கும் சொக்கன் பழத்தை பற்றி விரிவாக திறந்து கொள்ளலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
3: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல.
2: அது எங்க
3: ஸ்வீட்டு? ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சொக்கன் பழம் குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சொக்கன் பழம் என்பது பாசிஃப்ளோரா ஃபோர்டிடா என்ற தாவரத்தின் பழம். இது ஒரு கொடி வகை தாவரம். கிராமப்புறங்களிலும் காட்டுப்பகுதிகளிலும் வெளி கருகுகளிலும் இயற்கையாக வளரும் இந்த தாவரத்தின் சிறப்பு என்னவென்றால், இதன் பழத்தை சுற்றி மென்மையான நூல் போன்ற பாதுகாப்பு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு பழத்தை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கும் இயற்கை கவசமாக செயல்படுகிறது. இந்த பழம் முதலில் பச்சை நிறத்தில் இருக்கும், பின்னர் பழுத்ததும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறமாக மாறும். உள்ளே சிறிய விதைகளும் இனிப்பு கலந்த சுவையும் இருக்கும். சிறு வயதில் பலர் இப்பழத்தை காட்டுப்பழமாக பறித்து சாப்பிட்ட அனுபவம் கொண்டிருப்பார்கள். கிராமங்களில் இது மிகவும் பழக்கமான இயற்கை பழமாக இருந்தாலும் நகரங்களில் இதை அறிந்தவர்கள் சிலர்தான். தெரிஞ்சுக்கிறது புதன்படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்தார்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சொக்கன் பழம் குறித்து தான் தெரிஞ்சிட்ருக்கோம். தாவரத்தின் தனித்துவமான அமைப்பு சொக்கன் பழக்கொடி மிகவும் வேகமாக வளரக்கூடியது. இதன் இலைகள் மூன்று பாகங்களாக பிரிந்த வடிவத்தில் காணப்படும். பூக்கள் மிகவும் அழகாக இருக்கும். வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு கலந்த வடிவம் கொண்டவை. இந்த பூக்களின் அமைப்பு இயற்கையின் கலைநயத்தை காட்டுகிறது. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் RRR திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன் நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சொக்கன் பழம் குறித்து தான் தெரிஞ்சிகிட்டு இருக்கோம். சொக்கன் பழத்தின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிறிய பழமாக இருந்தாலும் இதில் பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் இதில் காணப்படுகின்றன. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கவும் உதவுகிறது. இந்த பழம் உடல் சூட்டை குறைக்க வல்லது, செரிமானத்தை சீராக்கவும் உதவுகிறது. இதிலுள்ள நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் மதுராசி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சொக்கன் பழம் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில பாரம்பரிய மருத்துவ முறைகளில் இந்த தாவரத்தின் இலைகள் மற்றும் பழங்கள் சிறிய காய்ச்சல், தோல் பிரச்சனைகள் மற்றும் உடல் சோர்வு போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுறதாக கூறப்படுகிறது. இயற்கை மருத்துவத்தில் இதற்கு ஒரு தனி இடம் உண்டு. பாரம்பரிய வாழ்க்கையிலும் கிராமிய நினைவுகளிலும் சொக்கன் பழம் என்பது வெறும் பழம் அல்ல, அது பலரின் குழந்தை பருவ நினைவுகளோடு இணைந்த ஒன்று. பள்ளி முடிந்து நண்பர்களுடன் சேர்ந்து காட்டு பகுதிகளில் இந்த பழத்தை தேடி சாப்பிட்ட அனுபவங்கள் கிராமங்களில் சாதாரணமாக இருந்தது. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் டியூட் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரம். நேர் நேரம் தலைப்பு: மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நினைவுகள். நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சொக்கன் பழம் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முன்னொரு காலத்தில் குழந்தைகள் இயற்கையோடு அதிகமாக பழகியிருந்தாங்க. அப்போது இப்படிப்பட்ட காட்டுப்பழங்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்துச்சு. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் குழந்தைகள் மொபைல் உலகத்தில் மூழ்கியிருக்கும் நிலையில் சொக்கன் பழம் போன்ற இயற்கை நினைவுகள் பழைய காலத்தின் இனிமையை நினைவூட்டுகின்றன. இந்த பழம் இயற்கை வாழ்க்கை முறையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. மனிதன் இயற்கையை விட்டு விலகும்போது வாழ்க்கையின் எளிமையும் இழக்கின்றான் என்ற உண்மையை இந்த சொக்கன் பழம் நமக்கு உணர்த்துகிறது. தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சொக்கன் பழம் குறித்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சொக்கன் பழ தாவரம் சுற்றுச்சூழலிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் பூக்கள் தேனீக்கள் மற்றும் பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கின்றன. இதனால் மகரந்த சேர்க்கை நடைபெற இது மிகவும் உதவுகிறது. மேலும் சில பறவைகள் மற்றும் சிறிய உயிரினங்களுக்கு இந்த பழம் உணவாக பயன்படுகிறது. இயற்கை சங்கிலியில் ஒரு சிறிய தாவரமாக இருந்தாலும் பல உயிர்களின் வாழ்க்கையோடு இது இணைந்துள்ளது. காட்டு பகுதிகளில் இயற்கையாக வளரும் இந்த தாவரங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை காக்க உதவுகின்றன. அதனால் இப்படிப்பட்ட இயற்கை வளங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம். தெரிஞ்சுக்கிறது முதல் படி, புரிஞ்சுக்கிறது மாற்றம். அந்த மாற்றத்துக்கான நேரம் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம். தலைப்பு: மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் நினைவுகள். நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி. நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இந்திய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சொக்கன் பழம் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நவீன உலகில் மறைந்து வரும் இயற்கை செல்வம். இன்றைய தலைமுறையில் பலருக்கு சொக்கன் பழம் பற்றி தெரியாது. இதன் காரணம் நகரமயமாக்கல் மற்றும் இயற்கை வளங்கள் குறைந்து வருவது தான். முன்பு எளிதாக காணப்பட்ட இந்த தாவரங்கள் இன்று பல இடங்களில் அரிதாகி வருகின்றன. இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய தாவரங்கள் மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் தற்போது அதிகமாக உள்ளது. செயற்கை உணவுகளால் நிரம்பிய உலகத்தில் சொக்கன் பழம் போன்ற இயற்கை உணவுகள் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை நினைவூற்றுகின்றன. சொக்கன் பழ தாவரத்தின் இலைகள் பூனையின் கால் வடிவில் இருக்கும். நமது முன்னோர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களின் வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் மன அமைதியுடனும் இருந்தது. இந்த தாவரங்கள் அந்த பாரம்பரிய வாழ்க்கை முறையின் சின்னங்களாக உள்ளன. சிறிய தோற்றம் கொண்டாலும் பெரிய இயற்கை இரகசியங்களை தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் ஒரு அற்புதமான காட்டுப்பழம்தான் சொக்கன் பழம். குழந்தை பருவ நினைவுகள், ஆரோக்கிய நன்மைகள், இயற்கையின் அழகு, சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் என பல அர்த்தங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த பழம் மனிதன் மீண்டும் இயற்கையை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற செய்தியையும் தருகிறது. இயற்கையை நேசிப்போம், பாரம்பரியத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி வரும் பாடலுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம். மாமன்னன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அம்பவாணி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கீரவாணி, ஆதிதாளம்.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி மகாலட்சுமி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சங்கராபரணம், மிஸ்ர சாப்புதாளம்.

பாபநாசம் சிவன் பாடல் ஒலித்தது ராகம் சங்கராபரணம். நிறைவாக சிந்து பைரவி ராகத்தில் நெஞ்சுக்கு நீதியும் எனத் தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் நிலையில், முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திலிருந்து புதிய திட்டத்திற்கு சுமூகமான முறையில் மாற ஏதுவாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மொத்தம் 95,692 கோடி ரூபாய் இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு உத்தேசித்துள்ளது. மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யூரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இலங்கைக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 10:02. நேர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது சாதாரண பாடல் நிகழ்ச்சி இல்லை. இது முகநூல் வழியா நீங்கள் விருப்பம் தெரிவித்த உங்கள் நினைவுகள் பேசும் பாடல்கள், உங்கள் சந்தோஷமும் சோகமும் கலந்த நேயர் விருப்ப இசை மழை. முகநூலில் உங்கள் பெயருடன் உங்கள் மனசோட வரிகள் இப்போ ரேடியோவில் ஒலி

போகுது. அப்படியே காதோடு காதா கேளுங்க, ஏன்னா இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பு. நம்ம ஃபேஸ்புக் ஐடி ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க மாதாவரம் பால் பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன், சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து.

அவர்களின் நினைவுகள் நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம். இவங்க கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னையோர் ஆலயம்.

கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி இவர்களுக்காக அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து

நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம். தலைப்பு: மறைந்த இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜா அவர்களின் நினைவுகள். நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன். இவர்கள் விருப்பம் தெரிவித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜோதி மலர்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்தது தனது விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. புதூர் கார்த்திகேயன், சிவ சுப்பிரமணியம், கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்தார்.

நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும், சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும். நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தை

സരസ്വതി. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னியம்மன் பேடு வண்ணை கணேசன் அவர்கள் கேட்டிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்தார்.

ஒலித்த பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் கேட்டது. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன், பொன்னியம்மன் பேடு வண்ணை கணேசன் இவர்களுக்காக.

0: நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம். தலைப்பு: மறைந்த இயக்குனர் எம்ஏஎம் பாரதிராஜா அவர்களின் நினைவுகள். நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்காங்க வேட்டை வளம் குமார். என்னன்னு திரைப்படத்திலிருந்து.
1: கடவுள் ஏன் கல்லானான்,

முகநூல் வழியாக வந்த உங்கள் அன்பான விருப்பங்கள் இன்று எங்களோட இன்பாக்ஸை மட்டுமல்ல எங்களோட மனசையும் நிறைய செய்திடுச்சு. ஆனால் நேரமின்மை காரணமாக உங்கள் எல்லோருடைய விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப முடியல. அதனால பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, முல்லக்காடு பாபு, முகேஷ் கஷ்யப், ஷீதல், சோனு, சுரேஷ், ராஜ்பால் பகஜ், காஜல், தன்வி, சோனி, மோகினி, கிருத்திக், பல்வீர் சிங், ஹீராமணி வர்மா, புஷ்பேந்திரமணி வர்மா, நோக்கலால் வர்மா, பிரபுதேவி, ஸ்ரீசாய், சிவராம் நாகராஜன், மதுரை சோ சண்முகசுந்தரம், விளக்கப்பாடி செந்தில்குமரன், மௌரியா ஃபேமிலியான பிரகாஷ், ரிங்கி, கபில், வேத்ரம், கைலாஷ், சுனில், கிளம்பர், ஸ்வாதி இவர்களுக்காக இந்த பாடலை ஒலிக்க செய்து கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

0: அதாவது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்டகாலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மராப்பே அனுப்பியுள்ள காணொலி செய்தியில், தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடாட் டொபோகோ பிரதமர் கமலா பிரசாத் விசேசர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12ஆம் ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் செய்தியாளர்களிடம் கூறினார். தலைநகர் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 20-20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜிக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவைச் சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம். அன்பான நேயர்களே, தமிழ் திரையுலகின் ஒரு சகாப்தம், கிராமத்தின் மண் வாசனையை வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்த கலைஞர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை நினைவு கூறும் வகையில் இன்றைய நேயர் நேரம் தலைப்பு, இன்று காலமான இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் நினைவுகள். எண்ணற்ற நடிகர்களையும் கலைஞர்களையும் உருவாக்கிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா இன்று அவர் நம்முடன் இல்லாவிட்டாலும், அவர் படைத்த கதாபாத்திரங்கள், பாடல்கள், காட்சிகள் மற்றும் நினைவுகள் என்றென்றும் நம் மனங்களில் வாழ்கின்றன. அந்த மகத்தான கலைஞரின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240, 2275250. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணுடன் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: பிற்பகல் வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க சார்.
1: அவர் இயக்கிய படத்துல எனக்கு பிடித்த படம் மேடம், கிழக்கு சிமையில் முதல் மரியாதை, அலைகள் இப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் மேடம்.
0: நிச்சயமா
1: இவர் அண்ணன் தங்கை பாசத்தை அதிகமா உருவாக்கி இருப்பார் மேடம். எந்த படத்திலுமே மேடம்.
0: ஆமாங்க.
1: அவங்க வந்து யாரு விரும்புறாங்களோ அந்த காதலர்களை அவர் சேர்த்து வைப்பார் மேடம். அந்த அலைகள் ஓய்வதில் படத்துல வந்து ராதா மேடமும் கார்த்தி சாரும் இணைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி அவர் சிவாஜி சாருக்கு முதல் மரியாதை படத்துல கூட அந்த தத்துரூபமா அந்த காட்சியில மீன் தின்ற மாதிரி ராதா அந்த இதெல்லாம் அதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் வர்ணிச்சிருப்பாரு மேடம்.
0: ஆமாங்க.
1: அவனுடைய மகனுடைய இழப்பு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி மறைஞ்சாலும் அவரு பேர் இழப்பு மேடம். இது 2வது இழப்பு மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அவர் ஆத்மா சாந்தியோட எல்லா வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற மேடம். மற்ற நேரில் என்னென்ன கருத்து கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம் மேடம்.
0: நன்றிங்க சார். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன் மேம்.
0: சொல்லுங்க சார்.

0: தலைப்பு என்ன மேம் இன்னைக்கு?
1: இன்று காலமான இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் நினைவுகள்.
0: கண்டிப்பா பாரதி ராஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அவர் நிறைய திரைப்பட பாடல்கள் அப்படிங்கறத ரொம்ப சூப்பராவே இயக்கியிருக்காரு மேம். அதையும் தாண்டி திரைப்படங்களையும் அவர் உருவாக்கி இருக்காரு அப்படின்ட்டு தான் மேம் சொல்லணும். ரொம்ப அருமையா இருக்கும் அவருடைய கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கிராமிய மனம் கமழும் திரைப்பட பாடல்களாக இருக்கும்.
1: நிச்சயமா
0: அது அது என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்திற்கு நல்ல கருத்து அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கறது அவருடைய முக்கிய நோக்கமாகவும் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சமூகத்துல ஏன் பின்னடைவு ஏற்பட்டுருது, மக்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்ன, அதை எப்படி போக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கதை. இல்ல என்ன ஒண்ணுன்னா, சிட்டி லைஃப் தான் சிறப்பு எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா சிட்டி லைஃபையும் தாண்டி கிராம லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப அழகுங்கிறத காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி பல முன்னணி நடிகைகளாக இருக்கக்கூடிய ராதிகா எல்லாம் பாத்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்களுடைய டைரக்ஷன்ல நடிச்சுதான் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே
1: வந்திருக்கிறாங்க.
0: கிழக்கே போகும் ரயில், 16 வயது நிலை, இதெல்லாம் ஒரு ஐகானிக் பிலிம் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இயக்கத்துல அந்த காதல் காட்சிகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா தத்ரூபமா இருக்கும். அந்த வெக்கம்னா என்ன, ஆண் பெண் காதல்னா என்ன, மோதல்ல இருந்து எப்படி காதல் வரும், காதல பிரிவு எப்படி இருக்கும், இந்த காதல்ல சோகம் அப்படிங்கறது எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே டச் பண்ணிருப்பாரு. குடும்ப சென்டிமெண்டான பிலிம்ஸ் அப்படிங்கறதுலாம் அவர் ரொம்ப சூப்பராவே பண்ணிருப்பாரு. சோ இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய திரைப்படங்கள் எவர் கிரீன் ஹிட்ஸ் ஆகவும், அவருடைய பாடல்கள் எவர் கிரீன் பாடல்களாகவும் இருக்கு அப்படின்னா, அவருடைய அந்த எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அலாதியானது அப்படின்னு சொல்லலாம். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு கரை கையை கூப்பி, ஆமா ஒரு கையை கூப்பி கரமை கூப்பி அவர் அப்படி தூக்கும் போது வரக்கூடிய அந்த அழகு இருக்கு பாருங்களேன், அலாதியானதுன்னு சொல்லலாம். பல திரைப்பட பாடகர்களும் பல இசையமைப்பாளர்களுக்கும் பாரதி ராஜா அவர்கள் வாய்ப்பும் கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும்பொழுது ஒரு பெரிய இயக்குனர் இமயம் நம்மளுடைய பாலச்சந்தர் அவர்களுக்கு எப்படி மக்கள் மத்தியில ஒரு தனி இடம் இருக்கோ, அதன் பிறகு பாரதி ராஜா அவர்களுக்கும் மக்களினுடைய அந்த மனசுல ஒரு நீங்கா இடம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னாலும் மிகையாகாது. அந்த கிராமத்து பாஷைகள் ஒவ்வொன்னையும் அந்த கேரக்டர்ல அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் அவர் பேச வைக்கக்கூடிய அந்த ஒரு விதம் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். ஒரு குட்டி குட்டி கரெக்ஷனை கூட அவர் அவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பாராம். ஹீரோயின்ஸ்க்கு புரியல அப்படின்னா புரியக்கூடிய விதம் 4-5 முறை சொல்லி கொடுப்பாராம். எப்பொழுதுமே ரொம்ப பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இருக்குமா, அந்த ஏதாவது ஒரு விஷயத்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணோன்னு அப்படியே ரொம்ப துட்டி அவர் இருப்பாரா மேம். இதெல்லாம் தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம்.
1: நினைவுகள். நன்றிங்க மேம், நன்றி.
0: ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. அவருடைய அந்த திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை பார்த்து நாமும் வளம் பெறுவோம் மேம்.
1: நன்றிங்க சார். வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார்.
2: இயக்குனர் இமயம் மறைந்தது வந்து எல்லாருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அவர் நடித்த படத்துல எனக்கு பிடிச்சதா கிழக்கு டிவியே முதல் முறையா இருந்தான்.
1: எத்தனை முறை நீங்க பாத்திருப்பீங்க அந்த படங்களை? எத்தனை முறை அந்த படங்களை நீங்க
2: நிறைய வாட்டி பாத்திருப்பீங்க. அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை அழகா சொல்லிருப்பாப்ல.
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி முதல் முறையாதுல சிவாஜிக்கு ஒரு சிவாஜியோட வயசுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சூப்பர் ஹிட் கொடுத்தது அந்த படத்துல கதைகளும் பாட்டுக்கு வந்து அந்த படம் சரியான ஓட்டம் ஓடிச்சு.
1: அதனால
2: மறக்க முடியாது இந்த இரண்டு படங்களும் இருக்கு.
1: நிச்சயமா சார்,
2: பல முறை பாத்திருக்க மேடம் அந்த ரெண்டு படங்களும்.
1: என்னைக்குமே மனதை விட்டு அழியாத நினைவுகள் அதெல்லாம்.
2: நீங்காத நினைவுகள்.
1: நன்றி. நன்றிங்க சார். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சார் வணக்கம், எங்கிருந்து?
3: இளமங்கலம் 6 முருகன்.
1: சொல்லுங்க சார்.
3: மேம், நான் வந்து இந்த படம் அந்த படம் சொல்லல, பாரதி ராஜா அனைத்து படமும் அவர் இயக்கிய அனைத்து படமே நல்ல படம் தான் மேடம்.
1: சரிங்க.
3: என்ன ஒண்ணு அவர் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல என் இனிய கிராம மக்களே அப்படின்ட்டு மனோஜ் கிரீனிஸ் வரும் மேடம், அதுக்கே கை தட்டுல வாங்கிப்பாரு மேடம்.
1: இந்த குரலை கேட்டனே ஒரு ரம்யமான எண்ணங்கள் வரும் இல்லைங்களா?
3: ஆமாங்க மேடம், என் இனிய கிராம மக்களேன்னு சொல்லுவாரு மேடம். அந்த இதுக்கே பாரதி ராஜா, அதுவும் கிராமத்தை பத்தி தான் அவர் அதிகமா எடுப்பாரு படம். ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு வித்தியாசமா வரும். அனைத்து படமே எல்லாம் வெற்றி படமா தான் இருக்கும். வச்சு எடுத்தாரு மேடம், தொட்டு தொட்டு நினைக்கிது தாஜ்மஹால் அப்படின்ட்டு ஒரு பாடல் ஒண்ணு, அந்த பாடல் நல்லா இருக்கும். படம் போச்சு இல்லையான்னு தெரியல எனக்கு.
1: பாடல்கள் நன்றிங்க சார்.
3: நன்றி மேடம். உங்களுக்கு

0: நன்றி.
1: வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம். எங்கிருந்து சார் பேசுறீங்க?
2: மா கலையரசு நல்லாப்பாளையம்.
1: சொல்லுங்க சார்.
2: தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் பிறந்தவர் எங்கள் தமிழ் தாயின் தங்க மகன். அம்மா
1: சொல்லுங்க சார்.
2: அவர் வந்து எம் என் நம்பியாரையும் விடல, மனோரமாவையும் விடல, எங்களுடைய நடிகர் திலகத்தையும் விடல. எல்லா நடிகர்களையும் தன்னுடைய படங்கள்ல உள்புகுத்தி இருக்கிறார். அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற படத்துல எம் என் நம்பியாரோ மனோரமாவோ தத்துருவமான சில பாடல் படைக்காட்சியில வந்து இருப்பாங்க. அவங்களை வாழ்க்கையில ஒன்றிணைக்க விடாம நம்பியார் வந்து ரொம்ப இடையூறு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த படக்காட்சிகள்லாம் இப்ப எங்களுக்கு நினைவுல வருது. அதே போல முதல் மரியாதையில நடிகர் திலகமும் ராதா அவங்களும் வந்த பாடல் படக்காட்சிகள்லாம் இப்ப நினைவுல வந்து நிக்கிது.
1: என்றும் நீங்க நினைவுகளா?
2: ஆமா, அவர் கிராமத்தையும் முன்னின்று கொண்டு வந்து கொடுப்பாரு. படக்காட்சிகள்ல வன்முறை இல்லாம பாடல் அமைப்புகளோ இசை அமைப்புகளோ பாடல் படக்காட்சிகளோ ரொம்ப அருமையா இருக்கும். அது மாதிரி நிறைய நடிகர்களை நடிகைகளை இசை அமைப்பாளர்களை பின்னணி பாடல் பாடகர்களை அவர் அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு இயக்குனரா மட்டும் இல்லாம பட தயாரிப்பாளரா, நடிகரா, இயக்குனரா, இப்படி இப்படி பன்முக திறமைகளை கொண்டு வந்திருந்தார். இப்ப 84 வயசுல அவர் மறைஞ்சிருந்தா கூட சில ஆண்டுகளுக்கு முன்னே அவர் நடிகர் அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருந்தார். ஒரு சில படங்களை நடிச்சு இருந்தார். அப்படி நடிக்கிற போது அந்த இயக்குனர்கள்லாம் ரொம்ப ரசிப்பு தன்னோட அவரை பத்தி பெருமையா பேசின நேர்காணலாம் நான் படிச்சிருக்கிறேன். அவருக்கு இயக்குனர் இமயம்ங்கிற ஒரு பட்டம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவர் உணர்வு பூர்வமா தன்னுடைய படங்களை இயக்கி கொடுத்துதான் இருக்க முதன்மை காரணம்.
1: கண்டிப்பா சார்.
2: அவர் மனைவியை இழந்த போதும் ஜீவா அவருடைய அம்மாவை இழந்த போதும் பட்ட வழிகளை விட இந்த கடந்த ஆண்டுல அவருடைய மகன் மனோஜை இழந்த போது அவர் பட்ட வழி சொல்லாத வழி அவர் ரொம்ப வேதனையில அனுபவிச்சார். தன்னுடைய மகனை வச்சு தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு படத்தையும் இது போல ஒன்னு ரெண்டு படங்களையும் அவர் இயக்கி தன்னுடைய மகனை திரையுலகத்துக்கு வெளிச்சத்து கொண்டு வந்தார். ஆனா ஏனோ அப்பா மாதிரி அவரால் அதிகமா ஒழிக்கல முடியல. அதனால இன்னைக்கு நம்ம 84 வயசுல நம்ம இயக்குனர் இமயத்தை நம்ம இழந்திருக்கிறோம். அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுதான் இறந்திருக்கிறாருன்னு சொன்னா கூட இந்த இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாம எங்க அனைத்து இந்திய வானொலிகளுக்கு ஒரு பேர் இழக்கும். இன்னும் ஒரு 10 ஆண்டுகால இன்னும் ஒரு 5 ஆண்டுகால அவர் வாழ்ந்திருந்தாருன்னா இன்னும் ஒரு 5 படங்களுக்கு நடிச்சு கொடுத்திருப்பார். காலம் என்ன செய்யறது, முதுமையில் அவர் நம்மளை விட்டு பிரிக்க வச்சிருக்கு. பிறந்தது ஓரிடம், வாழ்ந்தது ஓரிடம், மறைந்தது ஓரிடம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்ப சென்னை அவருக்கு கடைசியில ஒரு அவருக்கு ஒரு புகழிடத்தை கொடுக்க போகுது, மறைவுங்கிற இடத்துல. இந்த இழப்பு இது மாதிரி பாடல்கள் மூலம் தான் நம்ம அதை ஈடு செய்ய முடியும். கருத்தாம்மா படத்துல போட்டிருக்கீங்க, போராளே பொண்ணு தாய் சொன்னல, அது அந்த பாடல் காட்சியை பாக்குற போது நமக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு. எதை சொல்றது, எதை விடுறதுன்னு சொல்லி சொல்ல முடியாத ஒரு துயரத்துல நாங்க இங்க நேயர்கள்லாம் இங்க நாங்க வெளியே சொல்ல முடியாத ஒரு துயரத்துல இருக்கிறோங்கிற போது ரசிகர்கள், திரைப்பட துறையினர், அரசியல்வாதிகள் எவ்வளவு வழியில இருப்பாங்க பாருங்க. இந்த 84 வயதுல கூட இந்த மரணத்தை எங்களை எங்களால் சகித்துக்க தாங்கிக்க முடியலன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவர் புறப்பூர்வமா இங்க கூட வாழ்ந்திருக்கிறார், ஒளிந்திருக்கிறார். அவருடைய படங்களை ஒன்னு ரெண்டு நான் பார்த்திருக்கிறேன். அது முதல் மரியாதை, அலைகள் ஓய்வதில்லை, இது போல ஒரு சில படங்களை நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன், நெகிழ்ந்திருக்கிறேன். அற்புதமான பாடல்கள், அற்புதமான படங்கள், அற்புதமான காட்சி அமைப்புன்னு சொன்னா அதை நம்ம கண்முன்னே கொண்டு வந்து கொடுக்குற அபார திறமைசாலி. நம்ம கிட்ட பாரதி ராஜா மறைஞ்சிருந்தா கூட நம்ம கூட அவர் கண்டிப்பா இன்னமும் சில ஆண்டு காலம் இல்லை, பல ஆண்டு காலம் அவருடைய படங்கள் மூலியமாகவோ பாடல் வரிகள் மூலியமாகவோ இன்னமும் ஒளிவிடுவார்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு வேண்டுகோள் அம்மா,

0: நன்றிங்க சார். உணர்வுபூர்வமான கருத்துக்களுக்கு நன்றி. நண்பர் சொன்ன மாதிரி இவர் 1941 ஜூலை 17 தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே இலக்கியம், நாடகம் மற்றும் கலைகளில் அதிக ஆர்வமும் கொண்டிருந்தார். திரைப்படத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் சென்னை வந்த அவர் உதவி இயக்குநராக தனது பயணத்தை தொடங்கினார். 2004 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், எங்கிருந்துமா பேசுறீங்க?
1: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க மேடம்.
1: பாடல்களை பத்தி கேக்குறீங்களாம்மா? ஐயா, அப்ப கலியபெருமாள் ஐயா பேசிட்டு இருந்தாரு. இப்போ
0: சொல்லுங்கம்மா.
1: இல்ல, பாடல்களை பத்தி.
0: பாடல்கள் பத்தி இல்லம்மா, திரைப்படத்துல அவங்க நடிச்ச திரைப்படத்துல, இயக்கின திரைப்படத்துல எதை நீங்க ரொம்ப விரும்புறீங்க? அவருடைய எந்த காட்சி உங்கள் மனதை நெகிழ வைத்தது? படங்கள் இடம்பெற்ற பாடல்கள்ல
1: நடிகர்
0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய நினைவுகள்.
1: பாரதி ராஜாவோட
0: மறைந்த
1: இயக்குனர்
0: மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் நினைவுகள். இன்று காலமான
1: பாரதி ராஜாவோட முதல் மரியாதையை சொல்லலாம்.
0: சரிங்க,
1: முதல் மரியாதை. அப்புறம் கல்லுக்குள் ஈரம். கல்லுக்குள் ஈரம்னா படம் பாத்தீங்கன்னா அப்படியே கிராமத்தை அப்படியே கொண்டு வந்திருப்பா கண்ணு முன்னாடி.
0: அதான் உங்கள் மனதை வந்து எந்த அளவுக்கு நெகிழ வைத்த காட்சிகள்?
1: அதாவது அவர் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து இனி பார்க்கறது ரொம்ப ஒரு விஷயம்தான். ஏன்னா அவர் வந்து ஒரு படமே ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில கொண்டு போவாரு ஒவ்வொரு காட்சிகளையுமே. சரி, இது இது பாத்தீங்கன்னா முதல் மரியாதை காட்சிகள். அவங்க அந்த சாப்பாடு போட போகும்போது அவங்க அந்த கைகளை வந்து சுத்தமா பண்ணிட்டு வந்து போடும்போது அப்ப நினைச்சு பாப்பாங்க பாருங்க. அப்ப அந்த பொண்ணு கையில நம்ம சாப்பிடும் போது கைய கழுவிட்டு மழை தண்ணியிலையும் கைய கழுவிட்டு வந்து சாப்பாடு வைப்பாங்க. அந்த ராஜா
0: இந்த காட்சிகள்லாம் உங்க மனதுல நீங்காத இடம் பிடிச்சிருச்சு இல்லீங்களா?
1: ஆமா, அந்த சுத்தத்தோட அந்த இடத்துல உணர்த்துறாங்க இல்லம்மா. எப்பவுமே வந்து சமையல் பண்ற பெண்கள் வந்து தன்னையும் தானே சுத்தம் பண்ணி கையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் உணவு பரிமாறணும். அப்பதான் சாப்பிடுறவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு ஒரு வகை. அப்புறம் சுய ஒழுக்க பண்பாடை காப்பாத்துவாரு சிவாஜி. ஏன்னா இப்படித்தான் ஒரு வீரனா இருந்தாலும் தன்னோட வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய மனுஷரா இருப்பாரு. அவங்க மகளுக்கும் மருமையனுக்கும் மனைவிக்கும் எந்த ஒரு இது பங்கம் இல்லாம அவங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவி செய்வாரு. ஒரு பெண்ணோட உணர்வுகளையும் புரிஞ்சுட்டு அந்த வீட்டுக்கு வந்து கிராமத்து பெண்ணு அந்த நடிப்பு திறன்கள் இருந்தாலுமே ஒரு பெண்ணோட ஒரு ஏக்கம் தாகம் அத்தனையுமே அதுல உணர்த்தி இருப்பாரு. நல்லா இருக்கும் உங்கம்மா அந்த படமுமே. எல்லாம் படங்கள்லாம் யாருனாலே மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது.
0: மாற்றியவர் கிராமத்து மண்ணின் மனத்தையும் மனிதர்களின் உணர்வுகளையும் காதலையும் வாழ்க்கை போராட்டங்களையும் திரையில் இயல்பாக பதிவு செய்த மகத்தான படைப்பாளர். அவர் உருவாக்கிய கதைகள் வெறும் பொழுதுபோக்காக இல்லை, நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறின. அவர் படங்களில் வரும் கதாபாத்திரங்கள் நம் அருகில் வாழும் மனிதர்களைப் போலவே அமைந்திருக்கும். அவர் காட்டிய கிராமங்கள் நம் சொந்த கிராமங்களாகவே தோன்றின. அதனால்தான் இன்று வரை பாரதி ராஜா அவர்களின் படைப்புகள் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கின்றன.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
3: பாஞ்சாலி பாஞ்சாலி,
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.

நேரம் 11:27, 15 நேயர் நேரத்தின் இன்றைய தலைப்பு, இன்று காலமான இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் நினைவுகள். பாரதிராஜாவின் திரைப்பயணத்தில் பல முக்கிய அம்சங்களை நாம் பார்க்கலாங்க. கிராமப்புறங்களை வெறும் பின்னணியாக அல்லாமல் கதையின் முக்கிய கதாபாத்திரமாகவே அவர் கையாண்டவர். புதிய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகப்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர். இயற்கை, வெளிச்சம், உண்மை, இடங்கள், இயல்பான உரையாடல்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி யதார்த்தமான திரைப்பட மொழியை உருவாக்கியவர். காதல், ஜாதி, பெண்ணியம், சமூக மாற்றங்கள் போன்ற தலைப்புகளை தைரியமாக கையாண்டவர்.

பாரதிராஜா தமிழ் சினிமாவில் கிராமிய வாழ்க்கையை இயற்கை தன்மையுடன் திரையில் கொண்டு வந்த முன்னோடி இயக்குனர். 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படம் அவரது இயக்குனர் வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது. பாரதிராஜா கேமராவை நேரடியாக கிராமங்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் கொண்டு சென்றார். இதனால் பார்வையாளர்கள் உண்மையான கிராம

வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது. பாரதி ராஜா கேமராவை நேரடியாக கிராமங்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் கொண்டு சென்றார். இதனால் பார்வையாளர்கள் உண்மையான கிராம வாழ்க்கையை திரையில் காண முடிந்தது. அவருடைய படங்களில் இயற்கை சூழல்கள், வட்டார மொழி, கிராமிய கலாச்சாரம், ஜாதி மற்றும் சமூக பிரச்சினைகள், உணர்ச்சி பூர்வமான காதல் ஆகியவை முக்கிய இடம் பிடித்தன. இவை என்றும் காலத்தால் அழியாதவை.

உங்களை பற்றி தான் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கியவர் பாரதி ராஜா. அவர் வெறும் திரைப்படங்களை இயக்கியவர் மட்டும் அல்ல, தமிழ் சினிமாவின் கதை சொல்லும் முறையையே மாற்றிய படைப்பாளி. 1977 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் கிராமிய வாழ்க்கையை இயல்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் திரையில் பதிவு செய்து புதிய திரைப்பட மொழியை உருவாக்கியவர்.

எழுத்து பாண்டிய நாடு, திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களில் அவரது நடிப்பு பரவலாக பாராட்டப்பட்டது. இயக்குநராக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் தன்னை நிரூபித்தவர். விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நீண்ட அவரது திரைப்பயணத்தில் 6 தேசிய திரைப்பட விருதுகள், பல மாநில விருதுகள் மற்றும் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல உயரிய அங்கீகாரங்களை பெற்றார். தமிழ் திரைப்பட உலகம் அவரை இயக்குனர் இமயம் என்று போற்றியது.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேரம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஓ வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பிள்ளையார்ல இருந்து ஜோதி முனிநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: இயக்குனர் அவர்கள் காலமாயிட்டாங்க, அவங்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி செலுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். இன்னொன்று பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சிற்பி வந்துட்டு ஒரு சிற்பம் அதை செதுக்குறாங்கனாக்கா, அதுக்கு அந்த சிற்பி செதுக்கிற சிற்பம் வந்துட்டு கடைசியில வந்துட்டு உயிர் ஊட்டமா இருக்கும். கண்டிப்பாக ஒரு சிலையை சிற்பி செய்யறாங்கனாக்கா அது வந்துட்டு கடைசியில உயிர் ஊட்டமா இருக்கும், கோபத்தினால அது கலசமாக வந்துருக்கும். அந்த போலதான் ஐயா அவர்கள் இயக்குனர் படங்கள் வந்து ஏகப்பட்ட படங்கள் நினைவுக்கு நிறைய வந்துட்டே இருக்கு. அவ கூட இந்த கருத்தம்மா படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்துட்டு கிராம மண் வாசனை சொல்ற போல கிராமத்துல வந்துட்டு நிறைய படத்தை வந்து இயக்கியிருக்காரு. முதல் மரியாதை யாரும் எல்லாருமே சொல்ற போல முதல் மரியாதை ஐயா அவர்கள் சிவாஜி ஐயா அவர்கள் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் படத்துல வந்துட்டு சில கருத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்கும். ஒவ்வொரு படத்துலயும் அவர் இயக்குன படத்தெல்லாம் கருத்துக்கள் முத்தாய்ப்பா இருக்கும். ஏன்னா கண்ணதாசன் பாடல்கள் எப்படியோ அப்படிதான் இந்த படங்கள்ல இயக்குனர் வந்து ஐயா அவர்கள் வந்துட்டு இயக்கியிருப்பாரு. ஒரு மிஸ்டேக்கும் வராது, இன்னும் பார்த்துட்டே இருக்கலாமான்னு வரும் நமக்கு.
0: கிராமிய சினிமாவின் தந்தை அப்படின்னே சொல்லலாம் இல்லீங்களா?
1: கண்டிப்பா. காதல்லயே சரியே, அன்புல சரியே, குடும்பத்து கதையே சரியே, இன்னும் நிறைய விஷயங்கள் புதஞ்சு போயிருக்கு. அவர் மனசுல இருக்கிற புதஞ்சு போன கலைகள்லாம் வந்துட்டு வெளியில கொண்டு வந்துருக்காரு. இலக்கிய கலையில வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் தமிழ்ல வந்துட்டு அவ்வளவு அருமையா இருக்கும். அவருடைய கதை இயக்கிட்டு ஆமா முத்தாய்ப்பா இருக்கும், மனதில் வந்துட்டு யாருக்குமே பதியாம இருக்காது. இன்றைக்கும் வந்துட்டு அன்றையில இருந்து இன்றைக்கும் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா யாவரும் இன்னும் குழந்தைகள் கூட கேட்டாக்கா படம் இயக்குனர் பாரதிராஜா ஐயா அவர்கள் இயக்குனர் படம் சூப்பர்ன்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் மட்டும் பேசுனதே கிடையாது இது வரைக்குமே ஐயா அவர்களை. இன்னும் மேலும் மேலும் பேசிட்டே இருக்கலாம். நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்கம்மா, உணர்வு பூர்வமான கருத்துக்கு நன்றி. பாரதி ராஜாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமம் அப்படிங்கிறது கதையின் பின்னணியாக மட்டுமே இருந்தது. ஆனால் அவர் கிராம மக்களின் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள், காதல், வறுமை, குடும்ப உறவுகள் ஆகியவற்றை கதையின் மையமாகவே மாற்றினார். இதனால் கிராமிய சினிமா என்ற தனி வகையே உருவானது.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் வந்திடும்

கிராமத்து வாசனையையும் மனித உணர்வுகளையும் இயல்பாக திரையில் பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பாதையை உருவாக்கிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா இன்று நம்மோடு இல்லாவிட்டாலும் அவர் உருவாக்கிய கலை உலகம் என்றும் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் இந்நிகழ்ச்சி இன்றைய நேயர் நேரம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கிருப்பது
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்,
1: உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம்.
1: ரெக்சினில் பேக்ஸ் மற்றும் சீட் கவர்ஸ் தைக்கும் புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் எம் கார்த்திகேயன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: சார் வணக்கம். சார்
4: வணக்கம்.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
4: பாண்டிச்சேரியில் முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் ஸ்கூல் பேக், லேடிஸ் பேக், ட்ராவல் பேக், அது மாதிரி எந்த பேக் கேட்டாலும் தச்சு கொடுக்குற அளவுக்கு கடை வச்சுருக்குறேன்.
3: ரெக்சின் பைகள் தைப்பு வர்றீங்க இல்லைங்களா? நீங்கள் பிறந்தது வளர்ந்தது?
4: நான் பிறந்தது வளர்ந்தா திண்டிவனம் வட்டம் மயிலம் கிராமத்தில், அங்கேயே பிறந்த அந்த ஊர்லயே படித்தேன். அங்கே படிப்பு முடித்தேன், ஓல்டு எஸ்எல்சி அங்கேயே படித்து முடித்தேன்.
3: புதுச்சேரிக்கு எத்தனை வயசு?
4: புதுச்சேரிக்கு வரும்போது எனக்கு வந்து 26 வயசுக்கு.
3: அது வரைக்கும் அங்கே தான் இருந்தீங்க?
4: அங்கே தான் இருந்தேன். நடுவில் கொஞ்சம் சென்னையில் ஒர்க் பண்ணியிருந்தேன், பிளாஸ்டிக் கம்பனில். அதுக்கப்புறம் இங்கே வந்து நடத்துன ஒரு வேலைக்கு வந்தேன்.
3: ஓல்டு எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கீங்க, மேற்கொண்டு படிச்சிருக்கலாமே.
4: படிப்பை நல்லா சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்ன்றது எனக்கு விருப்பம்.
3: சுய தொழில் சம்பாரிச்சு ஒரு பெரிய தொழில்
4: தொழில் பண்ணணும், நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அந்த விருப்பம். அதே மாதிரி என்கிட்ட வேலை கத்துக்கணும், நல்லா சிறப்பா வேலை செஞ்சு 2-3 பேர் நல்லா தனியா ஒர்க் பண்றாங்க.
3: என்ன தொழில்? என்ன வேலை?
4: ரோடு இன்ஸ்பெக்டரா இருந்தாரு.
3: அம்மா இல்லத்தரசி?
4: தொழில
3: எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு அதை பத்தி சொல்லுங்க.
4: பஸ்ஸுக்கு சீட் தச்சு இருந்தாங்க, அதை பார்த்தேன்.
3: வேடிக்கு போய் பாத்தீங்க?
4: பார்த்துட்டு அவர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இதை பார்த்துட்டு அந்த பஸ் முதலாளியே, நீ இதெல்லாம் பண்றிய, நீயே பண்ணார். நான் சார் திடீர்னு இப்படி பண்றீங்களே, எனக்கு தான் தைக்க தெரியும் சொல்றியா, தச்சு பாரு நீயே பண்ணு. இல்ல சார், ஒருத்தர் வேலையை கெடுக்கூடாதுன்னு சொன்னேன். நீ தைச்சாலும் தைக்கலான்னு அந்த வேலை அவருக்கு கிடையாது. நீ தைச்சினா உனக்கு வேலை இல்லடா, உனக்கு நடத்துற வேலையே கிடையாதுன்ட்டேன். சரி ஆகட்டும், இந்த ஒரு வண்டி தானே தைச்சான்.
3: எங்க இருக்கும் போது?
4: இங்க பாண்டிச்சேரியில், தனியார் பேருந்துக்கு தச்சு போட்டது சிறப்பா இருந்தது. அதை பார்த்துட்டே உடனே வேற வேற கம்பெனில வந்து கூப்பிட்டாங்க.
3: சரி, எப்படி திடீர்னு எப்படி நீங்க தைச்சீங்க? அதுக்கு பயிற்சி எல்லாம்
4: எனக்கு டெய்லரிங் ஓரளவுக்கு தெரியும்.
3: தெரியும்,
4: மிஷின்ல உட்கார்ற அளவுக்கு தெரியும். அதுல வச்சு நான் அதுக்கப்புறம் தச்சிட்டு இருக்கும் போது பேக் எல்லாம் மாடல் மாடலாம் கேட்டாங்க, எனக்கு இப்படி தச்சு தரீங்களான்னு. அப்புறம் பேக் தைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
3: முதல்ல வந்து பஸ்ல இந்த சீட்டு கவர் எல்லாம் தச்சீங்களா?
4: ஆமா ஆமா.
3: பேக்னா ரெக்சின்ல என்னென்ன பேக் எல்லாம் தப்பீங்க?
4: ரெக்சின் பேக், ஸ்கூல் பேக், லேடிஸ் பேக், ஜூட் பேக், தாமலை பைய எல்லாமே தச்சு கொடுப்பேன். எந்த மாடல் கேட்டாலும் தச்சு கொடுப்பேன். அதே நேரத்தில் சோஃபா ஏன்னா கொஞ்சம் கிழிஞ்செடுத்து தைக்கணும் அப்படின்னாலும் அதையும் அதே மாடலில் மாற்றி புதுசாக போட்டு தைச்சு கொடுப்பேன். புது சோஃபா கேட்டாலும் அது உட்டில் கார்பெண்டர்கிட்ட அது மாடலை செய்து அதில் சோஃபா ரெடி பண்ணி கொடுப்பேன்.
3: ஸ்க்ரீன் போடுறது,
4: அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு கொடுப்பேன்.
3: பஸ்ஸுக்கு மட்டும்தான் செய்வீங்களா?
4: கார் செஞ்சுருக்கிறேன். கார் செய்யும் போது கூட எனக்கு 2 ஹெல்பர் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் அதை பண்ண முடியும். மற்றபடி காரு, வேனு, ஆட்டோ, பஸ்ஸு, 2-வீலர் நிறைய பண்ணுறேன். 2-வீலர் சீட் கவர்
3: போட்டுறாங்க.

0: அதே மாதிரி பேக் எதனா ஹேண்டில் கிழிஞ்சிடும், அது கிழியாத அளவுக்கு நல்ல மெட்டீரியல் போட்டு அதன் பிறகு அந்த ஃபால்ட் வராத அளவுக்கு தச்சு கொடுப்போம்.
1: கடை எங்க வச்சிருக்கீங்க?
0: புத்துப்பிள்ளை பாளையத்துல வச்சிருக்கிறேன்.
1: எப்படி, சின்ன கடையா பெரிய கடையா?
0: பெருசா வச்சிருந்தேன். எங்கிட்ட 6 மிஷின் இருந்தது. எங்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க ஆளுங்கெல்லாம். இப்ப எனக்கு வயது மூப்பு காரணமா நான் ஒரே ஒரு மிஷின் போட்டு நான் மட்டும் தச்சிட்டு இருக்கிறேன்.
1: இப்ப இந்த ரிக்ஸின்ல இவ்வளவு பொருட்கள் நீங்க தயாரிக்கிறீங்க, சந்தையில எப்படி வரவேற்பு இருக்கு மக்களிடையே?
0: நல்ல வரவேற்புங்க. எனக்கு தச்சு வெயிட் பண்ணி வாங்கி போவாங்க. ஸ்கூல் சீசன்ல என்கிட்ட பேக் முதல்ல சொல்லிடுவாங்க, எனக்கு இத்தனை பேக் வேணுங்க இந்த கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி மாடல அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல பொருள் வைக்கணும், இது வைக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் 10 பேக் வாங்கிட்டார் கிரிக்கெட் டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு
1: போறாங்க. பெரிய நீட்டு பேக்
0: பெருசா இருக்கும், கிழிஞ்சு கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடுச்சான். என்கிட்ட வந்தார், ஒரே பேக் தச்சு தரக்கா 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறாண்ணா. 5, 6, 7 வருஷம் எடுத்துட்டும் அவர் எடுத்துட்டே வரல, ரிப்பேரும் ஆகல. அது மாதிரி ஒரு பேக் தச்சு கொடுத்துடலாம்.
1: எப்படி இந்த அளவுக்கு வாரண்டி கொடுக்குறீங்க 5 வருஷத்துக்கு? ஏன்னா ஒரு சில தொழில்கள் செய்யும் போது கஸ்டமர்கிட்ட வந்து அதிகமாக மெட்டீரியல் வாங்கி போட்டால் நமக்கு எதுவும் நஷ்டமாகும்னு சொல்லிட்டு குறைந்த விலையில் மெட்டீரியல் போட்டு அதிக காசு கேட்பாங்க.
0: நான் அப்படி கிடையாது, ஒரு பேக் தைச்சாலும் குவாலிட்டியாக தான் தைப்பேன். ஸ்கூல் பேக்கில் என்கிட்ட வந்து அந்த பையனே சொல்லுவான், அங்கிள் உங்ககிட்ட செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பேக் வாங்கி கொடுத்தாரு அப்பா, அதுலேயே தான் 10th வரைக்கும் படித்தேன்.
1: வெரி குட்.
0: இப்போ நான் ஒரு காலேஜுக்கு பேக் வாங்கினேன், கிழிஞ்சு போச்சு அப்படின்னு என்கிட்ட பையன்
1: அந்த தம்பி சொல்லும் போது ரொம்ப மன மகிழ்ச்சியாக
0: கடந்த சந்தோஷம். டெய்லியே சொல்லுவாங்க கடைக்கு வர்றவங்க, உங்ககிட்ட தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து.
1: சரி, இதே மாதிரி நீங்கள் தரமாக தச்சு கொடுக்குறீங்க, தரமாக இருக்கும் பல வருஷங்கள் தாக்கு பிடிக்கும் இல்லையா, அப்புறம் எப்படி கஸ்டமர் வருவாங்க?
0: அதெல்லாம் தேவையில்லைங்க. பேக்கே கிழியினாலும் கஸ்டமர் வந்து என்ன பார்த்துட்டு போவாங்க, நீங்க ஒரு பேக் தைச்சு கொடுத்தீங்களே, நீங்க ஒரு சோஃபா அடிச்சு கொடுத்தீங்களே, இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு
1: அவங்க சொல்ற இதுலதான் இன்னும் உங்களுக்கு
0: எனக்கு. அதே மாதிரி காசு நான் அதிகமா வாங்க மாட்டேங்க, நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றேனோ அவ்வளவுதான் காசு வாங்குவேன்.
1: இப்போ உங்களுடைய கடை நேரம் எப்ப திறப்பீங்க, எப்ப மூடுவீங்க? ஈவினிங் டைம்ல
0: நான் எப்போ வீழ்ச்சி இருக்கிறேனோ அந்த நேரத்துலாம் கடையில் தான் இருப்பேன். ஏதோ ஒரு புது மாடல் கட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு தூங்குற நேரம் சாப்பிட்ற நேரம் போக மீதி நேரத்துல இந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன்.
1: இப்போ பொதுவாக நம்ம இந்த ரிக்ஸின் பைகள் மட்டும் இல்லாமல் பஸ்ஸுங்களுக்கு, லாரிகளுக்கு, அப்புறம் வீடுகளுக்கு ஷோபா, இதுமாதிரி நிறைய பண்ணுறீங்க சீட்டு கவர் எல்லாம். இதுக்கு வந்து மூலப்பொருட்கள்லாம் என்னென்ன தேவைப்படும், வாங்குறதுலேருந்து தைக்கிறதுலேருந்து
0: எல்லாம்? ஏறக்குறைய நான் வந்து சென்னையில் போய் மொத்தத்தில் வாங்கிடுவேன். கடையில் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பேன், யார் எது கேட்குறாங்களோ அந்த நேரத்தில் தைச்சு கொடுக்குறோம்.
1: புதுச்சேரியில் எதுவும் இல்லைங்களா?
0: இருக்குது இருக்குது, இங்கேயும் அவசரத்துக்கு வாங்கிடுவேன். மொத்தமாக வாங்கினோம்னா கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும், பல்காகவும் இருக்கும்.
1: என்னென்ன நூல் வாங்குவீங்க, ரிக்ஸின் வாங்குவீங்க?
0: நூல், ரெக்ஸின், மிஷின் ஊசி, மிஷின் பொருள்லாம் கூட மொத்தமாக வாங்கிடுவேன். டூல்ஸ் வாங்கிக்குவேன், எல்லாமே.
1: ஒவ்வொன்றுக்கு ஒரு மிஷின் வச்சுக்கிறீங்களா? இப்போ பஸ்ஸுக்கு தைக்கிறது தனியா, பேக்கு தைக்கிறது தனியா,
0: எல்லாம் இதே மிஷினில் தைக்கிறோம்.
1: எத்தனை மிஷின் வச்சுக்கிறீங்க?
0: இப்போ வச்சிருக்கிறது ஒரு மிஷின் தான், நான் வச்சிருந்த 6 மிஷின் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல தைச்சிருந்தேன். என்கிட்ட 13 பேர் வேலை பார்த்தாங்க. இதான் கொசப்பாளையத்தில் வச்சிருந்தா இப்போ 66 வயசு ஆகிடுது. இதுக்கு மேலே நான் வந்து பசங்களும் நல்ல நிலமையில இருக்கிறாங்க, வேணாம் ரொம்ப சிரமப்படாதான் சொல்றாங்க. இருந்தாலும் கஸ்டமருக்காக நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்.
1: கஸ்டமர் எல்லாம் நிறைய வராங்க.
0: பாண்டிச்சேரியில் நிறைய பஸ் நான் லைனிங் ஒர்க்ஸ் பண்றேங்க. நிறைய காலேஜ் பஸ் ஸ்கூல் பஸ் ஸ்கூல் வேலை இதுக்கெல்லாம் நான் கவர் தெரிஞ்சு போட்டுருக்கேன்.
1: இப்போ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க உங்க கூட?
0: இப்போதைக்கு நான் மட்டும்தான், என் மனைவி எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க.
1: இப்படி தனியாக இந்த வேலை செய்கிறீங்க, கஷ்டமா இல்லையா? அதிக பேர் இருந்தால் இன்னும் நிறைய வேலை எடுத்து செய்யலாம்.
0: நிறைய வேலை எடுக்கிறது கிடையாது, நான் எடுக்கிறது கரெக்டாக முடிச்சு கொடுக்குற அளவுக்கு தான் எடுப்பேன், கரெக்டா முடிச்சு கொடுத்துருவோம். வேலை எடுத்துட்டேன்னா தூங்கவே மாட்டேன்.
1: வேலை கொடுக்குறவங்க என்ன மாதிரி எப்போ தகவல் கொடுப்பாங்க?
0: எல்லாம் இந்த போன் மூலியமா தான் வந்து பாருன்னுவாங்க, போயிட்டு பார்த்து கடை கடன் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம்.
1: என்னென்ன விலைக்கு எவ்வளவு ரூபாய் வாங்குறீங்க? முன்னாடி எப்படி எவ்வளவு வாங்கினீங்க?
0: எப்பயுமே நான் வந்து கம்மியா தாங்க வாங்குவேன். இப்போ நம்ம இன்னைக்கு எவ்வளவு விலைக்கு போதும், இன்னைக்கு இவ்வளவு ஒர்க் பண்ணி இருக்கிறோம், அதுக்குள்ளான காசு தான். ரொம்ப அதிகமாலாம் போட்டு 10 மீட்டர் வாங்குற வேலைக்கு 20 மீட்டர் வாங்கணும்னா கூட அவங்களுக்கு தெரியாது, நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன், கரெக்டாக 10 மீட்டர் போதுங்க அப்படின்னு அவ்வளோதான் வாங்கி வேலை பார்த்து கொடுப்பேன். அதுக்கு தான் இன்னை வரைக்கும் நான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது.
1: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம், ஒரு திரைப்படல் பாடல் சொல்லுங்க, அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுவோம்.
0: திரைப்படல் பாடல் தான் நான் பிறக்கிறப்ப ரிலீஸ் ஆன படம் பாசமலர். அதில்

0: ஒரு அழகான பாடல் கேட்டோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுகிறோம். இந்த ரெக்ஸின் பைகள், அப்புறம் பஸ்ஸுக்கு வேன் லாரி, அதுக்கெல்லாம் அந்த சீட்டு கவர் தைக்கிறது, வீடுகளுக்கு ஷோபா, திரைச்சல், இதெல்லாம் நீங்கள் தச்சின்னு வரீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ கிடைக்கும் ஐயா?
1: மாதம் ஒரு எனக்கு ஒரு 30,000-40,000 அளவுக்கு வருங்க. அதுலேயே கடைக்கு வாடகை கொடுத்துருவேன், கரண்ட்டு பில்லு, வீட்டுக்கு கடைக்கு எல்லாம் கட்டிடுவேன். மற்றபடி போக்குவரத்துக்கு, பெட்ரோலு செலவுக்கு, அப்புறம் மெட்டீரியல் வாங்குறதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படி அதை வச்சு நிறைவேற்றி.
0: ஏண்டாந்த தொழிலுக்கு வந்தோம், ஒன்றும் வருமானமே இல்லை, வேற தொழில போயிருக்கலாமே அப்படின்னு நினைச்சது ஏதோ உண்டா?
1: எல்லாருக்கும் நிறைய திருப்தியா செஞ்சு கொடுக்குற அளவுக்கு இன்னும் நமக்கு நிறைய சப்போர்ட் ஆள் இருந்தா நிறைய செஞ்சு கொடுக்கலாமே, நம்ம வந்து இவ்வளவு குறுகியா கொஞ்சமா செய்யறோமே அப்படின்ற ஒரு வருத்தம் தானே தவிர, இது ஏண்டா இதை கத்துக்கணும்னு எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு கிழிச்சு போய் எடுத்துன்னு அந்த பேகை தச்சு கொடுத்தா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு பேக் ஒண்ணு தச்சு கொடுத்தோம்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அதை பத்தி வருத்தப்பட்டதே கிடையாது.
0: இப்போ வந்து நீங்க தனியாவும் ஸ்கூல் பேக் எல்லாம் தைக்கிறீங்களா? நேம் எல்லாம் கொடுத்து தைக்கிறீங்களா? புதுசா மெட்டீரியல் வாங்கி இப்போ கடையில போனா எப்படி ரெடிமேட் நம்ம எடுத்து வந்துடுறோம்?
1: அது மாதிரி லேபிள் எல்லாம் தனியா விக்குதுங்க, பிரிண்டிங் போட்டுக்கலாம், நம்மளே போட்டுக்கலாம். நான் என் கடை பிரிண்டிங்கு, மற்றபடி விளம்பரமா ஒரு கார், டைனோசர் படம், இது மாதிரிலாம் போட்டு
0: அட்ராக்டிவா
1: பிரிண்ட் பண்ணிலாம் நான் கொடுத்துருக்குறேன்.
0: ஸ்கூல்ல இந்த குழந்தைங்கலாம் அட்ராக்டிவா வாங்குற
1: மாதிரி மொத்தமாக தாம்பூலம் பையெல்லாம் 1,000 பேக்கு 1,500 பேக்கு அதெல்லாம் போடும்போது பிரிண்டிங்கில் கொடுத்து தான் போடுவேன்.
0: அது மாதிரி திருமணம் வைக்கிறவங்கிட்ட மொத்த ஆர்டர்லாம் கொடுக்குறாங்களா, கொடுத்துருக்காங்களா?
1: நிறைய பேக் திருமணத்துக்குலாம் பண்ணியிருக்கிறேன், நானே ஸ்க்ரீன் பிரிண்டிங்கே போடுவேங்க.
0: இந்த திருமண தாம்பூல பையில் போடுறாங்க.
1: ஆமாம் ஆமாம், ஸ்க்ரீன் பிரிண்டிங் நான் வந்து எப்போ கற்றுக்கினேன்னா, நான் இந்த லைனுக்கு வர்றதுக்கு முன்னாடி 78-79 நான் சென்னையில் கற்றுக்கிறேன். அப்போ எனக்கு வந்து 18 வயசு, அப்பயே ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் கப்பலில் வேலை செஞ்சேன், அப்போ கற்றுக்கலாம்.
0: இப்போ கடை வச்சிருக்கிறீங்க, நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நிறைய நேயர்கள், மற்றவர்களும் இளைஞர்களாக இருக்கட்டும்

0: உங்களை போல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ இடம் தேவை, அந்த ஷெட்டு எப்படி அமைக்கணும், அங்கே உள்ள எவ்வளோ வசதிகள்லாம், இருப்பிட வசதிகள்லாம் நம்ம செய்து கொடுக்கணும்.
1: இது மாதிரி பண்ணணும்னா ஒரு 20-30 அளவுக்கு இடம் இருந்தால் போதும், அதிலே ஒரு 5 மிஷின் போட்டு பண்ணலாம். ரொம்ப இதில் ஒரு ஈடுபாடாக பண்ணணும், ஒரு வேலையில் ஈடுபாடாக பண்ணாதான் அந்த வேலை சக்ஸஸாக வரும். எப்படியும் இதை முடிச்சிடணும். இல்லை ஒரு 20 பேக் ஆர்டர் எடுக்கிறோன்னா அந்த 20 பேக் அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம வேற எதையும் சிந்திக்கக்கூடாது. இதுக்கு நடுவில் இன்னொரு வேலையை எடுக்கக்கூடாது. திடீர்னு ஒருத்தர் வந்தார், ஸ்கூலு பெரிய ஆஃபீஸில் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், எல்லாருக்கும் நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணுன்னாரு. உள்ளே ஒரு பேக்கு சாம்பிள் காட்டினேன், எனக்கு ஒரு 30 பேக் கொடுக்கா அப்படின்னு கேட்டார். 30 பேக்கு ஆர்டர் எடுத்து 30 பேக்கும் ரெடி பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். நாளைக்கு கொடுக்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து இன்னும் 10 வேணுன்றார். அந்த நைட்டு போய் நான் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து நைட்டு பூரா உட்காந்து அந்த 10 பேக்கை ரெடி பண்ணி கொடுத்தேன். ரெடி பண்ணி கொடுத்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க எல்லாம் சொன்னாங்களாம், ரொம்ப நல்லா இருக்குது, வசதியாக இருக்குது, ஆஃபீஸ் போகிறோன்னா இந்த பேக் தான், காரில் போகிறவர் அது பார் காரில், இந்த பேக்கில் தான் நான் லஞ்ச் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது ரொம்ப பெருமையாக இருக்குது.
0: இப்போ ஒரு பஸ்ஸுக்கு சீட்டு கவர் ரெடி பண்ணுறீங்க, இப்போ அதுக்கு எவ்வளோ மூலப்பொருட்கள் எவ்வளோ நீங்கள் போடுறீங்க, உங்களுக்கு அதுலேருந்து எவ்வளோ கிடைக்குது?
1: ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக முடிச்சோன்னா 3 நாள் ஆகிடும்.
0: எல்லா சீட்டுக்கும் போடுவீங்களா?
1: எல்லா உட்கார சீட்டு இப்போலாம் 60 வரைக்கும் வந்துடுது. லேபர் மட்டும் ஒரு 6,000-7,000 நிற்குங்க.
0: கான்ட்ராக்டாக பேசிக்கிங்க?
1: கான்ட்ராக்டாக பேசி.
0: அது நீங்கள் டே அண்ட் நைட்டு கூட முடிச்சுட்டு கொடுத்துருவீங்க?
1: அப்படி தான் முடிக்க முடியும். நான் போனேன்னா காலைல 6 மணிக்கே கூட போயிடுவேன். போயிட்டு என் வேலையை நான் 10 மணிக்கு தான் போவேன், 1 மணிக்கெலாம் சாப்பிட போகணும். அதேமாதிரி எனக்கு டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்குவோம்.
0: இப்போ இந்த தொழிலை கற்றுக்கணுன்னா ஏதாவது ட்ரைனிங் போகணுங்களா? நீங்கள் ஒரு எதாச்சியாக கற்றுக்குனீங்க, மற்றபடி நிறைய பேர் இதை கற்றுக்க விரும்புகிறாங்கன்னா எப்படி கற்றுக்க?
1: இது நல்ல அருமையான தொழிலுங்க. கற்றுக்குன்னா சமுதாயத்தில் வீட்டில் நடைமுறை வாழ்க்கையில் ரெக்ஸின் சம்பந்தம் இல்லாத ஒன்றுமே கிடையாது. பேக் ஆகட்டும், ஸ்கூல் பேக்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு ஊருக்கு போகணுனாலும் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகணுனாலும் அதான் இது கற்றுக்கிறான். நல்ல வேலை தான். இதுக்கு எங்கே ட்ரைனிங் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கிட்ட விரும்பி வந்து கற்றுக்கிறேன்னு வந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் சம்பளம் கொடுத்து கற்றுக்கணும்.
0: ஆனால் அரசாங்கத்தில் நிறைய போல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ரெக்ஸினில் நீங்கள் பொருட்கள்லாம் வாங்கி தான் தைக்கிறீங்க. இப்போ ஒரு சில டைமில் விலைவாசி உயர்ந்து போச்சுன்னா எப்படி ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க?
1: அந்த நேரத்தில் அந்தந்த விலைக்கு உண்டான மாதிரி அதுக்குண்டான விலையை நிர்ணயம் பண்ணிக்குவோம். பஸ்ஸுக்கே கூட ஆரம்பத்தில் 3 ரூபாய்க்கு தைச்சான், 90 ஒரு சீட்டு, இன்னைக்கு 100 ரூபாய்க்கிட்ட வந்துடுது. விலைவாசி அந்த மாதிரி ஏறிடுது.
0: சரி, கஸ்டமர் கேட்க மாட்டாங்களே,
1: 1,000 ரூபாய் தான் பேகு, ஸ்கூல் பேகு 900 ரூபாய், 850 ரூபாய், 1,000 ரூபாய் இன்னைக்கு விற்க விலைவாசி அப்படி இருக்குது. நானே போட்டு மெட்டீரியல் வாங்கி தச்சு போட்டு எல்லாம் ரெடி பண்ணாலே 700 ரூபாய்க்கிட்ட வந்துடுது. ஒரு நாள் லேபரே, ஒரு ஆள் லேபரே வந்துடுதுங்களே.
0: அதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் கொடுக்கணும்.
1: சொல்லி தான் கொடுக்கணும்,
0: புரிய வைக்கணும்.
1: புரிஞ்சுக்குவாங்க, நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க.
0: இப்போ நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணுறீங்க, மாதம் வருமானன்றவங்க மாதம் வந்தால் ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் குருவி சேர்க்குற மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கணும்.
1: அப்படி தான் பண்ணணும்.
0: இப்போ அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க, என்ன அந்த பணத்தின் மூலயமா என்ன பயன் அடைஞ்சிங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: 3 பசங்க எனக்கு, 3 பசங்களும் நல்ல டிகிரி படிக்க வச்சேன். படிக்க வச்சு இந்த 3 பேரும் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க.
0: என்ன பண்ணுறாங்க?
1: எங்கள் பெரிய பிள்ளையும் பெரிய பொண்ணும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க.
0: வெளிநாட்டில் பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது கேட்கறதுக்கு.
1: கனடாவில் இருக்காங்க.
0: இதெல்லாம் அவங்க போனதுக்கு உங்களுடைய உழைப்பு தானே?
1: என்னோட உழைப்புல வேற
0: இந்த ரெக்ஸின் பை தச்சு சம்பாரிச்சு பணம் தான் அவங்களை வந்து இந்த அளவுக்கு பெரிய
1: பண்ணுவாங்க. எனக்கு சப்போர்ட் நிறைய பண்ணுவாங்க. 3வது ஆள் சென்னையில இருக்காரு, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காரு.
0: வெரி குட்.
1: அவர்கிட்ட 100 பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க.
0: இந்த அளவுக்கு ஒரு பிள்ளைங்களை பெரிய ஆளா ஆகி விட்டுருக்கீங்க.
1: ஆமாங்க,
0: எல்லாமே உங்களுடைய அந்த கைத்தொழில் தான்.
1: நான் வந்து 1 ரூபாய் கூட வீண் செலவு பண்ண மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன். அதே மாதிரி கடை வாடகை வீட்டு வாடகைலாம் கேட்டு கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு அந்தந்த டைம் கொடுத்துருவேன். அதே மாதிரி வரத்த காசை எடுத்து எடுத்து வச்சிருவேன்.
0: நல்ல ஒழுக்கத்தெல்லாம் நிறைய கற்று வச்சிருக்கீங்க.
1: நம்மளால ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாது அப்படிதான் நான் வந்திருக்கிறேன்.
0: இப்போ நீங்க சம்பாதிச்ச பணத்தை பிள்ளைங்களை நல்ல முறையில பெரிய ஆளா ஆகி விட்டுருக்கீங்க. இது மட்டும் இல்லாம வீடு மன
1: வீடு சொந்த வீடு வாங்கியிருக்கிறேன். நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன், சொந்தமாக வீட்டில் இருக்கிறேன். அது போதும், அதுக்கு மேலாம் ரொம்ப அதிக ஆசைலாம் கிடையாதுங்க எனக்கு.
0: ஏன்னா சில பேர் உங்களை போல் சிறு தொழில் பண்ணுறவங்களும் சரி, ஒரு நல்ல இன்னும் பெரிய தொழில் பண்ணுறவங்களும் சரி, கடன் சம்பாதிக்கிற பணத்தை ஏதாவது வீண் செலவாக கூட ஆக்குவாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது அவங்க கையில், ஒன்றும் சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை பார்த்தா நல்ல நிலைமையில் எல்லாரையும் அவங்க பிள்ளைங்களும் ஆக்கி வச்சுருக்காங்க.
1: அம்மா சொல்லுது, ஆனை முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் 7 பிறப்பும் தீயனாய் அப்படின்னு சொல்லி அந்த வந்து சொன்னாங்க. வருமானத்துக்கு மேலே செலவு கண்ணக்கூடாதுன்னு நான் கட்டுப்பாடாக இருந்தவன். இன்னைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதி சேர்க்கணும், ஒரு பகுதி தான் செலவு பண்ணணும், சேமிப்பு தான் இருக்குது.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை சொல்லுங்கள், கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம்.
1: உழைப்பாளி.

0: அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உழைப்பை பத்தி
1: பெருமையா இருக்கும், பெருமையா உழைப்பாளர் பத்தி பெருமையா சொல்லுவாங்க அந்த பாட்டுல.
0: பாட்டு அது மனோ அவர்கள் பாடினது, இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி, நல்லா அற்புதமான பாடல்.
1: உங்களை போன்ற ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் அந்த பாட்டை கேட்ட உடனே.
0: கண்டிப்பா
1: சோர்ந்து கிடைக்கிற கூட ஒரு இதா சந்தோஷமா ஆயிடுவாங்க.

0: நல்ல ஒரு அழகான ஒரு இனிமையான பாடல் நம்ம கேட்டோம். அடுத்ததான் உங்களை போன்ற தொழிலாளிகள் இல்லை இந்த வயல்வெளியில் விவசாய வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வேலை செய்கிறது கடினமாக இல்லாமல் அலுப்பு தீர நம்ம வானொலியில் ஒளிபரப்புற பாடலெல்லாம் கேட்பாங்க. அதுபோல் நீங்கள் வானொலி கேட்குற பழக்கம் உண்டுங்களா?
1: வானொலியும் நானும் எரிஞ்சே தாங்க இருப்போம். கடையை திறந்ததும் முதல்ல லைட்டு போடுறதுமே பக்கத்தில் வானொலி போயிட்டு சுவிட்ச் போடுறோம். அனைத்து நிகழ்ச்சியும் ரசித்து கேட்பாங்க. வானொலிக்கு எனக்கு ரொம்ப ஈடுபாடு.
0: நீண்டகால வானொலி
1: வயசுலேருந்தே நான் வானொலி வாங்கினதே அதிர்ச்சி தான். அது எனக்கு இலவசமாக கிடைச்சது வானொலி.
0: வானொலி பெட்டி,
1: வானொலி பெட்டியே வானொலி ரசித்து கேட்பேங்க நான். இப்போ ஒரு வானொலி விளம்பரம் ஒருத்தர் கொண்டாந்து பண்ணார். மாதம் மாதம் 10 ரூபாய் கட்டினா குழுக்கள் புறையில் இது தேர்வானவங்களுக்கு உண்டுனார். உடனே நான் 10 ரூபாய் எங்கள் அம்மாட்டேருந்து வாங்கி கொடுத்தேன். அந்த குழுக்கள்ல அன்னைக்கே விழுந்துருத்து எனக்கு. வேணும்னா கட்ட தேவையில்லைன்ட்டார். எடுத்துன்னு வந்து போட்டேன் நான் வீட்டில். அன்னையிலேருந்து வானொலியே நானும் பிரிஞ்சதே கிடையாது. அனைத்து நிகழ்ச்சிகளும் எனக்கு தெரியும். அதில் வர்ற நேயர்கள் பேர்களும் தெரியும். நிகழ்ச்சி ஒளிபரப்புறவங்க மொத்த பேர் வேறு எனக்கு நல்லா தெரியும்.
0: என்ன நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்க, யாராவது நேயர்கள்லாம் சொல்லுங்களேன்.
1: ஆரம்பத்திலிருந்தே 6:35 காத்த முத்து கருத்த முத்து நிகழ்ச்சி,
0: உழவருக்கான செய்திகள்,
1: உழவர் செய்திகளையும் கேட்பேன். அதுக்கு முன்னாடி இந்த பக்தி பாடல்கள் ரேடியோ ஆரம்பிக்கிறதா இருந்தே கேட்பேன். இந்த வந்தே பாரம் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க
0: சிக்னேச்சர் டியூன்,
1: அதுல இருந்தே கேட்பேன், ரசிச்சு கேட்பேன். வானொலி இல்லைன்னா வேலை நடக்காது. நல்ல செய்தியை கேட்கறோம், எப்படி ஒழுக்கமா இருக்கணும்ன்றத கேட்கறோம், நேர்மையா இருக்கணும்ன்றத கேட்கறோம். அதுல கெட்டது எதுவும் சொல்றல. அதனால வானொலி என்னோட 2.5 கலந்து.
0: இப்போ எதிர்காலத்தில் நீங்கள் செய்கிற அந்த தொழிலை இன்னும் விஸ்தரிக்க என்ன ஐடியா இருக்கா, இல்லை இதுவே போதுமானதா?
1: என்கிட்ட கற்றுக்கிறவங்களே நல்லா 2 பேர் நல்லா வேலை பார்க்குறாங்க. என்னை விட நல்லா திறமையாக சம்பாதிக்கிறாங்க. நல்லா வேலையும் நிறைய மாடல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாராவது விருப்பப்பட்டு கேட்டு என் கூட வந்து இருந்தால் இப்போ கூட நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடி.
0: உங்களை போல் அந்த தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லும் இந்த அறிவுரைகள் ஆலோசனைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன்.
1: நம்மளால் முடிஞ்சால் வேலையை எடுக்கணும், செஞ்சு கொடுக்குறோன்னு ஒத்துக்கணும், செஞ்சு கொடுத்துடணும். அப்படி முடியாத பட்சத்தில் எடுக்கக்கூடாது. ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலை எடுக்கக்கூடாது. அப்படி 2 வேலை எடுத்தால் 2 வேலையும் செய்கிறதுக்கு ஆள் இருக்குதான்னு பார்த்துட்டு செய்யணும். கரெக்ட் டைமுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துட்டாலே போதும்.
0: நீங்கள் செய்கிற இந்த ரெக்ஸின்ல இன்னும் இளைஞர்கள்லாம் முன் வந்து செய்கிறதுக்கு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்களா, நல்ல வருமானம் கிடைக்குங்களா, ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கலாமா?
1: தாராளமாக நிறைய பேர் வந்து கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம்.
0: அவங்களும் சுயதொழிலாக ஆரம்பிக்கலாம்.
1: ஆரம்பிக்கிறதுக்கு
0: தைரியமா
1: என்னால முடிஞ்ச அவங்களுக்கு உத்தியோகம் கொடுப்பேன், நல்லாவும் செய்யலாம்.
0: தொழில் எதுவும் நஷ்டம் வராது,
1: வரவே வராது.
0: துணிஞ்சு இந்த தொழிலை செய்யலாம். சுய தொழில ஆரம்பிச்சு தொழில் முனைவரா நிக்கலாம்.
1: கண்டிப்பா.
0: சரிங்க ஐயா, இந்த தொழில் செய்ய முன்னோர் இளைஞர்களா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும், நீங்க செய்யற தொழில ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களை தொடர்பு கொள்ளணும். உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்களா?
1: 9944205872.
0: இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுவீங்க?
1: கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம்.
0: சரி ஐயா, இன்றைய நிகழ்ச்சியில் ரெக்ஸின் பைகள் மட்டும் இல்லாமல் பஸ்ஸு, லாரி, அதுங்களுக்கெல்லாம் அந்த சீட்டுக்காக தயாரிக்கிறது, வீடுகளுக்கு ஷோபா, திரைச்சலை தயாரிக்கிறது, இதெல்லாம் பற்றி நிறைய தகவல்கள் நுணுக்கமாக சொன்னீங்க. தொழில்நுட்பங்கள் நிறையா அழகாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
1: மிக்க நன்றி ஐயா. இதில் நிறைய பேர் பயன்பெற்றாங்கன்னா இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ரெக்ஸினில் பேக்ஸ் மற்றும் சீட் கவர்ஸ் தைக்கும் புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையம் எம் கார்த்திகேயன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.
3: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம்,
3: உழைப்பவர் அரங்கம்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை,

0: வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக இடரினும் தளரினும் என தொடங்கும் சம்பந்தர் தேவாரம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னியஞ்சல்
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஓர் ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதிமொழி.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: சுகாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
1: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலை சிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல்முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடி

0: குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: பொதுக்கூட்ட முகங்களில் குறிப்பாக எந்த முகம்தான் நினைவில் தங்குகிறது? வண்டி காஞ்சிபுரம் சாலையில் செல்வதாக அவள் நம்புகிறாள். ஏன் பெரியவரே, வண்டி நம்ம வீட்டுக்கு தானே போகிறது? தோட்ட பங்களாவுக்கு தான் போகுது. முன்னமே சொன்னேனே, ஏன் சும்மா கேட்கிற? தோட்ட பங்களா? மாம்பாக்கம் வீட்டை அப்படி குறிப்பிடுகிறான் என்று அவள் நம்புகிறாள். இந்த ஒரு மாச காலமாக அவள் இரவு அங்கேதான் அநேகமாக தங்க வருகிறாள். பளிச்சென்ற சாலை விளக்குகள் வந்து போகின்றன. மின்சார கிளை நிலையம் ஒன்று போகிறது. இது எந்த ஊர்? தென்னமரச் சோலையிடையே புகுந்து ஒரு வீட்டின் முன்பு வண்டி நிற்கிறது. கிழவன் இறங்கி கதவை திறக்கிறான். இறங்கு. ஏன்பா, நம்ம வீடு இதுவா? எங்க வீட்டுக்கு கொண்டு போறேன்ல நினைச்சேன். எனக்கு இப்ப இங்கு வர்றதுக்கு இல்ல என்று வண்டியை விட்டு இறங்க மறுக்கிறாள். அது சர்த்தாம்மா, நான் வயசானவன் சொல்றேன். ஒம்பு தும்பு செய்யாம இறங்கி வா. இங்கேதான் அந்த ஐயரும் வருவாரு. கையாலாகாத சோமாரி பயிலுவை கடத்திக்கிட்டு போக திட்டம் போட்டிருந்தாங்க. நீ இறங்கி வா சொல்றேன். பனிக்கட்டி அடித்தொண்டையில் சிக்கிக்கொண்டாற்போல் அவள் விழிக்கிறாள். இறங்குவதை தவிர வேறு வழியில்லை. வீட்டின் முன்வாயிலில் விளக்கு இல்லை. பக்கத்தில் வண்டி செல்லும் அளவுக்கு ஓர் சந்து பின்பக்கம் செல்கிறது. அந்த பாதையில் அவளை அவன் நடத்தி செல்கிறான். மைத்ரேயி மனசுக்குள் உறுதியை திரட்டி கொள்ள முயல்கிறாள். எனினும் நெஞ்சு உலர்ந்து போகிறது. வீட்டில் யாருமே இல்லையோ என்று எண்ணுகிறாள். நீண்ட தாழ்வறை, கிணறு தானியம் சேமித்து வைக்கக்கூடிய அறை போன்று ஒரு கட்டிடம் மங்கலான நில ஒளியில் தெரிகிறது. அவன் அதை திறந்து உள்ளே போமா என்று ஆணையிடுகிறான். கிழவன் வஞ்சகமாக நடந்து கொள்கிறானா? மாற்றுக் கட்சிக்காரனா? வேண்டுமென்றே கடத்தி வந்திருக்கிறானா? என்றெல்லாம் சிந்தித்தாலும் ஒரு முடிவுக்கு வர இயலவில்லை. கிழவனை பயங்கரமானவனாக ஏனோ அவளால் எண்ண முடியவில்லை. இது யார் வீடு? என்னை எதற்காக சிறை செய்வதற்கு கடத்தி வருவது போல் இங்கே கூட்டி வர வேண்டும்? எனக்கு இப்படி ஒளிய தேவையில்லை. என்னால் யாரையும் எதிர்க்க முடியும் என்று அவள் வாய்ச்சவடால் அடித்தாலும் உள்ளூர நடுக்கம் கொல்லுகிறது. எதிர்ப்பே, என்னத்தை எதிர்ப்பே என்று கிழவன் கேலி செய்கிறான். ஏமா இப்படி வகையில்லாம வந்து மேடையில் நின்று கூச்சல் போடுற? ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாதேங்கிறியே, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அந்த பயலுங்க உங்க எனத்தையே வேறொரு பொம்னு சொல்லி குதிச்சானுவ, அவனுங்க கூட கூட்டிக்கிட்டு ஏமா வகை தெரியாம சாவுறீங்க? உங்க பாட்டன் முப்பாட்டன் வந்தாலும் இங்க ஆளுங்கட்சியை ஒன்னியம் பண்ண முடியாது. ஒன்றரை மானம் உசுறு தப்பணும்னு பத்திரமா கூட்டியாந்தேன். எனக்கு பேத்தி வயசு இருப்ப, நல்ல குலத்துல பிறந்துட்டு ஏமா அத்தை பாழ்படுத்திக்கிற? மைத்ரேயி மரக்கிளையிலேறி புயலுக்கு தப்ப நினைத்ததாக நிலைமையை புரிந்து கொள்கிறாள். தன் படிப்பு, தர்க்க நியாய அறிவு, கொள்கை விளக்க பேச்சுகள் எல்லாம் இந்த கிழவனுக்கு முன்பு சொல்லிழந்த மொத்தைகளாகப் போகின்றன. தன்னுடைய முதிர்ச்சியின்மை, அனுபவமின்மை இரண்டுமே பூதங்களாக நின்று தன்னை பிணித்து விட்டதாக நினைக்கிறாள். அந்த பயலுவ திருட்டு கள்ளை குடிச்சுக்கிட்டு உன்னை தூக்கி வரத்துக்கு இருந்தானுவ. நான் சொல்றேன், இத்தோட மேடையில ஏறதில்லே, ஆளுங்கட்சி வழிக்கு வரதில்லேன்னு சொல்லு. உன்னை பத்திரமா உங்க ஆத்தா வீட்லயே கொண்டு விட்டுட போறேன். இல்ல, நானே அந்த பயங்களை இட்டாந்துடுவேன். பாவி

0: ஏன் தாத்தா? இது குடியரசு நாடு. இந்த நாட்டில் எல்லாருக்கும் பேச உரிமை இருக்கிறது. நீங்கள் இப்போ செய்திருப்பது குற்றம், ரொம்ப பெரிய குற்றம். கோர்ட்டில் வழக்கு போட்டால் உங்கள் எல்லோருக்குமே ஆபத்து, தெரியுமா? அட சார்த்தாமே, பெரிய கோர்ட்டு. நேத்து பிறந்த பூனைக்குட்டி நீ. நேரு என்ன, காந்தி என்ன, அவங்கெல்லாம் இருந்து வளர்ந்த இந்த நாடு, அதுக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்ற, என்ன நியாயம்? உனக்கு கட்சியை பத்தி என்ன தெரியும்? இந்த ரோடு, இந்த விளக்கு, இந்த சினிமா எல்லாமா முன்ன இருந்துச்சு? அந்த போக்கத்தை பயிலுவதான் இதெல்லாம் கட்டினாங்க. அவங்க கூட நீங்க சேர்ந்துக்கிறீங்களே, என்ன நியாயம்? தாத்தா, ஆளுங்கட்சி மேல உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஆனா இப்போ அது நீங்க இவ்வளவு விசுவாசம் வைக்க உரியதாக இல்லை. சர்த்தாம்மா, நீ ரொம்ப கண்டுட்ட. நான் சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த வம்பை விட்டுட்டு உன்ற ஜோலியை பார்த்துக்கிட்டு போ. இங்கே ஆளுங்கட்சியை யாரும் அசைக்க முடியாது. இப்ப பாரு, நான் வண்டியிலேருன்னு அதட்டினேன், நீ ஏறிட்ட. இந்த அளவுக்கு கூட உன்னை காப்பாத்திக்க தெரியாத நீ மேடையில் ஏறி அம்மாம்பரிய மலையை அசைக்க பார்க்கறேன். கிழட்டு மாடுன்னு கேலி பண்றேல்ல, நீ இத்தோட இந்த வழிக்கு வரதில்லைன்னு இப்ப என்கிட்ட கையடிச்சு கொடுத்துட்டு வீட்டோட போயிடணும். இல்லாட்டி என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. தான் ஒருத்தி மேடையில் ஏறி பேசுவதால் மக்களுடைய சக்தி சிதைந்து போவதாக இந்த கிழவன் அஞ்சுவது கண்டு அவள் ஓர்புறம் தன்னம்பிக்கை கொண்டு மகிழ்ந்தாலும், பொறியில் சிக்கிய நிலை அவள் முன்பு இருள் கிடங்காக அச்சுறுத்துகிறது. மூடத்தனமோ எதுவோ, கிழவன் ஊறி ஒன்றிப்போன பழைய மண், அவனை அசைக்க முடியாது. கோட்டை விட்டு மாறமாட்டான் என்று புரிந்து கொள்கிறாள். ஆனால் அவள் அவனிடம் இனி மேடையேறவில்லை என்று வாக்கு கொடுப்பதற்காகவா இவ்வளவு தீவிரமாக இறங்கினாள்? இவ்வளவுதானா உன் ஆற்றல் என்று அறிவு இடிப்பது போல் தோன்றுகிறது. தன்னை பற்றிய ஒரு பெருமையான உணர்வுக்கே அது இழுக்கு என்று நம்புகிறாள். உனக்கு தெரியாது, திருட்டுக்கள்ள குடிச்சிட்டு கேவலமா உன்னை பத்தி பேசுறானுவ. அத்தை நினைச்சுப்பார், அந்த அசிங்கமெல்லாம் உனக்கு வேணுமா? ஒரு நல்லது செய்யணும்னு வந்தால் நாலு பேர் நாலு சொல்லத்தான் சொல்லுவாங்க. வெட்ட வெளியில் வந்து நின்னா அப்படித்தான் புழுதி காத்து அடிக்கும், மழையும் பெய்யும். அதற்காக நல்லதுன்னு தோணுவதை செய்யாமல் இருக்க முடியுமா? உனக்கு நல்லது பொல்லாது, என்ன தெரியும்? ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன்னா சொல்லிக்கிட்டுரு. நல்லபடியா நான் சொல்லி நீ கேட்கல என்றவன் மின்னல் வேகத்தில் அவளை அறைக்குள் இழுத்து தள்ளிவிட்டு கதவை சாத்தி விடுகிறான். அவளுடைய எதிர்ப்புகள் ஆற்றோட்டத்தை எதிர்க்கும் சருகு இலைகளாகின்றன. வானமே கருந்திரையாய் தனக்கும் வெளிவுலகுக்கும் இடையே பேரொலியுடன் வந்து விழுந்து விட்டாற்போல் அவள் விக்கித்துப் போகிறாள். கதவை படபடவென்று தட்டுகிறாள். தாத்தா, தாத்தா, கதவை திறங்க தாத்தா என்று கத்துகிறாள். எதிரொலியே இல்லை. அன்றைக்குள் அறைக்குள் அவன் இழுத்து தள்ளிய போது வீழ்ந்ததனால் முழங்காலில் அடிபட்டு எரிச்சல் மண்டுகிறது. கரகரவென்று கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைக்கிறது. சே, கண்ணீர் விடுகிறேனா என துடைத்து கொண்டு திரும்பவும் பலம் கொண்ட மட்டும் கதவை தட்டுகிறாள். பயனில்லை. உள்ளே இருட்டாக இருக்கிறது. சுவரில் தடவி பார்க்கிறாள். மின்விசை பித்தான் ஒன்றும் தட்டுப்படவில்லை. புதிய சுண்ணாம்பு உள்ளே நெடியடிக்கிறது. கீழே சிமிட்டி மணல் சொரசொரவென்று உறுத்துகிறது. புதியதாக கட்டிய அறையாக இருக்கலாம். ஒரு புறம் சாக்கு மூட்டைகள் தட்டுப்படுகின்றன. வைக்கோலும் புலனாகிறது. மாட்டுத் தீவனம் அடைத்திருக்கும் அறையது. யாருடைய வீடு? ராஜபூஷணியின் வீடுதானோ என்னமோ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணம்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:01.
4: வணக்கம் மக்களே, 1215 கிலோ ஹெச் முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் பத்தி நிறைய விஷயங்களை புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க போறீங்க. இப்ப இந்த துறையை சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன படிப்புகள் வந்து அவங்களுக்கு பேஸ், இதெல்லாம் முடிச்சாதான் இந்த துறைக்கு வர முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ என்ன முடிச்சுட்டு வரணும்?
5: ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ பிளஸ் டூ அப்புறம் ஒரு பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் அந்த மாதிரி எடுக்கலாம், இல்லைனா வந்து ஃபுட் டெக்னாலஜி. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி அந்த மாதிரி போகலாம், இல்லைனா இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை.
3: ஓகே,
5: இந்த மாதிரி ஃபுட் சயின்ஸில் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி இருக்குங்கிறதும் தெரியாது, அண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்குங்கிறதும் தெரியாது. ஸோ பிடெக் பிஇயில் வந்து ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் இருக்குது, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த நேம்ஸ் தான் வந்து யூனிவர்சிட்டிஸ் பொறுத்து இந்த நேம்ஸ் மாறும், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது. பட் நீங்கள் ஓவராலாக அந்த கரிக்குலம் சிலபஸ் வாங்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ பேசிக்லி காமன்லி கால் இட் அஸ் ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம்.
3: ஓகே,
5: ஸோ அதில் வந்து இப்போ எம்எஸ்சியில் வந்து ஃபுட் சயின்ஸோ ஃபுட் நியூட்ரிஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷலைஸ்டாக வந்து ஒரு டயட்டீஷியனாவோ ஒரு நியூட்ரிஷனிஸ்டாவோ அந்த மாதிரி அவங்க போய்க்கலாம்.
3: ஓகே,
5: பிடெக்கில் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறாங்கன்னா அடுத்து அவங்க எம்டெக் போகும்போது அதில் ஸ்பெஷலைஸ்டாக ஃபுட் குவாலிட்டிக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக படிக்கலாம், இல்லை ஒரு டைரியில் மட்டும் படிக்கலாம். வெறும் பால் மட்டும் பற்றி படிக்கிற சப்ஜெக்ட்ஸும் இருக்குது, யூஜி லெவல்லே கூட இருக்குது. வெறும் டைரி டெக்னாலஜி பிடெக்கில் இருக்குது, பிஜிலையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டான லெவலுக்கு போகிறதுனாலும் போகலாம், இல்லை காமன் எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி அந்த மாதிரி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அதோட அடுத்த லெவலுக்குன்னு போனீங்கன்னா பிஹெச்டி. ஸோ அதுவுமே அவங்க ஆராய்ச்சி சம்மந்தமான, இப்போ நீங்கள் என்னெல்லாம் யூஜி பிஜியில் படிச்சிங்களோ அதை சம்மந்தப்படுத்தி ஆராய்ச்சி படிப்புகளும் மேற்கொண்டிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் துறையில் வந்து படிக்கிறவங்களுக்கு பேசிக்காக என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பிஎஸ்சியோ படிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 12th பயாலஜி குரூப் எடுத்திருக்கணும், இல்லை வந்து பியூர் சயின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் எடுத்திருந்தா கூட அவங்க வந்து இந்த ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் கோர்சஸ்க்கு வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி இருக்கும். வேற இப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு வேணும் அப்படின்னா அவங்க வந்து 12th மேக்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும், அது எய்தர் பயாலஜி மேக்ஸாக இருக்கலாம் இல்லைனா கம்ப்யூட்டர் மேக்ஸாக இருக்கலாம். ஏன்னா அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜின்னு வரும்போது ஃபுட்டுங்கிற டாப்பிக்கை பார்த்தோன்னே அவங்க வந்து இதில் எங்கே மேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தாட் காமனாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு.
3: ஓகே,
5: பட் ஆனால் ஃபுட் டெக்னாலஜிங்கும் போது அது வந்து ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கீழே வருது. ஸோ அதில் நிறைய என்ன அந்த மெஷினரிஸ் டிசைன் பண்ணுறது, லேபிளிங்ஸ் டிசைன் பண்ணுறது, அதில் வந்து நிறைய மேக்ஸ் உண்டு. ஸோ அதனால் இன்ஜினியரிங்னு போகும்போது மேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அது எய்தர் பயாலஜி கூட இருக்கலாம் இல்லைனா கம்ப்யூட்டர் கூட இருக்கலாம்.
4: பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
1: சார், இப்ப வந்து இந்த உணவு அறிவியல் துறையில வந்து இந்த பிராக்டிக்கல் ட்ரைனிங் எல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: சோ இப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்டா இருந்தாலுமே அதுல வந்து தியரி போர்ஷன் ஒன்று இருக்கும், அது கூட வந்து சம்பந்தப்படுத்தின ஒரு பிராக்டிக்கல் கண்டிப்பாவே இருக்கும்.
1: ஓகே,
2: சோ அப்பதான் வந்து அவங்களால ஈஸியா விஷுவலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு இருக்கும், அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதுல வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு போய் படிக்கிற மாதிரியாவும் இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு பார்ட் இல்லை ஒரு செமஸ்டர்ல வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி போய் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து. அங்கேயே தங்கியிருந்து அவங்க எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா அதை பண்ற மாதிரி அது ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்களோட கரிக்குலம்லயே இருக்கும். அது இல்லாம அவங்களே ஓன் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அவங்களோட வெகேஷன் பீரியட்ல வந்து அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகலாம். ஸோ ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஒரு 3 month ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ டாப் டு பாட்டம் அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க கூட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் லைக் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், R&D இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கூட அவங்க இருந்து என்னெல்லாம் பண்றாங்கிற கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பிராக்டிக்கல் ஓரியன்டாகவும் இருக்கும்.
1: ஓகே, இந்த உணவு அறிவியல் இப்ப முடிச்சுடுறாங்க, இது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் எல்லாம் என்னென்ன இருக்கு?
2: ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அது ஒரு 2 கேட்டகரியா எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து இண்டஸ்ட்ரி சைடு, இன்னொன்று வந்து அகாடமிக் இல்லைன்னா ரிசர்ச் சைடு. ஸோ இண்டஸ்ட்ரி சைடு அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது உணவு தரம், உணவு பாதுகாப்பு அதை பத்தி இருக்கிறவங்க. இன்னொன்று வந்து R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸ் MNCs எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க ஒரு R&D வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ கரண்டா மக்கள் எதை ப்ரிஃபர் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க நியூவா கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் R&D செக்டர்ல இருக்கும். அது இல்லாம லேப் அனாலிஸ்ட், ஸோ அவங்க வந்து கெமிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கும் நம்மளோட ஃபுட் வந்து சேஃபா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லேப்ஸ்ல ஒர்க் பண்றதுக்காகட்டும், தென் ப்ரொடக்ஷன், இந்த ஹோல் என்டையர் ப்ரொடக்ஷனை வந்து டேக் ஓவர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர்ஸ் அந்த மாதிரியான ஜாப்ஸ் இருக்கு. தென் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் லைக் இந்த ஃபுட் லாஸ், இப்போ FSSI அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, கவர்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
1: ஓகே,
2: ஸோ அதே இது வந்து இப்போ ஒரு ரிசர்ச்சோ ஒரு அகாடமிக் கல்வி அந்த துறையில் போகணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க PhD முடிச்சதுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாவோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஃபெலோவாவோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது சம்மந்தமான ரிசர்ச் வந்து இன்வால்வ் ஆகலாம். ஸோ நிறைய கவர்மெண்ட்ல வந்து நீங்க இப்ப ப்ராஜெக்ட் ஃபெலோவா இருந்தீங்க அப்படின்னா வித் ஸ்டைஃபண்டோடவே இருக்கும், அவங்களோட ரிசர்ச் ஒர்க் கேரி அவுட் பண்ணலாம். அதே மாதிரி அரசு ஆய்வகங்கள் இருக்கு, தனியார் ஆய்வகங்கள் இருக்கு, அதுல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி

0: மாதிரி வந்து அகாடமிக்கில் போகணும் அப்படின்னா அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ அந்த மாதிரி இந்த பாடத்துறைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம். பிரைவேட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு, அதே மாதிரி அரசு துறைகள்ல இது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் இருக்கா?
1: ஓகே, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு இது வந்து வெளியே தெரிகிறது கிடையாது, இதிலெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்திய உணவுக் கழகம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ அதில் வந்து உணவு சேமிப்பு விநியோகம், தரக்கட்டுப்பாடு அந்த மாதிரியான ஜாப்ஸஸ் இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஐ, ஸோ இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். ஸோ இப்போ வந்து எஃப்எஸ்எஸ்ஐ இல்லாத ஃபுட் ப்ராடக்டே கிடையாது, எல்லாத்துலேயும் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கணுங்கிறது மேண்டேட்ரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஜாப்ஸ் உண்டு. அதே மாதிரி உணவு பாதுகாப்பு அதிகாரி, எஃப்எஸ்எஃப், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள். அது இல்லாமல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காகட்டும், இல்லைனா வந்து சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸ்டேட் ரிசர்ச், ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ அதில் எல்லாருக்குமான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது போக அதர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா, அப்பேடா, நபார்டு, டிஐபிடி, அதெல்லாம் வந்து கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன்ஸ். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபுட் டெக்னாலஜியோ இல்லை ஒரு ஃபுட் சயின்டிஸ்டோ அவங்களுக்கு தேவைப்படுது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நியூட்ரிஷன் ஃபீல்டுன்னு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், சுகாதாரத்துறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, டயட்டிஷனாவோ நியூட்ரிஷனிஸ்டாவோ ஒரு புது சுகாதார நிலையம், கவர்மெண்டோட பொது சுகாதார நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஊட்டச்சத்து நிபுணர் அந்த மாதிரி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து உணவு ஆலோசனை கொடுக்கறது, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரியான ஜாப்ஸும் இருக்குது. இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டு கீழே வருது. அது போக வந்து சமூக நலத்துறை கீழே வர மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், அதில் வந்து குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து திட்டங்கள், இதெல்லாமே வந்து இந்த ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் படித்தவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கவர்மெண்ட்ல இருக்கு.
0: ஓகே, இது தவிர பிரைவேட்ஸ்ல என்னென்ன வேகன்சிஸ்லாம் இருக்கு?
1: சோ பிரைவேட்னு எடுத்துட்டோம் அப்படினா, ஈவன் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட்அப்ஸ் கூட இப்போ வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ் கேக்குறாங்க. சோ ஈவன் அவங்க ஸ்டார்ட்அப் ஆரம்பிச்சாலுமே அதுல வந்து அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கான சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் தேவைப்படுறாங்க. அதனால ஒரு சின்ன ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் அதுல இருந்து ஒரு எம்என்சி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் அதுல டிஃபரண்ட் செக்டர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு, ப்ரொடக்ஷன் இருக்கு, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. சோ அதுல வந்து அவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுல வந்து சம்ஹவ் ஃபுட் டெக்னாலஜியோட இல்ல ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட், ஃபுட் சயின்ஸ் படிச்சவங்களோட உதவி வந்து அந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்கு, பேக்கேஜிங் டிசைன் பண்றது இருக்கு, ஷெல்ஃப் லைஃப் அவங்க பாக்குறதுக்கானது இருக்கு, ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் சொன்னா இல்லையா எஃப்எஸ்எஸ்ஐ, அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டா இருக்குதா அந்த மாதிரி பாக்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தனியார் எந்த ஒரு உணவு நிறுவனமா இருந்தாலும் அதுல வந்து அவங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
0: ஓகே, உணவு அறிவியல் துறையில குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது முக்கியமா பார்க்கப்படுது. சோ இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டுல இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, இது எவ்வளவு முக்கியம், அதை பத்தி சொல்லுங்க.
1: இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது என்னன்னா, மூலப்பொருட்கள் அதுல வந்து குவாலிட்டி செக் பண்றது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ரா மெட்டீரியல் யார்கிட்ட இருந்து அதை வாங்குவாங்க. ஸோ அவங்க டைரக்டா அதை வந்து அப்படியே அவங்க ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கும் அவங்க வந்து தர கட்டுப்பாடு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பாக்குறதாகட்டும், இல்ல அவங்களோட தயாரிப்பு பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் சாம்பிள்ஸ் பார்க்கறதாகட்டும், இல்ல ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பார்க்கறதாகட்டும், ஸோ இந்த இடத்துல எல்லாம் இந்த குவாலிட்டி கண்ட்ரோலிஸ்டோட ஜாப்ஸ் வருது. அதனால வந்து நம்மளோட உணவு வந்து சேஃபா இருக்குதா, வேற எதுவும் கண்டாமினேட்டடோ இல்ல பாத்தோஜன்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுவும் இல்ல, ஸ்பாயிலேஜ் ஆகாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அஸ் அ மைக்ரோபயாலஜிஸ்டாவும் அவங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் நம்மளோட ப்ராடக்ட்ல ஏதாவது அடல்ட்ரேஷன் இருக்கா, இப்போ அவங்க வாங்குற ரா மெட்டீரியல் கூட அடல்ட்ரேட் ஆயிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல எதுவும் அடல்ட்ரன்ட் இல்ல, ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு அப்படிங்கறது கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும், உற்பத்தி நிலையத்தில் குவாலிட்டி மானிட்டரிங், ஸோ த்ரூ அவுட் த பேச்சஸ் வந்து ஒரே மாதிரியான குவாலிட்டியா இருக்கா, ஏன்னா ஒரு ஒரு பேச்சுக்கும் வந்து குவாலிட்டி வேறுபடக்கூடாது, ஸோ அது வந்து ஒரே மாதிரியா இருக்கா அப்படிங்கறத பாக்குறதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ், நிறைய குவாலிட்டி அஷூரன்ஸஸ் இருக்கு லைக் GMP, GHC, HACCP, அதெல்லாத்தையும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஃபுட் டெக்னாலஜிஸ்டோ ஃபுட் சயின்டிஸ்ட் அவங்களோட ரோல் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. பிளஸ் ஒரு இன்டர்னல் ஆடிட்டர், FSSA, ISO 22000 அந்த மாதிரி ஆடிட்டர்ஸாகவும் அவங்க ஒர்க் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
0: ஓகே, வெளிநாடுகளில் இது சம்பந்தமான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கா?
1: ஆமாம்,

0: வெளிநாட்டில் வந்து நிறைய படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ ஈவன் இப்போ ஹையர் எஜுகேஷன் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு யூஜி இங்கே படிக்கிறீங்க அப்படின்னா கூட பிஜிக்கு வந்து நீங்கள் அப்ராடுக்கு போகலாம். ஸோ நிறைய கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஃபுட் டெக்னாலஜிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈவன் இங்கே யூஜி பிஜி பண்ணிட்டு பிஹெச்டிக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி பிஹெச்டியோ இல்லை ஒரு பிஜி முடிச்சுட்டு அங்கே இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கிற ஃபுட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அங்க இருக்கிற காலேஜஸ் யூனிவர்சிட்டிலயுமே வாய்ப்புகள் உண்டு.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: இப்ப உணவு அறிவியல் ஃபீல்டு வந்து தொழில் முனைவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: சோ இப்போ ஒரு தொழில் முனைவு ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க ஒரு சின்னதா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். லைக் என்ன ப்ராடக்ட் நம்ம போறோம், ஒரு பிஸ்கெட்டா இல்ல ஒரு கேக்கா இல்ல ஒரு ஜாமா அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். சோ அதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதுல என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணா நமக்கு ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நியூட்ரிஷன் வந்து கம்மி ஆகாம இருக்கும், அதெல்லாமே இந்த உணவு அறிவியல் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால சந்தை தேவைகள் இப்போ கரண்டா என்ன தேவைப்படுது, மக்கள் வந்து எதை விரும்புறாங்க, இல்ல கரண்ட் ஜென்ரேஷன்ஸ் எதை விரும்புறாங்க, எது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஜாப் கொண்டு போகலாம், அதுக்கேத்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாத்துக்குமான ஒரு செயல்முறை விளக்கங்களும் அதுக்கான தீர்வுகளையும் வந்து இந்த துறை வந்து வழங்குது.
1: இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கம்மியான முதலீடு தான் வச்சிருக்காங்க, ஸோ இதுல என்னென்ன மாதிரி தொழில்கள்லாம் அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியாஸும் வந்து இந்த உணவு அறிவியல் கொடுக்குதா?
2: கண்டிப்பா கொடுக்குது. எப்படின்னா இப்போ ஒரு சின்ன லெவல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது என்னன்னா மில்லட் பேஸ்ட். ஸோ மில்லட் அப்படிங்கிறது ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போதான் மில்லட்ஸோட அட்வான்டேஜஸ் எல்லாம் ரொம்ப தெரிய வரதுனால நிறைய பேர் மில்லட்ஸ் ரைஸ்ல இருந்து வீட்ல இருந்து மில்லட்டுக்கு மாறி இருக்கிறாங்க. ஸோ மில்லட் பேஸ்ட் பண்ண பிஸ்கெட்ஸோ குக்கீஸோ ஈவன் வந்து இப்போ மில்லட் பேஸ்டு நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு. ஈவன் லோக்கல் மார்க்கெட்ஸ்ல ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி சீட் பார்ஸ் லைக் நம்ம இப்போ எப்படி இந்த கிரானுலா பார்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுல எல்லாமே வந்து ஃபாரின் அவங்களுக்கு அவைலபிள் ஆகிற நட்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளோட நிலக்கடலை ஆகட்டும் இல்ல மற்ற தானிய வகைகள் அதை வச்சு பண்ற மாதிரியான அமைப்புகள் உண்டு. அது போக வந்து மசாலா பவுடர்ஸ், ஸோ அதுலயே வந்து மிக்சஸ் வெரைட்டி மிக்சஸ் லைக் இப்போ சாம்பார் மசாலானா ஸ்பெசிஃபிக்கா சாம்பார் மசாலா மட்டும் ரெடி பண்றது, அந்த மாதிரி வெரைட்டியான ஒரு குழம்புகளுக்காகட்டும் இல்ல ஒரு இட்லி தோசை மிக்ஸ் ஆகட்டும் ஒரு ரெடிமேடா பண்ற மாதிரியான மிக்சஸ் ரெடி பண்றதாகட்டும், ஸோ அதெல்லாமே வந்து நம்மளோட ஒரு சின்னதா ஆரம்பிக்கிறவங்களுக்கான ஒரு ஐடியாவா இருக்கும். அது போக வந்து வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸ் ஊறுகாய்களோ இல்ல ஒரு சட்னி வகைகளாகட்டும் ஜாம்ஸ், ஏன்னா இப்ப நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா எப்போ நமக்கு விளைச்சல் அதிகமா இருக்கோ அந்த டைமுக்கு விற்பாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப விளைச்சல் அதிகமா போகும்போது வேஸ்டா போயிடும், கொண்டு போய் கொட்டிடுவாங்க. ஸோ அதை வந்து அந்த மாதிரி பண்ணாம அதை ஒரு வேல்யூ அடிஷன் பண்ணும் போது நீங்க நார்மலா தக்காளியை விற்கிறத விட அதை வேல்யூ ஆட் பண்ணி விற்கும் போது கொஞ்சம் லாபம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போறதாகட்டும். இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் லைக் இந்த இட்லி தோசை பேட்டர் அதுலேயே வந்து மில்லட் பேஸ்டா ஒரு பேட்டர் மேக் பண்றது, ஸோ அதெல்லாமே வந்து இந்த சிறிய முதலீட்டில் தொடங்குறவங்களுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும்.
1: இப்போ ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு ஃபுட் அவங்க மேக் பண்ணாலுமே அதுக்கு வந்து கண்டிப்பா லைசன்ஸ்ன்றது முக்கியம் அப்படின்னு சொல்வாங்க. ஸோ வந்து இந்த உணவு தொழில லைசன்ஸ் இந்த தர சான்றிதழ்கள்லாம் ஏன் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க?
2: உணவு தொழில வந்து இந்த உரிமை மற்றும் தர சான்றிதழ்கள்ங்கிறது ரொம்ப கட்டாயமாகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா FSSI லைசன்ஸ். ஸோ இப்போ நீங்க எந்த ஒரு பிராண்ட் இப்போ மார்க்கெட்ல வாங்கினீங்கனாலும் அதுல FSSI லோகோவும் அந்த FSSI நம்பரும் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு லோகோ அந்த நம்பர் FSSI லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ அது வந்து ஒரு பொது சுகாதாரத்தை பாதுகாக்குது. அது இல்லாம உணவோட பாதுகாப்பு, உணவோட தரம், அதோட தூய்மை இது எல்லாத்தையும் வந்து உறுதி செய்யுது. அண்ட் அது இன்னும் என்ன சொல்ல வருதுன்னா இது எல்லாமே சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குது அப்படிங்கறதும் அந்த FSSI லைசன்ஸ் வந்து நமக்கு காட்டுது. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ ஒரு பிசினஸுக்கான ஒரு நம்பகத்தன்மையை வந்து அதிகரிக்குது. அது இல்லாம சந்தையில இருக்கிற போட்டியை சமாளிக்கிறதுக்கு உதவுது. ஏன்னா இப்ப நார்மலா போயிட்டு நம்ம ஒரு ரெண்டு பிராண்ட் பாக்குறோம், ஒன்னு வந்து FSSI லைசன்ஸ் இல்லாம இருக்கு இன்னொன்று இருக்கு அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட்ல இருந்து ஓகே FSSI லைசன்ஸ் இருக்கு நம்ம இதை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால அது கன்சியூமர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரஸ்ட் கொடுக்குது.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ரெண்டையும் வந்து எந்த லெவலுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோமோ அது வந்து நம்மளோட ஒரு பெரிய சேலஞ்சஸ். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டோ நம்ம யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப குட் குவாலிட்டியாக இருக்கணும். என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அதில் வந்து எந்த அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கக்கூடாது, கண்டாமினேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி என்ன மாதிரியான ப்ராடக்ட் பண்ணுறோம், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அண்ட் மோரோவர் இப்போ கரண்ட்டாக என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ இருக்கிற சினாரியோவில் வந்து ஹெல்த்தி பேஸ்டு ஃபுட்ஸ் வந்து நிறைய விரும்புகிறாங்க. ஈவன் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் லைக் இப்போ நம்ம அந்த உணவு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ஏதாவது சில நல்ல திங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அதை நோக்கி போகிறது வந்து இப்போது கரெக்டாக இருக்கும்.
1: இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் எப்படி இந்த ஃபுட் டெக்னாலஜியை வந்து மாற்றுறதா நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன்ஸ், ரோபோட்டிக்ஸ் அதெல்லாமே வந்து இப்போ ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா இது எல்லாமே இப்போ உள்ளற புதிய தொழில்நுட்பமாக இருக்குது. பேக்கேஜிங் பண்ணுறதாகட்டும் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, ஒரு மாம்பழம் வாங்குறீங்க ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா அந்த வாங்குற மாம்பழம் எல்லாமே ஈக்குவலாக வந்து பழுத்திருக்கா, இல்லை அதில் ஏதாவது வந்து பூச்சி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதுமே அவங்க வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே இந்த ஆட்டோமேஷன்ஸோ இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இல்லை இப்போ அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக் வந்து நம்ம ஒரு ஒரு எக்கும் நல்லா இருக்கான்னு உடச்சு பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ அது எக் அசெச் எக்காகவே இருக்கும் போது உள்ள ஏதாவது கண்டாமினேஷன்ஸ் இருக்கா, ஏதாவது ஸ்பாயிலேஜ் இருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும்.
1: ஓகே.
0: அது இல்லாமல் இப்போ வந்து அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க வந்து ப்ராடக்ட்ல ஏதாவது அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கா, இல்லை பெஸ்டிசைட்ஸ் இருக்குதா, ஏன்னா இப்போ அது ஒரு நிறைய இதில் இருக்கு. அடல்ட்ரேஷன்ஸ் நிறைய பண்ணிடுறாங்க, அது இல்லாமல் வந்து பெஸ்டிசைட் ரெசிடியூ வந்து நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹை அண்ட் அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களால வந்து இதை வந்து செக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா வந்து அவங்க ரா மெட்டீரியல் வந்து உள்ள ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து ஷெல்ஃப் லைஃப் மானிட்டர் பண்ணுறதாகட்டும், ஸ்பாயிலேஜ் ஏதாவது வீணா போகுதா அதை டிடெக்ட் பண்ணுறதாகட்டும், பேக்கேஜிங்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கும். லைக் உள்ள வந்து ப்ராடக்ட் வந்து வீணா ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணவே தேவையில்லை. ஓப்பன் பண்ணாமல் அந்த பேக்கேஜ் பேக்கேஜாக இருக்கும் போதே வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே நிறைய அட்வான்ஸ்டாக இப்போ கரண்ட்ல இருக்குது.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ஸ்டாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: இப்ப எந்த துறை எடுத்தாலுமே வந்து நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இந்த உணவு அறிவியல் துறையில எதிர்கொள்ளும் சவால்கள் எல்லாம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: சோ இதுல மெயினா இருக்கிறது வந்து சவால்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதுகாப்பு, தரம். ஏன்னா குவாலிட்டி வந்து நம்ம யாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல. அதே சமயம் நமக்கு உணவு பாதுகாப்பா இருக்கு, தரமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது விலை அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட்ல வரும். சோ மக்கள் வந்து அதுக்காக நம்ம ரொம்ப விலை ஜாஸ்தியா வச்சாலும் வந்து வாங்க மாட்டாங்க. சோ மக்களும் வாங்குற மாதிரி இருக்கணும், விலை வந்து அவங்க எதிர்பார்க்கிற லெவல்ல இருக்கணும், ஆனா வந்து நம்மளோட ப்ராடக்ட் தரமாவும் இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும். சோ அது

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
0: இப்ப வந்து ஃபியூச்சர்ல இந்த உணவு அறிவியல் துறையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நியூ டெக்னாலஜி எல்லாம் வந்து உள்ள வந்துட்டே இருக்கு, இல்ல ஒரு துறையை இன்னொரு துறை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இதோட வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: ஓகே, ஸோ இந்த துறை வந்து இப்போ எப்படியா இருந்தாலும் நமக்கு உணவு அடிப்படை தேவையும் இருக்கும் போது இதுல வந்து எந்த ஒரு டிராப் இருக்கும்னு நினைக்கல. ஏன்னா கண்டிப்பா புதுசு புதுசா ஃபுட்ஸ் வேணும், வெரைட்டியா வேணும் அப்படிங்கும் போது இதுல ஃபர்தரா வந்து அப்டேட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அவங்களுக்கு. இப்போ பேசிக்கா வந்து என்ன படிக்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டெக்னாலஜி என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதே மாதிரி வந்து இதுல ஒரு இனோவேஷனோ, ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், ஒரு கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் வந்து உள்ளார இன்கார்பரேட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா வந்து நம்ம நம்மளோட ப்ராடக்ட் ஆகட்டும் இல்ல அந்த டெக்னாலஜியை இன்னும் பெஸ்டா எடுத்துட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஏன்னா பொல்யூஷன் ஆகக்கூடாது, நம்ம கொண்டு போய் பண்ற ஒரு ப்ராசஸ்னால வந்து நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும், நியூ டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு சக்சஸ்க்கான பாயிண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, இப்போ இந்த ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் ஆண்கள் இவங்களுக்கு வந்து சமமான எல்லா இடத்துலையுமே தொழில் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. ஆனாலும் வந்து நிறைய பேர் வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஸோ ஃபுட் டெக்னாலஜியாக பேசாமல் நம்ம ஒரு இன்ஜினியரிங் போகலாம், டாக்டர் ஃபீல்ட் போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இந்த ஃபுட் டெக்னாலஜின்றதை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை பற்றின விழிப்புணர்வு வந்து போதிய அளவு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: இது ஒரு ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா ஒன்று அவங்க இன்ஜினியரிங் இல்லைனா டாக்டருங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் அதே இன்ஜினியரிங்லேயோ வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரிய வரல. ஈவன் இன்ஜினியரிங் போக விருப்பம் இல்லை, நான் சயின்ஸில் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கும்

0: நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபுட் சயின்ஸ் இருக்கு, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ அவங்க எந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ, மேபி அங்கே இன் அண்ட் அரௌண்ட்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல இந்த மாதிரி கோர்ஸ், ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து ஒரு ஸ்டேட் அக்ரி யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நிறைய பிரைவேட் காலேஜஸும் இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இந்த கோர்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே என்ன மாதிரி கோர்சஸ் வேணும், லைக் அவங்க இன்ஜினியரிங் சைட் போகிறாங்களா இல்லை சயின்ஸ் சைட் போகிறாங்களா, அவங்க அதை டிசைட் பண்ணி அதுக்கேற்று கொஞ்சம் சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது.
1: இந்த ஃபுட் டெக்னாலஜி துறை வந்து சமூக வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுதா நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்போ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து மேம்பாடு. ஸோ இதெல்லாமே வந்து WHO அவங்களோட கோட்பாட்டுக்கு கீழே இருக்கணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வருது. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து நம்ம உணவு இப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு உணவு பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகே இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, இப்போ WHOவோ இல்லை FAOவோட ஸ்டாண்டர்ட்ஸோ இல்லை FSSIவோட ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். அதனால இப்போ வந்து இப்போ வேல்யூ அடிஷனோ ஒரு ப்ராசஸிங் பண்ணுறோம், இப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்போ வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது விவசாயிகளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வருமானம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாமல் அதை ஃபர்தராக வந்து இன்னொரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது மதிப்பும் அதிகமாகும், அண்ட் அவங்களுக்கு வந்து வேஸ்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். அண்ட் குவாலிட்டி லேப்ஸில் இருக்கிறது ப்ளஸ் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்குது. ப்ளஸ் நம்மளோட கம்யூனிட்டி சின்ன, நீங்கள் ஒரு சின்ன லெவலில் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களோட கம்யூனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக அதை கொடுக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் போச்சு அப்படிங்கிற மாதிரியானதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட சமூக வளர்ச்சிக்கு உதவுற மாதிரியான பாயிண்ட்ஸாக இருக்கும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: சில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு அறிவியல் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் தொடர்ந்து பேசலாம். மாணவர்களுக்கு வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜி மீது இன்னும் வந்து அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: சோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்பேஸ் ஃபுட்ஸ், ஸ்பேஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோநட்ஸ் அதெல்லாம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஆஸ்ட்ரோநட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க என்ன சாப்பிடுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இதில் வந்து உணவு, இப்போ அவங்களோட உணவு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட்டோ ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டோ கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா நம்மளோட இந்தியன் ஆஸ்ட்ரோநட் ராகேஷ் சர்மா. ஸோ இப்போ அவங்க வந்து போகும்போது வந்து சூஜி ஹல்வா, அதாவது ரவா ஹல்வா, பொட்டேட்டோ அண்ட் இந்த சிக்பி கரீஸ் வெஜிடபிள் புலாவ் இதெல்லாமே தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ என்ன, அவங்க வந்து நம்ம நார்மலாக எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட முடியாது. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன துகள்களாக வர்ற மாதிரியான ப்ராடக்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி பேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ட்ரைடு ஃபார்மில் இருக்கும். ஸோ அவங்க வந்து அதில் ஒரு ஹாட் வாட்டர் ஏதோ ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து 2025 ஸ்பேஸ் ஸ்டேஷன் போன சுபான்ஷு சுக்லாக்கு வந்து மேங்கோ நெக்டார், நம்ம மாம்பழத்தில் பண்ண ஒரு ஜூஸ் மாதிரியான ஒன்றும், தென் மூங் தாலில் ஹல்வா, தென் கேரட் ஹல்வா, ரைஸ், இதெல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கிற டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ டிஃபென்ஸ் டெக்னாலஜி. அர்லியர் வந்து இதை டிஎஃப்ஆர்எல்ங்கிற நேமில் இருந்தது. ஸோ அது என்னென்னா பாதுகாப்பு உயிரி பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனம், ஸோ டிஆர்டிஓ கீழே வர்றது. ஸோ அப்போ அதில் வந்து அவங்க ஒரு ஆர்கனைசேஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய ஃபுட் சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜிஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போகணுனாலுமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்கு போகிற ஒரு ஆஸ்ட்ரோநட்டுக்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும், அவங்களுக்கான ஃபுட்ஸ், அப்போ நிறைய என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அவங்க அங்கே போய் எப்படி அதை நம்ம சாப்பிடணும், ஆனால் இதே டேஸ்டில் இருக்கணும், அவங்க வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கான பேக்கேஜிங், அதுக்கான டெக்னாலஜி, அது எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே, உணவு அறிவியல ஒரு வாழ்க்கை தொழிலாக தேர்வு செய்ய விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
1: ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் தான் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சம்ஹவ் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகணுமோ இல்லை ஒரு ஃபுட் டெக்னாலஜி ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அது வந்து உங்கள் 12th ஸ்டாண்டர்டோ 11th படிக்கும் போதுலேருந்தே இருக்கணும். ஏன்னா பெட்டர் மார்க்ஸ் உங்களுக்கு பெட்டர் யூனிவர்சிட்டியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அண்ட் த்ரூ அவுட் இந்தியாவில் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி படிக்கலாம். எதுவுமே நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும் இமேஜின் பண்ணணுங்கிறது இருக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்ட் அண்ட் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கரண்ட்டாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். நீங்கள் அந்த படித்து முடிக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் வெதர் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு விரும்புகிறீங்களா, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்களா, இல்லை அந்த மாதிரி ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லைனா வந்து மோர் இன்டூ ரிசர்ச் சைடில் போகணுமா, இல்லை ஒரு அகாடமிஷனாக போகணுமாங்கிறது உங்களோட படித்து முடிக்கிற அந்த சமயம் நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதுக்கான ஃபோக்கஸை அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் முக்கியமாக கேர்ள்ஸுக்கு வந்து இது ரொம்ப சேஃபானது தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் தான் போகணும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபீல்டை எடுக்கலாம். ஸோ சாப்பாடு வந்து சமைக்கிறதோ ஒரு கிச்சனோட ஸ்டாப் பண்ணாதீங்க, அதை தாண்டி வெளியே வாங்க. உங்களோட சமைக்கிறத வந்து ஒரு சயின்ஸாக மாற்றுங்க, ஒரு தொழிலாக மாற்றுங்கள். உங்களோட ஆர்வத்தை வந்து ஒரு தொழிலாக மாற்றுறதுக்கு உதவி பண்ணுற ஃபீல்டு தான் இது. ஸோ எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது, இந்த ஃபீல்டு எடுத்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட்.
0: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு உணவு அறிவியல் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுவை பல்கலைக்கழகத்தின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சங்கமித்ரா அவர்கள் உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
1: நன்றி மேம்.
2: ஏனும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashwani. I am Anuja Kumar with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi sets record as India's longest serving elected Prime Minister. Cabinet passes a resolution applauding the historical achievement.

நேரம் 2:30 இணைந்திருக்கிறோம். முதன்மை அலைவரிசையில் இது என்றும் இனியவை. தொடரும் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து. பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோர்.

0: ஒளித்தகுந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய என்றும் இனியவை. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-48-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் 125 மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.7 செல்சியஸும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.5 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2.2

0: முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மதுரை மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடலூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இயல்பை விட அதிகமாகவும், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரை, கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை, நாளை மறுநாளும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 15ஆம் தேதி வரை தொடரும். 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருந்தது. மேலும் அது குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி அந்தமான கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே லவ்லீன் நிகம். प्रधानमंत्री नरेंद्र मोदी आज भारत के सबसे लंबे समय तक सेवा करने वाले निर्वाचित प्रधानमंत्री बन गए हैं। श्री मोदी ने 26 मई 2014 को प्रधानमंत्री पद की शपथ ली थी। प्रधानमंत्री मोदी का निरंतर कार्यकाल अब 4,399 दिन का हो गया है। केंद्रीय मंत्रिमंडल ने आज एक प्रस्ताव पारित कर प्रधानमंत्री नरेंद्र मोदी को इस अवसर पर बधाई दी है। मंत्रिमंडल की बैठक के बाद नई दिल्ली में मीडिया से बातचीत में सूचना और प्रसारण मंत्री अश्विनी वैष्णव ने कहा कि प्रस्ताव में श्री मोदी द्वारा निर्वाचित प्रधानमंत्री के रूप में राष्ट्र की निरंतर सेवा की इस ऐतिहासिक उपलब्धि पर चर्चा की गई।

நிகழ்ச்சியில் தொடர்வது மலையாள மொழி பாடல்.

0: நிறைவு பெற்றது இன்றைய பன்மொழி பாடல்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொள்ளாற்றல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் எஸ்பி ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகா கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நாட்டை ராகம் ஆதி தாளம்.

0: நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் எஸ் பி ராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது,
2: கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூட்டு குடும்பம் தூப்பாகும், குணமும் மனமும் அதில் தான் பூத்தாடும்.
1: திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் நாசர், கரண், விஜயகுமார், விவேக், வடிவேலு, தியாகு, குஷ்பு, ரோஜா, கோவை சரளா மற்றும் பலர். இசை தேவா, திரைக்கதை வசனம் இயக்கம் வி சேகர்.
3: அம்மா அம்மா காசு கொடுமா.
4: காசு எடுக்க கண்ணு,
3: நான் இங்கே தவும். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போறமா?
4: ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜுரம் வரும்னு டாக்டர் சொல்லிருக்காருல, அதெல்லாம் வேண்டாம். அடம் பிடிச்சா அப்புறம் அம்மா அடிச்சிருவேன். பிஸ்கெட் தரேன், அதை சாப்பிடுங்க. வாங்க.

0: இது உனக்கு, இது உனக்கு.
1: வாங்க வாங்க வாங்க வாங்க. பெரிய பொண்ணு கல்யாணம், அதுக்கு வரிசை மீதி நம்ம குழந்தைங்களுக்கு கேக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு டீ குடிச்சேன், கணக்கு சரியா இருக்கான்னு
2: பாத்துக்கோ. என் தம்பி, தம்பி அண்ணி, தம்பி கார் கூட அண்ணனை கூட்டி வாங்க. தம்பி தம்பி சொல்றாமா, என்னப்பா கார் சொல்றாங்க? இனிமே இந்த கார் நமக்கு தானா? சொல்லுப்பா.
3: நம்மது இல்ல, என்னோடது.
2: சரி, நம்ம கார்.
1: பாப்பா தம்பி, என்ன கையில மாலையோட வந்திருக்க, என்னப்பா வச்சிருக்கோம்?
3: அண்ணே, எனக்கு ஜெனரல் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குல, அதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி கொடுத்து பெருமைப்படுத்துறாங்க.
1: ரொம்ப சந்தோஷம் பா.
2: அண்ணே, காரே குடுத்துட்டாங்க, தம்பி வெயிட் அப்படினு பாரு.
1: காரு உனக்கே கொடுத்துட்டாங்களா?
3: அது மட்டும் இல்லனே, இந்த மாசத்துல இருந்து எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 15000 ரூபாய்.
2: 15000 மா?
3: இந்தா.
1: ரொம்ப சந்தோஷம் பா. பாத்தியா மீனாட்சி, இன்னில இருந்து தம்பி சம்பளம் 15000 ரூபாய். தம்பி, நான் கண்ட கனவெல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேறிட்டே வருது பா.
4: தம்பி, நம்ம குடும்ப வளர்ச்சியை பார்த்து இந்த தெருவே கண்ணு போட்டுட்டு இருக்கு. உனக்கு கம்பெனி கார் கொடுத்த விவகாரம் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்க, கரிச்சு கொட்டுருவாங்க. அதனால சின்னதா ஒரு திருஷ்டி சுத்தி போட்டுட்டுமா?
3: சரிண்ணே.
1: மீனாட்சி, சுத்தி போடுறதுக்கு மஞ்சள் தண்ணியும் உப்பு போடு. போடு.
2: என்ன
1: அப்படியே காருக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போட்டலாம்.
2: தம்பி, பாத்திக்கிட்டு சொன்னியே, ஒரு வார்த்தை அண்ணன் சொல்லிவிட்டு இருந்தா அங்க வந்து அரை மணி நேரம் பேச்சு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க. உன் இமேஜ் கப்புனு தூக்கி இருக்கும்ல.
3: சரிதான், இப்ப இருக்கிற இமேஜும் கட்டி குடிச்சு வரா போயிருந்திருக்கும். கையெடு தள்ளி அப்படி.
1: வாங்க வாங்க வாங்க, எல்லாம் சீக்கிரம் வாங்க. என்ன ஆடி அத்திக்கிட்டு வா. தம்பி பாப்பா, அப்படி நில்லு நில்லு நில்லு.
2: அண்ணி நானு
0: போய் நில்லு. என்னங்க, எப்பவும் குடுக்கற 7000 இருக்கு?
1: வழக்கமா அவ்வளவு தரமா குடுப்பான்.
0: என்னங்க நீங்க, நேத்து உங்க எதிரில தானே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, 15000 சம்பளம் வரும் சொன்னாரு. எப்படியும் பிடிப்பெல்லாம் போக 12000 கைக்கு வரும். மீதி 5000 என்ன பண்ணாரு?
1: என்ன மீதிய அவசர செலவுக்கு எடுத்திருப்பான், இல்ல சேர்த்து வைக்கலாம்னு பேங்க்ல போட்டுப்பான். அவ்வளவுதானே, வேற என்னவா பண்ண போறான்?
0: இத பாருங்க, செலவு பண்றது, பேங்க்ல சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, வாங்கின மொத்த சம்பளத்தையும் பெரியவங்க கையில கொடுத்துட்டு செலவுக்கு வேணுங்கறத கேட்டு வாங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
1: என்னம்மா இது, கொடுத்துட்டு எடுத்தா என்ன, இல்ல எடுத்துட்டு கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. இது பாரு, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாத.
0: நான் ஒன்னும் பெருசுப்படுத்தல. இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குடும்பத்துல காசு பணம் இல்லாம இருக்கலாங்க, ஆனா மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சுக்கங்க.
1: என்ன மீனாட்சி, என் தம்பி படிச்சவன், 5 இருந்து அவன அம்மா அப்பா மாதிரி வளர்த்தது நாம தானே அவனுக்கு தெரியாது. அண்ணா அன்னைக்கு எப்ப மரியாதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். நீ என் மனசுல வீணா போட்டு குழப்பிக்கிற. எல்லாம் அவன் காதுக்கு போச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால
3: பொறுப்பு.
5: பழைய வீடா இருந்தாலும் ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க.
1: வரக வீடுதான், நீங்க உட்காருங்க வாங்க. ஐயா, இது என் பொண்டாட்டி, இது என் பெரிய தம்பி பொண்டாட்டி, அது என் பொண்ணு, இது பெரிய தம்பி குழந்தைங்க.
6: என்ன பத்தி கொஞ்சம்?
1: ஐயோ, சார் தான் இந்த வீட்டு ஓனர், எதிரில இருக்காரு.
5: அப்படியா? உட்காருங்க
1: உட்காருங்க. என்ன வெடி பாத்துட்டு பலகாரம் காப்பில கொண்டு வாங்க. போங்க போங்க.
3: சார் போன் அடிக்குது, நீங்க
1: பேசிட்டு பேசிட்டு போய் பாரு தம்பி.
5: தங்கராஜ் உட்காரு.
1: ஐயா, நீங்க முதலாளி, நான் தொழிலாளி.
5: என்ன தங்கராஜ், நீ அப்படியே இருக்கேன். என்ன நீ தங்கராஜ், நானும் உன்ன மாதிரி தொழிலாளியா இருந்து முதலாளியா வந்தவன் தான். இப்ப நான் உன் வீட்டுல பொண்ண கொடுக்கறேன்னா உன் தம்பி படிச்சிருக்கிறாரு, என் கம்பெனில வேலை பாக்குறாருன்னு மட்டும் இல்ல, உனக்காகவும் தான்.
7: யாரு இந்த தங்கராசுக்காவா?
5: ஆமா, அப்பா அம்மா இல்லாத ரெண்டு தம்பிங்களை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய தியாகம். அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டிங்களே ஒரே வீட்டுல ரொம்ப நாள் சேர்ந்து வர்றது கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரே வீட்டுல மூணு அண்ணன் தம்பிகளும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது பெரிய அலட்சியம் இல்லையா? தங்கராசு, காசு பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா பந்த பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது உன் குடும்பத்துல நிறைஞ்சிருக்கு. தாய் இல்லாத என் பொண்ணை உன் குடும்பத்துல கொடுக்கறதுனால பாசமும் கிடைக்கும், அதுக்கு ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும்.
0: தம்பி,
8: அண்ணே,
0: பொண்ணோட போட்டோ இருக்கான்னு கேளுங்க.
8: போட்டோ என்ன போட்டா?
9: இந்த
8: குடும்பத்தோட தலைவர் நீங்க ரெண்டு பேரும் தான், பொண்ணு எப்படி பார்த்து சொல்லுங்க?
10: ரொம்ப அழகா இருக்குல்ல.
0: அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
10: எல்லாருக்குமே உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு.
5: அப்படியா?
10: கல்யாணத்தை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க,
5: ரொம்ப சந்தோஷம்.

0: என்ன இதெல்லாம்
1: எல்லாம் உனக்குதான்மா? பலாப்பழம், அன்னாச்சி பழம், வாழைப்பழம், உனக்குதான் ரொம்ப பிடிக்குமே.
0: என்ன உங்களுக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்கா?
1: அப்படி கேளு
0: சுமாரா. என்ன அதுக்குன்னு ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டே கொண்டு இறக்குறது?
1: அது இல்லடா தம்பி, எனக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் ஆகி முதலமைச்சர் நடந்தப்போ அதை எடுத்து நடத்துறதுக்கு ஆளும் கிடையாது, வசதியும் இல்ல. ஆனா நீ அப்படி இல்லையே அதிர்ஷ்டக்காரன். வசதியா இருக்கு, எடுத்து செய்யறதுக்கு ரெண்டு அண்ணனும் இருக்கும், விட்டுருவோமா? அதுதான் இந்த ஏற்பாடு. எப்படி
2: தம்பி, தமிழ்நாட்டுல என் தம்பிக்கு நடக்கிற பஸ்ட் மாதிரி எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ எத்தனை படம் நடத்திக்கு வா, வா வா வா. அமுக்கு வாங்கயா, அமுக்கு அமுக்கு. எப்படி அண்ணன், ஐயா இளம் தம்பதிகளுக்கு பஸ்ட் நைட்ட எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எங்கிட்டு கொண்டு முடிக்கிறதுங்கிறத இப்ப நான் தெல்ல தெளிவா சொல்ல போறேன். அப்படி சொன்னா உனக்கு இப்போதைக்கு உதவியா இருக்கும், ஜனங்களுக்கு ஒரு தெளிவு பறக்கும். ஆகையா முதல்ல
0: இதென்ன மானாடா இல்ல பொது குடுமா?
2: தம்பிக்காக
3: எல்லாத்தையும்
2: என்ன பத்தி பேசுறேன்
3: புது
2: மாப்பிள்ளும் புது மாப்பிள்ளை தடுக்க முடியாது.
3: என்ன கொழுப்பு பாத்தியா உங்க வீட்டுக்காரருக்கு? சாரிக்கா, எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, சுடு தண்ணி வச்சிருக்கேன், போய் குளி. பரவாயில்ல, எனக்கு பச்சை தண்ணியில குளிச்சு பழக்கம் இருக்கு.
1: பச்சை தண்ணியா போட்டேன்னா? பச்சை தண்ணியில குளிச்சா சளி பிடிக்கும். அப்புறம் உங்க அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது? என்ன நம்பிதான் உன்னை இந்த வீட்டுல பொண்ணு கொடுத்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோ.
3: அடிபட்டுருச்சுங்களா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் குளி, தாப்பா போட்டுக்கோ. இந்த
3: மறிவிட்டு
0: ரோஜா பக்கத்துல நிக்கும் போது
3: பக்கத்துல நின்னா என்ன பண்ணனும்? அது என்ன இது?
0: ஏ வைஃப் நான் ரசிக்கிறேன்.
3: ஆமா, ரசிக்கிறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா?
0: டார்லிங், வைஃப் ரசிக்கிறதுக்கு நேரம் காலம் முக்கியம் இல்ல, மனசு தான் தேவை. சரி, ஆபீஸ் வரைக்கும் வந்து நான் டிராப் பண்ணிட்டு
3: வாங்க. ஆமா, அது வேற. ஆபீஸ் கிளம்புங்க. கிளம்புங்க.
0: சாயந்தரம் சீக்கிரம் வந்துட்டுமா?
3: சரி, முதல்ல ஆபீஸ் போங்க. பை.
2: மாமா,

0: அம்மா ஏன் பொண்ணு கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அது மாவு ஆட்டிட்டு இருந்து நான் ஹெல்ப் பண்ணேன் மாமா.
0: ஆமா ராஸ்கல் எந்திரி எந்திரி. ஆமா வீட்ல தான் கரண்ட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு பைய கூட சேர்ந்து மாவு ஆட்டிட்டு இருக்க நீ?
2: இல்ல சித்தப்பா வீட்ல கரண்ட் இல்ல.
0: கரண்ட் இல்லன்னா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வெளியில காசு கொடுத்து ஆட்ட வேண்டியதானே, அதை விட்டு இந்த குரங்கு பிள்ளைய ஆட்ட விட்ட.
2: வெளியில இருக்கலன்னா பரப்பட்டும் சித்தப்பா, அதுக்குள்ள தண்டபாணி தான் வீட்லயும் ஆட்டு வரல இருக்குல்ல, நீ யார நான் ஹெல்ப் பண்றேன்னு அவர் தான் சொன்னார் சித்தப்பா.
0: ஏண்டா என் பொண்ணுக்கு உதவி பண்றதுக்கு நீ யாரா?
1: என்ன
0: சொல்லிருக்கேன்? அத மீறி வந்து இல்லாம எங்க வீட்டு பொண்ணோட சேர்ந்து மாவாத்துல மாறி எங்க வீட்டு பொண்ணை டாவடிச்சிருக்கீங்களா?
2: வெளிய
0: வீட்டுக்குள்ளது
1: ஒரு வயசு பையன் மாதிரியா என்னைய வச்சிருக்கான். அவன் போடுற பழைய சட்டையை கொடுத்து போட சொல்லி தாத்தா மாதிரி ஆக்கி வச்சிருக்கான். கஞ்ச பையன் பிசினாரி பையன். தலைவா நான் மட்டும் உனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா எங்க அப்பனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவன் கொட்டம் ஃபுல்லா நீயே அடைக்கிறவ, அவன் அராஜகத்தை அழிச்சிருவ. ஏன் தெரியுமா? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது, 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன்.
0: உண்மை.
1: தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. உலக அரசியல் மாமேதை.
0: வெரி குட். அது எப்படி என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க?
1: அட பேப்பர்ல போடுறானே.
0: ஆமா கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன, என்ன
1: சொன்ன? நீங்க ஒரு உலக அரசியல் மாமேதை.
0: கரெக்ட். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் உன்னை
1: மன்னிக்கிறேன். அப்ப கயிறு
0: அவுத்துருக்கேன். கவலைப்படாத, உன் கல்யாணத்தை ஏன் தலைமையில் நடத்துறேன்?
1: தெளிவா நீ என் தெய்வம்.
3: ஒரு பெஸ்ட் ஐடியா. நீ செல்வி, பொங்கல் வரப்போது.
2: ஆமா
3: அதுவும் நமக்கு தலைப்பொங்கல். சோ நம்ம என்ன பண்றோம், இதே சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் உங்க வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா இருக்க போறோம்.
2: இந்த பொங்கலுக்கு நீங்க எங்கேயுமே போக முடியாது.
3: ஏ
2: மாமா, செல்வி தலைப்பொங்கலை இங்கதான் கொண்டாடணும்னு எங்க அப்பாக்கு போன் பண்ணிட்டாரு.
3: போன் பண்ணிட்டாரா?
2: ஆமா, எங்க அப்பாவும் வரேன்னு சொல்லிட்டாரு.
3: ஐயோ, அவர் வரேன்டாரா?
2: ஆமா.
3: எங்க அண்ணன் மாதிரி ஒரு குழப்பவாதிய பார்க்கவே முடியாது. தானும் சந்தோஷமா இருக்க மாட்டாரு, அடுத்தவனையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாரு.
2: ஏன் சும்மா டென்ஷன் ஆவறீங்க? ஏதோ பெரியவர் ஆசைப்படுறாரு. எனக்கும் நம்ம குடும்பத்தோட இந்த பொங்கலை கொண்டாடணும்னு ஆசையா இருக்குங்க.
3: என்னது ஆசையா இருக்கா? இந்த பாரு, இந்த பாரு, நான் எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன். நீ இங்கே டென்ட் கட்டி ஐக்கியமாலான்னு பாக்குறியா? தெரியல, இந்த புடவைய கழித்து விசிறிய. இந்த புடவைய மடிச்சு மடிச்சு கட்டி கீழே இருக்கிறவங்க மூளை மடிஞ்சு போன மாதிரி மூளை மடிஞ்சிட போகுது. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நான் கூட்டிட்டு போறனோ அன்னைக்கு தான் நீ மடிக்கு வரேன். நான் ஒரு ஷர்ட் தேய்ச்சிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் செய்யறதுக்கு கீழ ஆளுங்க இருக்காங்க, அவங்க தேய்ச்சுப்பாங்க. ஹலோ டாலிங், டுடே சண்டே, மொத்தம் மை டே. ஓகே.
2: ஐயோ, கதவு திறந்திருக்கு.
3: இருக்கட்டுமே, என் ரூம் கதவு திறந்திருந்தாலும் என் பர்மிஷன் இல்லாம ஒரு காக்கா குருவி கூட என் ரூமுக்குள்ள நுழைய முடியாது, தெரிஞ்சுக்கோ.
2: என்னடா கண்ணு,
4: டிவி போடுங்க சித்தி, ரஜினி படம் ஓடுது சித்தி.
5: ஆமா சித்தி,
2: ரஜினி படமா? சரி இப்படி உட்காருங்க, போடுறேன்.
6: காதல் வரும் சொல்றாங்க.
3: ஏய் செல்வி, இங்க வா.
2: பாருங்க
6: முந்தி வரும் பாரு, இது மூணு சக்கர.
2: என்னங்க,
3: நாம ஜாலியா இருக்கலாம்னு சொன்னா நீ பாட்டு பசங்களுக்கு டிவி போட்டு காமிக்கிற?
2: பசங்க பாக்கணும்னு சொல்லும் போது நான் என்னங்க பண்ண முடியும்?
3: அப்ப ஒண்ணு பண்ணு, நீ பசங்களோட உட்காந்து டிவி பாரு, நான் எங்க வெளியே போய் பிளாட்
2: பண்ண போறேன். கோச்சுக்காதீங்க,
3: முதல்ல பசங்களை போய் சொல்லு.
2: சரி நீங்க உட்காருங்க, நான் சொல்லிட்டு வரேன். பசங்களா இங்க கொஞ்சம் வாங்க, சித்தப்பாக்கு தலைவலிக்குதான், கீழே போய் பாக்குறீங்களா?
4: சித்தி ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி சித்தி, கலர்ல தான் நல்லா தெரியும் சித்தி.
2: இது பாருங்க, இன்னைக்கு கீழே இருக்க டிவில போய் பாருங்க.

0: மேல வந்து பாத்துக்கலாம். சித்தி சொல்றல்ல போங்க, அப்புறமா வந்து பாத்துக்கலாம்.
1: ஐயோ சின்ன மாமியார்
2: வா தம்பி, கடைக்கு போயிட்டு வரியா?
3: ஆமாண்ணே, பொங்கல் வருதுல்ல, அதான் எல்லாருக்கும் துணிமணி எடுக்க போனேன். இந்தாங்க, இது உங்களுக்கும் அந்த உருப்படாத அரசியல் தலைவருக்கும். அண்ணி இது உங்களுக்கு.
0: அக்கா உங்களுக்கு சாரி, நான் தான் செலக்ட் பண்ணேன். கலர் பிடிக்கலனா உடனே போய் பாத்திக்கலாம்.
4: என்னம்மா செல்வி, கலர்ல என்ன இருக்கு? நீ செலக்ட் பண்றது நல்லதா இருக்கு. வா
3: இந்த
0: இந்த அக்கா இருக்கு. சித்தி கனகாக்கா, உங்களுக்கு நான் பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க.
5: எனக்கு பட்டும் வேண்டாம், பனாரசும் வேண்டாம்.
6: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
7: சித்தி எங்களுக்கு ட்ரெஸ் இல்லையா?
0: இருக்குமா, இதை கொடுக்குறேன். ஏய், நாம செஞ்சதை நாமளே சொல்லி காட்டக்கூடாது, நேரம் வரும்போது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம அந்த புடவை எடுத்து கட்டிக்கிறேன்.
5: என்ன சொன்னாலும் சரி, நான் கட்ட மாட்டேன்.
0: ஏய்
5: மாட்டேன்
0: சொல்றது கேளு. உன் புருஷன் சம்பாதனையில நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே? பொங்கல் வரைக்கும் பொறுத்துக்கோ, பொங்கலுக்கு அப்புறம் நானே சத்தம் போட்டு வேலைக்கு அனுப்புறேன். அப்படி என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உன் பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வெளியில தண்ணி கொடுத்து போயிடுன்னு நான் சொல்லிடுறேன். போதுமா
5: அக்கா, அதை மட்டும் நீ செஞ்சுட்டு இருந்தா திருந்திருவாங்கக்கா.
0: கண்டிப்பா செய்யறேன். ஆனா பொங்கல் அதுமா நம்மளால பிரச்சனை வந்ததுன்னு இருக்க கூடாது, அதனால சந்தோஷமா புடவையை கட்டிக்கிறேன். என்ன
5: சாரி,
0: அதை சிரிச்சுட்டு தான் சொல்லண்டி.
5: சரி. ஐயோ எங்க வீடு வந்துருச்சு.
1: அதெல்லாம் வராது, நாம தான் வீட்டுக்கு போய் ஆகணும்.
0: நிறுத்தம் சொல்றல்ல.
1: நிறுத்தியாச்சு.
0: யாராவது பத்தி என்ன ஆகுது?
1: என்ன ஆகும், கல்யாணம் ஆகும் நமக்கு.
0: கையிடு.
5: ஐயோ எங்க சித்தப்பா பண்ணிக்கிறாரு.
1: அவரை உட்கார சொல்லணுமா? அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். தைரியம் இப்போ. ஏய் நில்லு, எங்க போயிட்டு வர?
0: டெய்லர் கடையில துணி வாங்க போனும் சித்தப்பா.
1: அந்த சாக்கில் அவங்க கூட போய் சைக்கிள்ல சுத்திட்டு வரியா?
0: இல்ல சித்தப்பா.
1: என்ன இல்ல, என்னடா ஆச்சு, இதுக்குதான் அவளை அடிக்கிற? ஏற்கனவே நீங்க ஒருத்தனை கண்டுக்காம விட்டதுனாலதான் அவன் அரசியல் அரசியல் போய் உருப்படாம போயிட்டான். இப்ப இவளையும் கண்டுக்காம விட்டு குட்டிச்சவராகலாம் பாக்குறீங்களா?
8: தம்பி என்ன ஆச்சுப்பா?
1: இதோ நிக்கிறான எதிர்வி, அவங்க கூட சைக்கிள் ஊர் சுத்திட்டு வரா இவா.
8: அப்படியா?
1: என்னத்த அப்படியா, பாக்குறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவர் தானே, நீங்க பொறுப்பா இருந்தீங்கன்னா இப்படி நடக்குமா? உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் அக்கறை கிடையாது.
8: எக்கடா கேட்டு போங்க. கழுத, ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வந்தது தப்பா போச்சு. போல மீனாட்சி, மீனாட்சி
0: என்னங்க ஏன் இப்படி கத்துறீங்க?
8: பொண்ணு என்ன காயம் பண்ணி கத்துறீமா?
0: என்ன பண்ணா?
8: என்ன பண்ணலாம்? எடுத்து விட்டு பையன் கூட எதார்த்தமா பழகலன்னு நினைச்சோம். ரெண்டு பேரும் ஜோடி போட்டு ஊரு சுத்தி வர்றாங்க.
0: ஏண்டி உங்க அப்பா சொல்றது உண்மையா?
8: என்ன உண்மையாவா? சின்ன தம்பி கண்ணால பாத்துருக்கான், என்ன பார்த்து பேசவே அச்சப்படுறவன். பொண்ண வழக்கு லட்சம் இதானு கேவலமா திட்டிட்டு போறான்.
9: செய்தி சொல்லிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு பாரு. இப்ப என்ன பண்றது? அண்ணா கொஞ்சம் வாங்க, வாங்க வாங்க. அண்ணே நேத்து முப்பது விழா நடத்த பத்தியா, அந்த செய்தி உங்க ரெண்டு பேரும் போட்டோட இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. தமிழ்நாடு பூரா நம்ம குடும்பத்தோட மரியாதை கொடி கட்டி பறக்குது.
8: கேட்டா நம்ம வீட்டு பொண்ணு ஏத்து விட்டு போய் பழகி இருக்கான், அதை பார்த்து கண்டிக்காம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க சத்தியமா பண்ணிக்க அறிவு கட்டவள. நீ எல்லாம் ஒரு சித்தப்பாடா, உனக்கு வெக்கமா இல்ல?
9: டேய் இது எங்க பர்சனல் விஷயம், நீ போடா வழியா.
1: மாமா பிரிச்சு பேசாதீங்க,
9: கூப்டாவா போவலியா? போடா. அண்ணே நம்ம பத்மாவும் அந்த பையனை லவ் பண்றதுக்கு எதுக்கு அலோ பண்ணங்கறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதுல ஏதாவது தப்பு இருந்தா உங்க மூணு பேர் கால்ல கிடக்குற செருப்பு கழட்டி அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா நல்லது தெரிஞ்சு உடனே அடியில் பாட்டிக்கங்க, அதான் நல்லது. நம்பர் ஒன், அந்த பையன் ஒரே பையன், நல்லவன், நம்ம என்ன சொன்னாலும் கேப்பான், நம்ம பிள்ளைக்கு கைய கால முத கொண்டு அமுக்குவான். நம்பர் டூ, மாமியா மதுரியா கொடுமை கிடையாது, இருக்கிற அந்த ஒரே ஒரு கிழவன் தான், அவனை கூட இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே முதியோர் இல்லத்துல தள்ளி விட்டுறேன். நம்பர் த்ரீ, நாலு வீட்டுக்கு சொந்தக்காரன், இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த வீடு உள்பட நாலு வீடு நம்மளுக்கு சொந்தம், வாடகை பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காதல் கல்யாணத்தை

0: வந்தீங்க?
1: ஜஸ்ட் நவ்.
0: போன வேலை என்னாச்சு?
1: போன வேலைக்கு என்ன, 15 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் வாங்கிட்டேன்.
0: அப்படிங்களா?
1: ஆனா 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன்.
0: என்ன செலவு பண்ணீங்க?
1: உனக்கா ஒரு சூப்பர் ஃபாரின் கார் வாங்கி வந்த வழி நீ பாட்டி இருக்கேன், வந்து பா.
0: இருங்க இருங்க, கார் அப்புறம் பார்க்கலாம். இப்ப எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணீங்க?
1: என்ன டாலிங் இப்படி சொல்ற? ஊரே பார்த்து பரம பண்ற மாதிரி ஒரு அழகான வைஃப் எனக்கு கிடைச்சிருக்கா. டெய்லி நீ அம்பாசடர் கார்ல போறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அது உன் தகுதியை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. அதான் நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபாரின் கார் வாங்கினேன்.
0: கார் வாங்குது தப்புன்னு நான் சொல்லல. இப்ப உங்க அண்ணன் கல்யாணம் வச்சிருக்காரு, இந்த நேரத்துல 10 லட்சம் ரூபாய் ஏன் செலவு பண்ணீங்கன்னு கேட்டேன்.
1: ஏமா, நம்ம கார் வாங்குறதுக்கு அவங்க கல்யாணம் நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய் 1 லட்சம் ஆக போகுது, அதை நம்ம கொடுத்துட போறோம்.
0: எது எது எது 50,000 ரூபாய் 1 லட்சமா? என்னங்க புரியாம பேசுறீங்க? 50 சவர நகை, 2 லட்சம் ரொக்கம், கல்யாணத்தை நாங்களே பண்ணி கொடுக்கறோம்னு உங்க அண்ணன் பேசிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்க எவ்வளவு ஆகும் தெரியுமா? குறைஞ்சது 5 லட்சம் தேவைப்படும்.
1: இத விளையாடுறாங்களா? யார் இப்படி பேசுனது? யார கேட்டு முடிவு பண்ணாங்க?
0: என்னங்க அவங்க, நீங்க ஊருக்கு போகும்போது உங்ககிட்ட கேட்டாங்களாமே, நீங்களும் சரின்னு சொன்னீங்களா?
1: மனா போகும்போது சொன்னேன். என்ன சொன்னேன்? நம்ம தகுதி ஏத்த மாதிரி பார்த்து பேச முடியும்னு சொன்னேன். அதுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேச முடிகிறதா? காசு யார் கொடுப்பாங்க? 5 லட்சம் ரூபாங்கிறது அவங்களுக்கு விளையாட்டா இருக்கா? ஆசைப்படுறது ஒரு அளவு வேணா, கிடைச்சா ஒரேடியா மொட்டை அடிச்சிடறதா? இந்த வீட்டுல எங்க அண்ணா அண்ணி தான் ஓரளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க நினைச்சேன். அவங்களும் இப்படி பேராசை பிடிச்சாலே வாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? நீ தான் காரணம்.
0: நான் என்ன பண்ணேன்?
1: ஆமா, நான் உங்க அண்ணிக்கு என்ன சொன்னேன்? உங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கும்போது அவங்க உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி பார்த்து துணி வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன். நீ தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தேன். பார்த்தாங்க, ஒரே மாதிரி துணி வாங்கி கொடுக்கறானே, மத்த எல்லா விஷயத்துலயும் ஒரே மாதிரி இருப்பான்னு அவங்களே கற்பனை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கற்பனைக்கெல்லாம் எப்படி முடிவு கட்டுறதுன்னு எனக்கு தெரியும். நீ பாரு,
0: எனக்கு அவசரப்படாதீங்க.

0: என்ன அவசரப்படாதீங்க?
1: இத பாருங்க, ஒண்ணு நீங்களாவது புரியற மாதிரி சொல்லணும், இல்ல அவங்களாவது சரியா புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே செய்யாம எல்லாம் பேசி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொன்னா நல்லா இருக்குமா?
0: இப்ப என்ன பண்ண சொல்றேன்?
1: அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த பணத்தை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது பத்தலைனா என் நகையில இருந்து 50,000 வேணா எடுத்துக்கோங்க.
0: உன்னோட 50,000 நகை அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் உங்க அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது?
1: அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்.
0: இவங்களுக்காக ரொம்ப பரிதாபப்பட்ட அப்புறம் நம்ம தான் நடுரோட்ல நிக்கிறோம். இவங்களுக்கு என்ன செய்யணும் எவ்வளவு செய்யணும் எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன்.
1: எனக்கு எனக்கு நான் சொல்றது கேளுங்க.
0: எனக்கு இன்ன பாரு செல்வி, நீ தலையிடாத, நான் பேசிக்கிறேன். ஓகே அண்ணா. எனக்கு
2: இல்ல இல்ல
0: காஞ்சிபுரத்துக்கு போய் நானே கையோட வாங்கிட்டு வந்தது. அந்த அது புட்டா போட்டது, அந்த அவ கையில வச்சிருக்க பாருங்க, அது மாங்கா போட்டது, அதான் அவன் கலருக்கு எடுப்பா இருக்கும். என்ன சொல்றீங்க?
3: வாங்கிட்டு வந்து
0: வாங்கிட்டு வந்துட்டேன்,
3: காமிச்சிட்டேன்,
0: காட்டுன
3: இடத்த காலி பண்ண.
0: சரி காலி பண்றேன், அவன் அப்புறம் வந்து பாக்குறேன். அப்புறம் அந்த மாங்கா
2: நகையோட பெரிய பொண்ணியா எடுத்திருக்கோம். அவன் 4 வீட்டுக்கு சொந்தக்கார, அவன் கேக்கறது தப்பு இல்லன்னு தோணுச்சு. அதான்
0: நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, யார் குடுக்கறது?
1: என்ன
4: வீட்டுல மாச பாதிக்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததா?
0: ஆமா டாக்டர், எல்லாம் இங்க கல்யாண பிரச்சனை தான். குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை ஆயி போச்சு. அக்காவை மாமா திட்டினாரு, உடனே அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் தூக்கிட்டு ஓடி வந்தேன் டாக்டர்.
4: ஓஹோ அப்படியா?
0: ஆமா டாக்டர்.
2: டாக்டர் மீனாட்சிக்கு சீரியஸா ஒண்ணும் இல்லையே?
4: சீரியஸா ஒண்ணும் இல்ல, ஆனா இனிமே அவங்களுக்கு எந்த டென்ஷனும் ஏற்படாம பாத்துக்கணும்.
2: சரி டாக்டர்.
4: இந்தாங்க இந்த மருந்து, உடனே வாங்கிட்டு வாங்க. எக்ஸ்ரே எடுத்துட்டு என்ன வந்து பாருங்க.
2: சரி டாக்டர். பத்மா, என் அம்மாவை பாத்துக்க, நான் ஆபீஸ் போய் பணம் ஏற்பாடு பண்ணி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். மீனாட்சி கவலைப்படாதமா, நான் இப்போ வந்துடுறேன்.
0: மாமா
2: பாத்துக்கப்பா.
0: எங்க போறீங்க நீங்க?
1: என்னத்தண்டுக்கிறது?
0: உங்களை கண்டுகிட்டா மட்டும் என்ன பெருசா நடத்துற போகுதுங்க?
1: என்னப்பா இவ்வளவு கோவம் பேசுறீங்க?
0: பின்ன நல்லா இருந்த மீனாட்சி அக்கா ஆஸ்பத்திரியில படுத்த படுக்க கேட்டீங்களே, கோவம் வராதா?
1: என்னது, மீனாட்சி அக்கா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க?
0: ஆமா, ஒன்னா இருந்த குடும்பத்தை உடைச்சிட்டீங்க, என் கல்யாணத்தையும் நிறுத்திட்டீங்க. இது ரெண்டும் போதாதான் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில படுக்க? பாருங்கம்மா, அந்த அம்மா மனசை கஷ்டப்படுத்தீங்கல்ல, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த கோயில் என்ன திரு

0: திருப்பதி மலையிலே ஏறி இறங்கினா கூட நீங்க பண்ண பாவம் உங்களை சும்மா விடாது.
1: என்னப்பா அனாவசியமா என் மேல பழிய போடுற? வீட்டுல பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அக்கா தானே.
0: அக்கா வாலையா?
1: ஆமாப்பா, அண்ணன் தம்பி தகராறுல குறுக்க வராம பேசாம ஒதுங்கி இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல.
0: ஏங்க, அந்த வீட்லயே பேசுறதுக்கு ரைட்ஸ் உள்ள ஒரே ஆளா அது அக்கா தாங்க தெரியுமா? அவங்க மட்டும் இல்லனா இந்த குடும்பம் என்னைக்கும் அட்ரஸே இல்லாம போயிருக்குங்க. ஏதோ உங்க புருஷன் இந்த அளவு படிச்சு ஒரு கம்பெனில ஜெனரல் மேனேஜர் ஆயிருக்காருன்னா அது யாரால? இந்த அக்காவால, அதை தெரிஞ்சுக்கங்க. அந்த காலத்துல பெரியவர் வாங்கின 300 ரூபாய் சம்பளத்தை வச்சு மட்டும் உன் புருஷன் படிச்சு இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியாது. அந்த அக்கா பிறந்த வீட்டுல இருந்து போட்டு வந்த 30 சவர நகையை வித்து உன் புருஷனை படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்பப்பா அவங்க தாய் வீட்டுல இருந்து அரிசி பருப்பு புளின்னு கொண்டு வந்து போட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்கங்க.
1: ஏன்பா, இந்த குடும்பத்துக்காக அக்கா இவ்வளவு பண்ணிருக்காங்க?
0: ஆமாங்க, அவங்க பண்ண தியாகத்துக்கெல்லாம் உங்க வீட்டுக்காரர் அவங்க காலிலேயே காலமெல்லாம் விழுந்து சேவை செய்யணுங்க. அதை விட்டுவிட்டு கேவலம் ஒரு 4 லட்சம் ரூபாய் பணத்துக்காக சண்டை போட்டு குடும்பத்தை வச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. நீங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம பொட்டி படிக்க தூக்கிட்டு பின்னாடியே
1: வந்துட்டீங்கன்னா
0: போவாங்க. மனுஷனா பிறந்தா நன்றி வேணுங்க.
1: வேண்டப்பாணி, சத்தியமா சொல்றேன், அந்த அக்கா இந்த வீட்டுக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் வீட்டுக்காரர் கூட இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல.
0: அவர் சொல்லலன்னா இதெல்லாம் நீங்களா கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க.
1: சரிப்பா, இப்ப அக்கா எங்க இருக்காங்க? அவங்களை உடனே பாக்கணும்.
2: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அக்கா, என்னச்சுக்கா? வெண்ணப்பாணி சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சது. கனகாக்கா, அக்காக்கு என்னாச்சு?
3: நான் என்ன டாக்டரா? என்னாச்சு ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு ஏன் கிட்ட வந்து கேக்குற?
1: அக்கா, என் மேல ஏதாவது கோவம் இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா நிஜமா எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. வெண்ணப்பாணி சொல்லி இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என் வீட்டுக்காரரு கூட உங்க நகையை விட்டுதான் படிக்க வச்சீங்களாமே. அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலக்கா.
4: 20 வருஷமா என் கூட வாழ்ந்தவரே என் உழைப்பையும் தியாகத்தையும் புரிஞ்சுக்கல. உன் வீட்டுக்காரர் எங்க இருந்து புரிஞ்சுக்க போறாரு? நேத்து வந்தவர் நீ மட்டும் எப்படி புரிஞ்சுப்ப?
1: இல்லக்கா, என் வீட்டுக்காரர் சொல்லலனாலும் நானாவது கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கணும். அவசரப்பட்டு நானும் உங்களை திட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா.
4: நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் என்னமா உன்ன மன்னிக்கிறது?
1: கனகாக்கா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கக்கா.
3: உன்னை மன்னிக்கிறதுனால மட்டும் எங்க வீட்டு சோத்து பிரச்சனை தீர்ந்துருமா? இல்ல என் புருஷன் தான் திருந்திட போறானா? ஏதோ நடக்க போறதுல.
5: பத்மா, யார கேட்டு உங்களை உள்ள விட்ட? ஏய் எந்திரி, எந்திரி! குடும்பத்தை குட்டி சேர வைக்கிட்டு இப்ப நான் துக்கம் சரிக்க வேண்டியா? போகல, அட வாமா புண்ணியவதி, நீ வந்திருக்கியா, ரொம்ப நல்லது. ஒண்ணும் தெரியாத என் தம்பியை கெடுத்து கல்யாணத்தை நிறுத்திட்ட. இப்ப என்ன உசுரோட இருக்குமா இல்லன்னு பாக்க வந்தியா? உன் பணக்கார சாவகாசமே
1: வேண்டாம்.
5: மீனாட்சி, நீ சும்மா இரு. குடும்பத்தை உடைச்ச துரோகிகள் கண்ணால பாக்கவே
1: மாட்டான்.
5: இனிமே யார் தயவானு
1: என்ன
0: தேடி வந்தவங்க இப்படி கழுத்தை பிடிச்சு தள்ளுறீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா?
5: நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா?
0: ஆமா,
5: இதோ பாரு, உனக்கு தான் என் பொண்ணு இல்லனாச்சுல. அக்கா நான் எங்க பேச்சே போவல
0: பாருங்க. மாமா
5: போவல.
0: அக்கா நீ ஏன் சொல்லேங்கா?
5: யாராவது வந்தீங்க கால வெட்டி
1: போங்க. கேளுங்க மாமா,
5: வந்துட்டாங்க. இனிமே யாராவது வாங்க சொல்றேன். அப்பதான் அந்த தண்டபாடி பையன் வந்தா அவங்கட பேச வேலை எல்லாம் வச்சுக்காத. ஆமா, அவன் என்ன நல்ல பையன் தான், ஆனா நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்பட கூடாது. இந்த அப்பா சொன்னா ஒரு கூலிக்கார பையன் கூட நீ கல்யாணம்
1: பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? வந்தவங்கள எல்லாம் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறீங்க. பொண்ணு கிட்ட என்னடா கூலிக்காரன கட்டி வைக்கிறேங்கறீங்க?
5: பாருமா, நமக்கு தகுதிக்கு மீறின உறவு வேணாம், அந்தஸ்துக்கு மீறின மாப்பிளே வேணாம். கையில காசு இல்லனா கூலிக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல.
1: ஆமா பேசுவீங்க, ஏன் பேச மாட்டீங்க? அம்மா அப்பா இல்லாத உங்க தம்பியை மட்டும் நல்லா படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி பெரிய இடத்துல மாப்பிளை ஆக்கிட்டீங்க. ஆனா நாம பெத்த பொண்ண ஒரு கோழிக்காரனுக்கு கட்டி வைக்கிறீங்க. இதெல்லாம் நடக்காதுல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது சொல்லிட்டு. ஆமா
5: இலட்சி, இந்த நேரத்துல சத்தம் எல்லாம் போடாதமா.
1: நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். இத பாருங்க, ஏற்கனவே பேச மாதிரி அந்த தண்டபாணிக்கே நகரட்ட எல்லாம் கொடுத்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிச்ச பண்ணுவீங்க. அப்படி இல்ல என்னால முடியாது, நான் பொண்ணுக்கு அப்ப இல்ல சொல்லிடுங்க. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, என் அம்மா வீட்ல இருந்து நான் போட்டுட்டு வந்த 30 பவுன் நகையை வித்து தானே உங்க தம்பி நீங்க படிக்க வச்சீங்க. அந்த நகையை திருப்பி கொடுத்துருங்க. என் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்திக்கிறேன், எனக்கு யார் தெய்வம் தேவையில்லை. ஆமா போங்க நீங்க.
5: தம்பி, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம்பா, ஆனா வீட்டுல நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு நடக்கும்போது மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்றத 4 பேருக்கு தெரியப்படுத்த வேணாம். அது நம்ம கடமை இல்ல?
0: சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்?
5: ஆ, நம்ம பாப்பாவுக்கும் எதிர் வீட்டு பையனுக்கும் பேசி வச்சோம்ல அந்த கல்யாணத்தை, காசு பணம் பார்க்காம நீயே முன்ன நின்று ஜாம் ஜாம் நடத்திருப்பா. அதான் நம்ம குடும்பத்துக்கும் கௌரவம். உன் மாமனாரான மதிப்பாரு. எனக்கும் என் தம்பிங்களை தப்பா வளர்க்கலன்ற ஒரு பெருமை இருக்கும்பா. தம்பி, இந்த ஒரு விஷயத்துல மட்டும்

0: பொண்டாட்டி பேச்ச கேட்காதப்பா.
1: இது பாருங்க, என் பொண்டாட்டி அடுத்தவங்களை பத்தி என்கிட்ட போட்டு கொடுக்கறவனும் இல்ல, அவ பேச்ச கேட்டு ஆடுற அளவுக்கு நான் முட்டாளம் கிடையாது. உங்க தகுதிக்கு மீறி நீங்க ஆசைப்பட்டீங்களே, அது தப்புன்னு உங்களை உணர வைக்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நானே நிறுத்தினேன். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கங்க.
0: ஏன்பா, நானா தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டேன்?
1: பின்ன 5 லட்ச ரூபாயில உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறது உங்க தகுதிக்கு மீறினது இல்லையா?
0: என்னப்பா இது? என் தம்பி நீ, உனக்கே ஒரு பெரிய ஃபேக்டரி ஓனர் வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கும் போது உன் அண்ணனா என் பொண்ணுக்கு 5 லட்ச ரூபாய் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படக்கூடாதாப்பா?
1: இது பாருங்க, உங்களை என்னைய சேர்த்து வச்சு பேசாதீங்க. உங்க தகுதி வேற, என் தகுதி வேற.
0: உன் தகுதி வேற, என் தகுதி வேறயாப்பா?
1: நிச்சயமா. எனக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் ஒரு கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். ஆனா இப்ப நீங்க ஒரு சாதாரண தொழிலாளி, மாசம் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு 50000 ரூபாய் 1 லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது நியாயம். அதை விட்டு 5 லட்ச ரூபாய் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது ஆசை இல்ல, பேராசை. அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கல.
0: ஆமாண்டா, வாஸ்தவம் தான், நான் பேராசைக்காரன் தான், தகுதி இல்லாதவன் தான். ஆனா நீ முதலாளி, பெரிய முதலாளி. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த முதலாளியை உருவாக்குறது இன்னொரு முதலாளி இல்லடா, காக்கி சட்டை போட்ட இந்த தொழிலாளி தான்டா.
1: தயவு செஞ்சு இன்னொரு இந்த வார்த்தையை எங்கிட்ட சொல்லாதீங்க. எந்த தொழிலாளியும் ஒரு முதலாளியை உருவாக்க முடியாது. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய தனித்திறமை. அதுக்காக நீங்க எனக்கு செலவு பண்ணல, என்ன படிக்க வைக்கல, நான் சொல்லல. அந்த அளவுக்கு நான் நன்றி கட்டணும் கிடையாது. என்ன நீங்க இது வரைக்கும் எனக்காக ஒரு 50000 ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்களா? இந்த 1 லட்ச ரூபாய் இருக்கு. நீங்க எனக்காக செலவு பண்ணதை விட 2 பங்கு பணம் இதுல இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்க.

0: செலவு பண்ணல, என்ன படிக்க வைக்கல, நான் சொல்லல, அந்த அளவுக்கு நான் நன்றி கேட்டவனும் கிடையாது. என்ன நீங்க இதுக்கு எனக்காக ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்களா? இந்த 1,00,000 ரூபாய் இருக்கு. நீங்க எனக்காக செலவு பண்ணதை விட 2 பங்கு பணம் இதுல இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்க.
1: இந்த பணத்தை வச்சா பாசத்தை வேலை பேசுற வேணாம்ப்பா, அது நடக்காதுப்பா. தம்பி, அப்பா செத்த கொஞ்ச நாள்ல அம்மாவும் செத்துக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் அண்ணா எங்களுக்கு யாரு இருக்காங்கன்னு ஓடி வந்து கால பிடிச்சிங்க. தம்பிகளா நான் இருக்கண்டான்னு கட்டி அணைச்ச. எதுக்காக நீ 1,00,000 ரூபாய் கொடுப்ப? அதை என் பொண்ணு கல்யாணம் நடத்துவேண்ணா? இல்லப்பா, பாசம், ஒரே வயசுல பிறந்தங்கிற பாசம் பா. அதை நான் வேலை பேச தயாரா இல்ல. என் பொண்ணு கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பணத்தை நீயே வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்க.
0: நான் கொடுத்த பணத்தை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறீங்கல்ல? இப்ப சொல்ற நல்லா கேட்டுங்க. என்னுடைய உதவி இல்லாம அவனோட 4 பிள்ளைங்களுக்கு அவனால சாப்பாடு போடவும் முடியாது. உங்களால உங்க பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணவும் முடியாது.
1: என்ன சொன்னேன்? என் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காதா?
0: நிச்சயமா நடக்காது.
1: சவாலா விடுறேன், சவாலா விடுறேன். இப்ப சொல்றேன்டா, பேசுற மாப்பிளைக்கு அவன் கேட்ட நகை எல்லாம் போட்டு உன் கண்ணு முன்னாலே கல்யாணத்தை நடத்தி காட்டான்டா.
0: நான் பார்க்க தானே போறேன்.
1: இதுதான் பார்க்க போறது. அம்மா அப்பா இல்லாத உன்னை வளர்த்து பெரிய ஆளாக்கும் போது என் பொண்ணுக்கு அப்ப நான் இருக்கண்டா. அவன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துல, நான் தங்கிற சீலதா. இன்னில இருந்து எனக்கு தம்பிங்களே இல்லடா, செத்துட்டானுங்க. ஒண்ணு சொல்றேன், நான் செத்துட்டா என் பணத்து மேல உன் நிழல் கூட வந்து விழக்கூடாது. சொல்லிட்டு ஜாக்கிரத, நன்றி கெட்டவனுங்க, நயவந்தேனுங்க, துரோகிங்க, என்னோட தலை முழிக்கிறேன்.
2: நடத்த முடியுமா என் தம்பி சவால் விட்டான்ல அந்த சவால நான் ஜெயிச்சிட்டேன். என் முதலாளியே எனக்கு உதவி பண்றேன்ட்டார்.
3: என்னது, முதலாளி உதவி பண்றேனாரா?
2: ஆமா, அவர் புள்ள முன்னாலே தங்கராஜுக்கு 2,00,000 ரூபாய் லோன் கொடுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும்? அது மட்டும் இல்ல, பத்மா கல்யாணத்துக்கு தன் குடும்பத்தோட வந்து வாழ்த்துறேன்னு சொல்லிருக்காரு. இந்த பார், 50,000 ரூபாய் முன்பணம் கொடுத்துருக்காரு. இப்படி சரி சரி புறப்படு, சம்பந்த வீட்டுக்கு போய் பேசி நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். ஆனா ஒண்ணு, என் பொண்ணு கல்யாண பத்திரிகையில அந்த நண்டு கெட்ட நாயக பேரை போடவும் மாட்டேன், கல்யாண மண்டபத்துக்குள்ளேயும் வரக்கூடாது.
3: அக்கா அக்கா, தண்டமனோட அப்பா பத்திரிகை கொடுத்து இருக்காரு பாருங்க. ஆமாமா.
2: ஏய், என்னடி அது, என்ன அது? ஏய், என்ன இது, யாரை கேட்டு இந்த பத்திரிகை அடிச்சீங்க? கேக்குறேன்ல.
3: என்னங்க, தயவு செஞ்சு கோவப்படாம கேளுங்க. தண்டபாணிக்கு அவங்க அப்பா வேற இடத்துல திடீர்னு பொண்ணு பார்த்துட்டாரு. நல்ல மாப்பிள்ளைய எதுக்கு விடணும்னு நானும் கனகாவும் தமிழ்ச்செல்வியும் போய் நம்ம பொண்ணுக்கு பேசி முடிச்சிட்டோம். கல்யாண செலவுனா தமிழ்ச்செல்வியே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா.
2: என்ன கேட்காம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு அவகிட்டே காசு வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பாக்குறீங்களா? என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க அவ யாரு?
4: மாமா, அவ யாரு? அவளும் இந்த வீட்டு மருமக தானே. இன்னைக்கு என் புடிச்ச அம்பு ஓடு விட்டுட்டு போயிட்டா. அவ ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்ததுனால தானே இன்னைக்கு என் புள்ளியில வச்சு நான் பொட போட்டுக்கிட்டு இருக்கேன். இத பார், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஓ தம்பிய விட அவ 1,000 மடங்கு நல்லவ, புரிஞ்சுக்க.
2: அவ நல்லவதாண்டி, அது எனக்கு தெரியும். அதான் என் தம்பி செருப்பு வச்ச மாதிரி சொல்லி புரிய வச்சானே. இன்னைக்கு அவகிட்டே பணம் வாங்கி என் பொண்ணு கல்யாணம் நடத்தினா என்கிட்ட சவால் விட்டு என் பொண்டாட்டி பணத்துல உன் பொண்ணு கல்யாணம் எடுத்து நடத்துறேன்னு என் முன்னில கார்த்து போக மாட்டா? அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாது. பார், என்னைக்கு இருந்தாலும் சரி, என் செலவுல தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அதை மீறி கல்யாண ஏற்பாடு அது இதுன்னு அலைஞ்சிங்க, அவ்வளவுதான். அப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்.
0: உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாம் எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டு இந்த கல்யாணத்தை நான் தான் முன்னால் நடத்துறேன்னு எங்கிட்டே சொல்லுவேன்?
3: எதுக்கு சும்மா கோவப்படுறீங்க? நான் என்ன வெளியாளுக்கா செய்யறேன்? உங்க அண்ணன் பொண்ணுக்கு தானே
0: செய்யறேன். என்னடி என்னடி பெரிய அண்ணன், என்னைக்கு நான் அவர் கொடுத்த பணத்தை என் மூஞ்சில விட்டுறிஞ்சிட்டு என்ன பார்த்து என் தம்பி செத்து போயிட்டான்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தி போனாரோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அண்ணன்
3: கிடையாதுன்னு. யார் உங்களை அவமானப்படுத்தினது? உங்க அண்ணன் உங்களை அவமானப்படுத்தினாரு.
0: நானா?
3: நீங்க தான், நீங்க தான். உங்க அண்ணன் அண்ணி செஞ்ச தியாகத்தை மறந்துட்டு அவங்க கிட்டே கணக்கு வழக்கு பாக்குறீங்க. வளர்த்தவங்க கிட்ட கணக்கு பார்த்தா உங்களுக்கு கோவம் வராதா?
0: இரு இரு, என்ன என்ன தெரியும் உனக்கு? எங்க அண்ணன் என்ன வளர்த்தாருன்னா அது அவரோட கடமை. அதுக்காக என் கையில இருக்கிற காசெல்லாம் சுரண்டலாம் நினைச்சா அது எங்கிட்ட நடக்காது.
3: இது பாருங்க, உங்க அண்ணன் உங்களுக்கு செஞ்சது வேணா கடமையா இருக்கலாம். ஆனா எங்க இருந்து

0: வந்த உங்க அண்ணி உங்களை வளர்த்து ஆளாக்குனது இல்லாம அவங்க அம்மா வீட்ல இருந்து போட்டுட்டு வந்த 30 சவர நகையை வித்து உங்களை படிக்க வச்சாங்களே, அதுக்கு பேர் கடமை இல்லங்க, தியாகம். அவங்க செஞ்ச தியாகத்துக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும் போதாதுங்க, உங்க வாழ்க்கை பூரா அவங்க காலை தொட்டு கும்பிடணும்.
1: என்னது, நான் கால் தொட்டு கும்பிடணுமா? என்னடி எனக்கே அட்வைஸ் பண்றியா? என்ன அவமானப்படுத்துற என் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல இருந்து 10 காசு கூட அந்த வீட்டுக்கு போக கூடாது. ஏன்னா இது என் தன்மான பிரச்சனை.
0: உங்களுக்கு மட்டும் தான் தன்மானம் இருக்கணும், எங்களுக்கு எல்லாம் இருக்க கூடாதுல்ல? என்னாலதான் அந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு, இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு உங்க அண்ணன்ல இருந்து ஊர் பூரா எம்எல்ஏ பழி போட்டுட்டாங்களே, அது போய் நான் நிரூபிக்க வேண்டாமா?
1: இது பாரு, எனக்கு உன் தன்மானத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எனக்கு என் தன்மானம் தான் முக்கியம். ஒரு புருஷனுடைய தன்மானத்தை காப்பாத்துறதுதான் ஒரு பொண்டாட்டியோட கடமை, அதை நீ புரிஞ்சுக்க.
0: அப்படின்னா என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு தன்மானம் இல்லையா இல்ல இருக்க கூடாதா?
1: இருக்க கூடாது.
0: தயவு செஞ்சு இதை மன்னிச்சிருங்க, எங்க அப்பா என்ன தன்மானம் இல்லாம வளர்க்கல, நானும் அப்படி வளரல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் தன்மானத்துக்காக இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீர்வேன்.
1: என்னடி பணக்காரங்க, எதுக்கா அடிக்கிற? கட்ட புருஷன் மரியாதை இல்லாம பேச அடிக்காம என்ன
2: பண்ணுவாங்க? எதுப்பா மரியாதை இல்லாதனா? உன் குடும்பத்துக்கு நல்லது செய்ய நினைக்கிறது மரியாதை இல்லாதனமா? அப்படி உனக்கு ரோஷம் இருந்தா உங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்தை நீ எடுத்து நடத்திருக்கணும், அதை விட்டுட்டு என் பொண்ணு போட்டு அடிக்கிறீங்க. ஏப்பா உன் பொண்டாட்டி உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு இந்த அளவுக்கு ஆத்திரப்படுறிய, நீ யாருக்காக மரியாதை கொடுத்துருக்கிய?
1: யாரு கொடுக்கல,
2: யாரு கொடுத்த? உங்க அண்ணன் நீ கொடுத்தியா இல்ல எனக்கு தான் கொடுத்தியா? அன்னைக்கு நீ வீட்டை விட்டு வந்தப்பவே 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்க அண்ணன் அண்ணியை பார்த்து அந்த பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டிய? சரி, உங்க அண்ணன் தான் தன்மானத்தை விட்டு உன்னை வந்து பார்க்க வந்தார்ல, அவருக்காக மரியாதை கொடுத்தியா? அவரையும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். தேவையில்லாம 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க தெரியுது, 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க தெரியுது, ஆனா கூட பிறந்த அண்ணன் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு கணக்கு பாக்குறேன். என்ன மனுஷயா நீ? இந்த பாரு, உன்னால என் பொண்ணுக்கு மட்டும் கெட்ட பேர் இல்ல, எனக்கு சேர்ந்து கெட்ட பேர். பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்துருக்கேன்னு உங்க அண்ணன் மூஞ்சில காரி துப்பிட்டு போறாரு. தேவையாது, தேவையான உன்ன மாதிரி ஏழை விட்டு பையன் மாப்பிள்ளையா வந்தா பண்பாடோட நடந்துக்குவே, பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவேன் நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சுயநலவாதியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. அது வேற ஒண்ணும் இல்ல, நீ என்ன மாதிரியோ உங்க அண்ணன் மாதிரியோ தானா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருந்தீங்கன்னா மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீதான் வாழ்நாள் பூரா மற்றவங்களுடைய உடைப்பிலையும் வாழ்ந்தவனாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? அதான் தலைகால் தெரியாம ஆடுறேன். உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என் பொண்ணையும் கொடுத்து என் ஃபேக்டரிக்கு உன்னை ஓனர் ஆக்கணும் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்.
1: கேட்டுக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட சொந்த முயற்சியில என் உழைப்புல இதே மாதிரி ஒரு ஃபேக்டரியை உருவாக்கி எங்க அண்ணன் முன்னாலேயும் உங்க அப்பா முன்னாலேயும் உன் முன்னாலேயும் நான் யாருன்னு காட்டல. என் பேரு சிவராமையிலடி. அது வரைக்கும் உங்க ஃபேக்டரி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். உங்க அப்பா கிட்ட சொல்லிடு, கல்யாணம் பண்றாளுங்களா? கல்யாணம்
0: அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் சேர்ந்து எப்ப இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்களோ அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்துறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு என்ன யாரும் வற்புறுத்தாதீங்க.
2: அவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஆகாது, அவங்க வரட்டு பிடிவாதது தீரி போட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் நீங்க நினைக்கிறீங்களே எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும், பிரிஞ்சு போன குடும்பம் எல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேரணும்னு, அது எதுவும் நடக்காது, அதை ஞாபகத்துல வச்சுங்க.
0: அப்பா நீங்க சொல்றது சரிதான், இருந்தாலும் அவங்க மூணு பேரும் இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது?
2: என்னம்மா அவங்க மூணு பேரும் இந்த கல்யாணத்துக்கு வரணும் அவ்வளவுதானே? நான் 2-3 நாள் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன், வந்த உடனே அவங்க கிட்ட பேசி மூணு பேரையும் கல்யாணத்துக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு பாருங்க. ஆனா எந்த காரணத்தை மட்டும் கல்யாண வேலையை மட்டும் நடத்திடாதீங்க. என்ன செல்வி, நான் போயிட்டு வரமா?
0: ரொம்ப நன்றிப்பா.
3: கவலைப்படாத, இன்னையில இருந்து நீ ஓனர், இந்த ஃபேக்டரிக்கு பார்ட்னர். சின்ன வயசுல நம்ம பழகுற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது கூட செய்யலன்னா என்னடா அர்த்தம்? டேய்
1: ரமேஷ், என்ன உன் கூட பார்ட்னரா சேர்த்துக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா.
4: என்னடா சிக்கல்?
1: அதான் எங்க அண்ணனை பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல.
4: ஆமா, அந்த 5 லட்சம் ரூபாய் பிளாக்மெயில். அவனுக்கு என்ன? இப்ப
1: அவர் இங்கதான் வேலை செய்யறாரு.
4: இங்க வேலை செய்யறானா? டெஜால்ரா, யாரா அவன்?
5: தங்கராஜ் சார்.
4: தங்கராஜ் அவனா? ஒண்ணு அவன் பெரிய பிக்பேக்டரா? 5 நிமிஷத்துல எங்க அப்பா 50,000 வச்சு போயிட்டான். பத்தாவதுக்கு அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் லோன் போட்டிருக்கான்.
1: அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான், எங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்டு நான் கொடுக்கல, அதான் உங்க அப்பாட்ட வந்து வாங்கியிருக்காரு. எப்படி என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி காட்டுறான்னு சவால் விட்டுருக்காருல்ல.
4: சவால் வர விட்டுருக்கான் அவன். டேய்
3: இவங்களை மாதிரி ஆள் உனக்கு டேஞ்சர், எனக்கு டேஞ்சர்ரா? முதல்ல அவன கம்பெனில இருந்து வேலையை விட்டு எடுத்துறேன்ப்பா.
1: நீ வேற, நான் இங்க பார்ட்னரா சேரதே அவருக்கு பிடிக்காது. இப்ப நீ அவரை வேலையை விட்டு தூக்கிட்டா, நான் சொல்லிதான் நீ அவரை வேலையை விட்டு தூக்கிட்டா, நீ எங்கிட்ட பிரச்சனை பண்ணுவாரா?
3: இன்னும் நீ இந்தியனாவே இருக்க.

0: அமெரிக்கன் மூலியை யூஸ் பண்றா. ஏய், உங்க அண்ணனை மட்டும் தனியா வேலையை விட்டு தூக்குறதாடா உனக்கு பிரச்சனை வரும். தேவையில்லாம நம்ம கேவனை தூக்க போறேன். அதுல முதல் கேவனை உங்க அண்ணன் பேரை சேர்த்துட்டு போறேன்.
1: டேய் வேட்டி, முதல்ல டிஸ்மிஸ் லிஸ்ட்ல தங்கராஜ் பேரை சேர்க்கிறேன். அப்படி அவன் பொண்ணு கல்யாண லோனை கேன்சல் பண்றேன்.
2: தம்பி, நீ விவரம் புரியாம பேசுற. இவனை பத்தி உனக்கு தெரியாது. நம்பிக்கை துரோகி, நயவஞ்சகன். என் மேல இருக்க கோவத்துல ஆத்திரத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னாங்க. திட்டம் போட்டு என்ன வெளியே திட்டான்.
0: அவன் பேச்ச கேட்டு செய்யறதுக்கு நான் முட்டாளையா? அப்ப எனக்கு அறிவிலையா? நான்சென்ஸ்.
3: உண்மை தெரியாம பேசாதீங்க. இவர சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்குறவரு இவரு. இவரை பழிவாங்க துடிக்கிறான் இவன். இவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவரை வெளியே போக சொல்றீங்களே, நியாயமா?
2: முதல்ல இந்த ஆளை வேலையை விட்டு தூங்க.
0: நீ சொல்லி நான் அவனை வேலையை விட்டு அனுப்பணுமா? நான் பேச மாட்டா. உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்றான். பாத்து சும்மா சொல்றியா? சொல்றல இது பாருங்க, அனாவசியமா குடும்ப பிரச்சனை கம்பெனிக்குள்ள கொண்டு குழப்பத்தை உருவாக்குனீங்க. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிருங்க.
2: அதையத்தான் நானும் சொல்றேன். என்ன பழி வாங்கறதுக்காக கம்பெனியில குழப்பம் பண்ண உன்னை கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன்.
0: முடிஞ்சா பண்ணுங்க.
2: கம்பெனி பாட்டு அடிக்கிறீங்க. கம்பெனி இழுத்து முடுங்கடா. எல்லா நாயங்களும் பட்டி கிடந்து சாப்பிட்டோம். சித்திரவமா நாங்க சரியான ஆம்பளை இருந்தா கம்பெனி இழுத்து போடியா பாக்கலாம்.
0: என்னடா மூடுவண்டா? முன்ன என்னடா பண்ணுவ நீ? இவங்களுக்கு பயந்து நம்ம என்ன கம்பெனி இழுத்து மூடுறது? நாளைக்கு அமெரிக்கால அத்தனை கம்ப்யூட்டர் மிஷின்ஸ் கொண்டு இறக்குறேன். இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம கம்பெனியை நடத்தி காட்டுறோம்டா.
2: சவாலா விடுற? இது வரைக்கும் அண்ணனா பேசுனேன். இப்ப காக்கி சட்டை போட்டு ஒரு தொழிலாளர் பேசுறா. கம்ப்யூட்டர் மட்டும் நீ கொண்டு வந்து இறக்கு. இங்கிருந்து ஒரு கார் வெளியில போகாது. நீங்களும் உயிரோட வீடு திரும்ப மாட்டீங்க.
0: பாக்கலாமா?
2: பாக்கலாம்டா. கம்ப்யூட்டர்ல காக்கி சட்டை அண்ணு.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
5: இதுதான் எங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் பழி வாங்கறதுக்கு சரியான நேரம். இந்த பார், நேரம் இங்க இருந்து தொழிலாளிய மீட்டிங் போட்டு இடத்துக்கு போறோம். அந்த தொழிலாளிக்கு ஆதரவா பேசி அவங்கள கைக்குள்ள போடுறோம். எங்க அண்ணன் டிஸ்மிஸ் பண்றான். அப்படியே அந்த முதலாளிக்கு 6000 ஆலையை வாங்கி போட்டு அவரையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நன்றி கிட்ட என் தம்பியை டிஸ்மிஸ் பண்றோம்டா.
0: நீங்க ஒரு சாணக்கியன் தலைவரே.
6: ஆமா தலைவரே.
5: தொழிலாளர் கண்மணிகளே, உங்களை வேலையை விட்டு தூக்குவதற்கு காரணமாக இருந்த நன்றி கிட்ட சிவராமனை அவன் முதலாளியிடம் சொல்லி நான் வேலையை விட்டு தூக்குவேன். அந்த முதலாளியும் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டனிடம் புகார் செய்வேன். கிளிண்டனும் என் சொல்லை மதிக்கவில்லை என்றால் கிளிண்டனையே அமெரிக்காவை விட்டு தூக்குவேன்.
2: நாய் மாறு விஷம் போட்டு பேசாமா
6: அவசரப்படாதே. பாத்தியா, அந்த ஆளுக்காக முட்டை கொண்டு வந்திருக்கேன். கூட்டம் முடியும் போது அவன் மூஞ்சி நேஸ்டி ஆயிடுமாமா.
5: ஒரு அருமையான அற்புதமான கூட்டு குடும்பத்தை உழைத்த குற்றவாளி, பாக்சர் கிருஷ்ணனின் விரோதி, உங்கள் கும்பலிலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற இந்த தங்க ராசுவை இப்பொழுதே இந்த நிமிடமே இந்த ஃபேக்டரியை விட்டு வெளியேற்ற வேண்டும்.
2: எங்க வந்து யாரை வெளியேற்ற?
5: அங்கே பார்த்தீர்களா? ஒரு சாமியார் என்று கூட பார்க்காமல் உள்ளே வந்து அவர்
6: எவனாவது ஒரு அடி நகர்ந்தீங்க. ஏய் மவனே, அத்தனை பேர் மூஞ்சிலையும் முட்டையை அடிச்சிருவேன். சாக்குறேன்.
5: ஒருவேளை
6: இதுலயே ரூட் பிடிச்சு வங்க கடல போய் கலந்து இப்ப என்ன பண்ணுவான்? உன் தாலிக்கு மஞ்ச குங்குமத்துக்கு நானே சோதனை ஆயிட்டு.
7: பரவாயில்ல மாப்பிளா.
6: மாமியார, என் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்ன இனிமே அதுக்கு தடையே இல்ல.
2: நீங்க வேற. ஏமா, பொண்ணு மாப்பிள ஒரு மணி நேரமா கார்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஊர்வலத்தை எப்ப ஆரம்பிக்க போறீங்க?
7: சுமாரியா, அக்கா உங்க வீட்டுக்கார கூப்பிட போயிருக்கல வருவாங்க.
2: வர முஞ்சிக்கலாம் இருந்தா எப்பயும் வந்திருக்க மாட்டாளுங்க. அந்த நாய்ங்க வர மாட்டாளுங்க.
7: நீங்க கேட்ட பண நகையெல்லாம் கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க? கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம்

0: பேசாம இருங்க.
1: ஏதாவது பேசுனா அப்படியே வாய் மேல குத்துவா. துட்டு வாங்கல அப்பா, அப்படியே போய் ஓரமா நில்லு.
0: தண்டை பண்ணி தண்டை பண்ணி. இவ்வளவு நேரம் ஆகியோ அக்கா இன்னும் வரல, என்னாச்சு? நாங்க போய் பாத்துட்டு வந்துருக்கோம்.
2: அந்த ரெண்டு கிட்ட நாய்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறதா முக்கியமே தவிர உன் பொண்ணு கல்யாணம் முக்கியம் அடி. பாத்துறேன், இன்னைய தொழிலாளிகள் வெளி தள்ளிட்டு புதுசா கம்பெனி ஆரம்பிக்கலாம். பாத்துறேன்.
0: எனக்கு எனக்கு எனக்கு எனக்கு உங்க தம்பி பிரச்சனையை அப்புறமா கூட பாத்துக்கலாம். நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்வலம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த நேரத்துல நீங்க அங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. தயவு செஞ்சு இதை கட்டிக்கிட்டு வந்து அவங்களை வாழ்த்துங்க.
2: நான் என்ன வாழ்த்துறது? என் வார்த்தையை மீறி நீ தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ண. நீயே கல்யாணம் நடத்து, நீயே வாழ்த்து. அண்ணே, நாளைக்கு ஒரு தொழிலாளி விடாம பேக்கி வசல கொடுங்க, அவங்கள நாமான் பாத்துருவோம். ஏய், என்ன அவமானப்படுத்துற எல்லாருக்கும் இந்த தங்கராசி யாருன்னு காமிக்கிறேன். வாங்க போலாம். அவங்க உயிர் போகணும், என் உயிர் போகணும்.
0: ஃபேக்டரியில அவர் தம்பிக்கு அவருக்கு பிரச்சனை, ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன நடக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இந்த நேரம் பார்த்தா அப்பா இன்னும் ஊர்ல இருந்து வரலையே.
1: இப்ப என்னக்கா பண்றது?
3: அக்கா அக்கா
0: என்னக்கா கல்யாணம் மாப்பிள இங்க இருந்து வடிவாடி?
3: கல்யாணம் எல்லாம் அப்புறம் கிடக்கட்டுக்கா. அதோட முக்கியமான ஒரு விஷயம், நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் ஃபேக்டரிக்கு போகும்போது அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்காரங்க சேர்ந்துக்கிட்டு அவர் அடிச்சு நொறுக்க பிளான் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உன் புருஷன் அந்த டுபாக்கூர், அந்த ஃப்ராடு, அந்த பாக்ஸர் கிருஷ்ணன் டாக்கா.
0: அக்கா என்ன கைது? நீங்க சொல்றதையும் தண்டபாணி சொல்றதையும் பார்த்தா நாளைக்கு பெரிய ரகலை நடக்க போட்டிருக்க. எல்லாரும் சரி, வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணிட போறாங்க.
4: அக்கா ஒண்ணு நடக்காது. அவங்க மாமா மேல கையை வச்சா நாங்க சும்மா விட்டுருவோமா? இது உங்க புருஷனுக்கு எங்க புருஷனுக்கு நடக்கிற பிரச்சனை இல்ல. இது நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற போராட்டம். அக்கா நீங்க போய் உங்க கூட வேலை செய்யற அத்தனை ஆட்டோக்காரங்களையும்
2: பாடுபட்ட தொழிலாளிகளை இந்த நண்டிகிட்ட துரோகியோட சேர்ந்துகிட்டு கம்ப்யூட்டர்ல பேர கூத்தடிக்கிறிய. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மத்தவங்க ரத்தத்தை உடிஞ்சு வாழ நினைக்கிற உங்களை எல்லாம் வெட்டி தாக்கணியா? ஏய், யாருகிட்ட வந்து மிரட்டி பாக்குறேன்? ஏய், எப்ப நீ கும்பல கூட்டிட்டு கலாட்ட பண்ண வந்தியோ, இனிமே நீ உயிரோட கூட சுட்டு
5: தள்ள. யாரா அந்த ரவுடி பொம்பளைங்க?
6: பாஸ் அந்த குட்டியா இருக்க ரவுடி திருக்கி ஏன் பொண்டாட்டி, அந்த நட்டியா இருக்கிற என் தம்பி பொண்டாட்டி.
7: பொண்ணு
6: அதே மாதிரி நானும் என் தம்பி இந்த ஃபேக்டரிக்கு ஓனர். அப்படிப்பட்ட எங்களை நீ என்ன பண்ணணும்? பாராட்டணும், வாழ்த்தணும். அதை விட்டுவிட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ற? குடும்பமே நடத்த தெரியாத இந்த கோமாளிக்கா, சொத்துக்கே வழி இல்லாத இந்த பரதேசி பசங்களுக்கா.
4: நானும் அதே தான் கேக்குறேன். ஒரு தொழிலாளியால வளர்ந்த ஆளான நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாம திடீர்னு பணக்காரனாக ஆசைப்பட்டு அவருக்கு துரோகம் பண்றீங்களே, இது நியாயமா? இது நன்றி கட்டத்தனம் இல்லையா?
3: நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே அந்த ஆள் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண அதை தாங்கிக்கிட்டேன். அன்னைக்கு வீட்டுல உங்க அப்புறம் நீயே சேர்ந்து என்ன கேவலப்படுத்தீங்க. பொண்டாக்கி இந்த ஒரே காரணத்துக்காக தாங்கிக்கிட்டேன். இன்னைக்கு தொழிலாளிங்கிற பேர்ல ரவுடிகளை என் ஃபேக்டரிக்கு கூட்டு வந்து என்னைய மிரட்டறியா? ரவுடிசம் பண்ண நீ
4: யாரா? ரவுடிசம் பண்றேன். நீங்க தான் ரவுடிசம் பண்றீங்க. நீங்க தான் ரவுடிங்க.
3: யாரா ரவுடி? எல்லாரும் அடி.
6: என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன

0: அண்ணி, மன்னிச்சிருக்க அண்ணி, பணம் தான் முக்கியம், உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேன். நல்ல நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்தினீங்க. பாசம் நான் என்னன்னு புரிய வச்சுட்டீங்க. பண்பாடு இல்லாம நடந்துகிட்டேன் எனக்கு. அம்மா பாசம் நான் என்னன்னு புரிய வச்சுட்டீங்க அண்ணி. அண்ணே, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். எனக்காக நீங்க செஞ்ச தியாகம் எதுவுமே புரிஞ்சுக்காம போயிட்டேன். இப்ப புரியுது, இப்ப புரியுது. என்ன மன்னிப்பீங்களா? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க.
1: தம்பி, உன் மேலையும் தம்பி மேலே எந்த தப்பு இல்லப்பா. தப்பெல்லாம் என் மேலதான். உங்களை பாசத்தோட வளர்த்தன தவிர பக்குவம் சொல்லி வளர்க்கல. ஆரம்பத்துல இருந்தே நான் உங்களுக்காக பட்ட கஷ்டத்தையும் அண்ணி செஞ்ச தியாகத்தையும் உங்களுக்கு சொல்லி வளர்த்துருந்தா நீங்க இந்த அளவுக்கு போயிக்க மாட்டீங்க. தப்பெல்லாம் இருந்துதான்ப்பா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது
3: கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூட்டு குடும்பம் தூப்பாகும், குணமும் மனமும் அதில் தான் பூத்தாடும்.
2: திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் நாசர், கரண், விஜயகுமார், விவேக், வடிவேலு, தியாகு, குஷ்பு, ரோஜா, கோவை சரளா மற்றும் பலர். இசை தேவா, திரைக்கதை வசனம் இயக்கம் வி சேகர்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:05. வருவது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது கனவு சொல் கொண்ட பாடல்கள். கேட்கலாம். ஒருவர் தூக்கத்தில் இருக்கும்போது அவரது மனதில் தன்னிச்சையாக தோன்றும் காட்சிகள் மற்றும் எண்ணங்களின் தொகுப்பு கனவாகும்.

பி. உன்னிகிருஷ்ணன் கே. சித்ரா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் கண்ணெதிரே தோன்றினாள். நம் ஆழ்மனதில் இருக்கும் ஆசைகள், பயங்கள் அல்லது கவலைகள் கனவுகளாக வெளிப்படுவதாக உளவியலாளர்கள் கூறுகின்றனர்.

மஜ்னு படத்திற்காக வந்தது ஹரிஷ் ராகவேந்திரா, பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ, ஓஎஸ் அருண் குரல்கள். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 5:12:13. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. ஒரு நாளைக்கு

கார்த்திக் ரீட்டா குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் யாரடி நீ மோகினி. லட்சியம் அல்லது ஆசை போன்றவற்றை குறிக்கவும் கனவு என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு வரும் பாடலே கேட்டால் தெரியும்.

ஆனந்த தாண்டவம். இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது குழுவினர் சேர நித்யஸ்ரீயின் குரல். நிலம் போல் உன் இதயம் பறந்து கிடக்க, நிழல் போல் என் மனம் சரிந்து கிடக்கிறது என்றது தன் தோழியிடம் தான் கண்ட கனவை இந்த பாடலில் தருகிறான் தலைவன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஆன்லைன் டிரேடிங் ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த மூவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டிலேயே மிக நீண்டகாலம் தொடர்ச்சியாக பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே, பப்புவா நியூக்கினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மராப்பே, ட்ரினிடாட் டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பிரசாத் பிசசார் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புரட்சிகரமான மாற்றங்களை இந்தியாவில் ஏற்படுத்தி வருவதையும் தெற்குலக நாடுகளுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதையும் இவர்கள் பாராட்டியுள்ளனர். தொடர்ந்து நீண்டகாலம் பதவியிலுள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனை அவரது தலைமை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு சான்றாகும் என்று சமூக ஊடகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து பிரிவு மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை அறிவித்து வளர்ச்சியின் பலன்கள் கடைக்கோடி மனிதனையும் சென்று சேர்வதையும் உறுதிப்படுத்தியிருப்பதாக அவர் பாராட்டியுள்ளார். பழங்குடி கிராமங்களுக்கான தர்தி ஆபா வளர்ச்சி திட்டம், ஜன்மன் போன்ற திட்டங்கள் குறிப்பாக மெச்சத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரை பாராட்டி வாழ்த்துக்கள் குவிந்து வருவது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
4: தொடர்ந்து நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு அமித்ஷா உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமிதத்தை மீட்டு அடிமை மனப்பாங்கிலிருந்து நாட்டை விடுவித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல்லையில் பாதுகாப்பு வலுப்படுத்த

0: நாட்டில் நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதும் ஜம்மு காஷ்மீரில் 360வது அரசியல் சாசனம் நீக்கப்பட்டதும் அரசின் முக்கிய சாதனைகள் என்று அவர் கூறியுள்ளார். நாடு இதுவரை கண்டிராத துணிச்சலான பல்வேறு சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அமல்படுத்தி இருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தகைய சீர்திருத்தங்களால் நாட்டின் வளர்ச்சி பாதைக்கே புது வடிவம் கிடைத்திருப்பதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாராட்டியுள்ளார். பிரதமர் பதவியில் திரு நரேந்திர மோடியின் 4,399 நாள் பயணம் வளமான முன்னேறிய சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் பொன்னான அத்தியாயம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்பட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்.
1: நாட்டிலேயே மிக நீண்டகாலம் தொடர்ச்சியாக பதவியிலுள்ள பிரதமராக வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் உள்கட்டமைப்பு, தொழில் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் அரசு அமல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களை இத்தீர்மானம் பாராட்டியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். அகமதாபாத்தில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளின் முதல் பகுதியை 2,169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளும் உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு தனி வளாகம் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்பு வளாகம் அமைக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ளதை ஒட்டி பிஜேபியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் இன்று புதுடில்லியில் உள்ள கோவில் ஒன்றில் வழிபட்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமை நாட்டிற்கே புதிய வரலாறு படைத்திருப்பதாக திரு நிதின் நபின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளாக அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்கு பாடுபட்டு வருவதாகவும் குறிப்பாக மகளிர் அதிகார மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 25 கோடி குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பது அரசின் முக்கிய சாதனை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் இன்று புதுடில்லியில் கோவில் ஒன்றில் வழிபட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
3: விக்சித் பாரத் 2047 இலக்கை எட்டுவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மானுட மேம்பாடு என்னும் கருப்பொருள் அடிப்படையில் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வயது, பாலினம், பிராந்தியம் மற்றும் சமூக பொருளாதார பின்னணிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் மானுட மேம்பாடு வழங்கும் குறிக்கோளை அளவிடத்தக்க விளைவுகளாக மாற்றுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்கள் மாநாட்டில் வெளியான பரிந்துரைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும். நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் மாநில முதலமைச்சர் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்க உள்ளனர்.
1: நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழாய் மூலம் வீடுகளுக்கு பிஎன்ஜி எரிவாயு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகளை அரசு விரிவாக்கம் செய்து வருவதாகவும், எல்பிஜி இணைப்புகளை பிஎன்ஜி இணைப்புகளாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார். உலகின் நடப்பு நிலவரங்களை தவறாக பயன்படுத்தி பொய்த்தகவல் மற்றும் செயற்கையான தட்டுப்பாடு மூலம் கொள்ளை லாபம் ஈட்ட முயல்வதை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 1.27 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் பல மாநிலங்களில் தேடப்பட்டு வந்த 3 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புகாரின் பேரில் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மோசடி பணம் பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது.

0: து இதனைத் தொடர்ந்து நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களிடமிருந்து 2 லேப்டாப், 4 செல்போன், 6 வங்கிக் கணக்கு புத்தகங்கள் மற்றும் 3 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதே நபர்கள் மீது மேற்கு வங்கம், நாகாலாந்து உட்பட பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட சைபர் மோசடி புகார்கள் இருப்பதும், இவர்கள் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவினால் சென்னையில் இன்று காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனியில் நாளை நடைபெற உள்ளன. இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு உட்பட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவியிலுள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஆன்லைன் டிரேடிங் ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த மூவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:15 வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் எஸ் சௌமியா.

நேரம் 6:33:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் கே.ஜே. சுதாஸ்.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. 8 நொடி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நமது நிலையம் எந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையும் திரை இசை கேட்கலாம். 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாய சிவகுமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வனவிலங்குகளின் பாதுகாப்பு குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் டாக்டர் அருள்ராஜன் அவர்கள். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சில். 10 மணிக்கு தேன்மொழி. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவை ஒட்டிய பல்வேறு கருப்பொருள்களில் புதுதில்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11, 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 குழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மொலாய் பயங் வழங்குவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ வலிப்பு நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கசி நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்புலட்சுமி மற்றும் எஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டால் இணைக்க முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12 மணிக்கு வளமான பாரதம்.

மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை ஆர் வேதவள்ளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நாளை பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் சிவகங்காவதி அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். என்.சி. வசந்த கோகிலம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 நவக்கிரக நாயகி ஒளிச்சித்திரம். இசை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். கதை கே.பி. அறிவானந்தம். வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம். திரைக்கதை இயக்கம் கே. சங்கர் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது இதயம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 உழவர் உலகம். நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜே. ஜெயக்குமார் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் அமுதக்கனி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். அமைப்பு எஸ். பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி. 10:00 தென்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவை ஒற்றி பல்வேறு கருப்பொருட்களின் புதுதில்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நேரம். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேர்களே 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். 7:02 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 7:35 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 பிஃபா வேர்ல்டு கப் பற்றிய அன்றாட நிலவரம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஸ்ரீனிவாசன் அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போம் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேமரா ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 காய் சிநேகிதை திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 12:02 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மெலனோமா மற்றும் மெலோனோமா அல்லாத தோல் புற்றுநோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி அரசு மருத்துவமனையிலிருந்து ஓய்வு பெற்ற தோல் மருத்துவர் டாக்டர் கீதாஞ்சலி அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிற ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 பிஃபா வேர்ல்டு கப் பற்றிய அன்றாட நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:05 மியூ

மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள், 7:15 மதியம், 12:40 இரவு, 9:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும். மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 FM பிரேம்பூவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் ஜெயங்கொண்டான். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி இன்று இடம்பெறுவது. வனவிலங்குகளின் பாதுகாப்பு குறித்து சிறப்பு நேர்முகம் இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் டாக்டர் அருள்ராஜன் அவர்கள். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன். நேரம் 7:10 திரையிசையின் நிறைவாக காதல் வைரஸ் படப்பாடல் கேட்கலாம்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர்

0: அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டபோது ஊரக பகுதிகளில் உள்ள 3 கோடியே 23 லட்சம் குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3ஆம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் 1 மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21

0: 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:15. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண்ணாகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியம் ஆகும். முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் ரகங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வு ஊதியம் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம், அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் பதிவு செய்யலாம். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா, சிட்டா, நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பசுந்துளை மர உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிட்டாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிட்டாவில் கிளரிசிட்டியா செபியம், கிளரிசிட்டியா மேக்குலேட்டா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிட்டா மேக்குலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திரவ உயர் உரங்களின்

ஏற்படும் நன்மைகள் குறு. மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10 முதல் 20% அதிகரிக்கின்றன. பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை, அதனால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: இப்போ நீங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறீங்க, எத்தனை நாட்களுக்குள்ள அதை விற்பனை பண்ணிடணும்?
3: 3 மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம் சார் வீட்டுல. அதே மாதிரி ஒரு ஸ்டாலுக்கு நாங்க போறோம்னா குறைஞ்சது எங்களோட உழைப்பு 20 நாள் சார். ஏன்னா அது வந்து விறகடுப்புலதான் இரும்பு பாத்திரம் வச்சுதான் வறுக்கிறோம். அதை வறுக்கிறது, சுத்தம் பண்றது, அரைக்கிறது, பேக் பண்ணுறது, குறைஞ்சி 20 நாள் என்னோடய உழைப்பு அதில் இருக்குது சார். ஏன்னா அது என்னோடய மனைவியோட சேர்ந்து நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான்.
2: அரிசி மாவு, அரிசி முறுக்கு, அரிசி பிஸ்கட் இதெல்லாம் தயாரிக்கிறீங்களா?
3: பிஸ்கட் போலீஸ்னா அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குற மாதிரி சூழ்நிலை வருது. அந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம செய்யணுங்கிறத என்னோட ஆசை. ஏன்னா இப்போ நூடுல்ஸை நிறைய பேர் கேட்குறாங்க சார், அதில் வந்து கோதுமையும் அதை சேர்க்காமல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம என்னென்ன செய்யலான்ற தேடுதல் இருக்குது, அதை நோக்கி தான் சார் பயணங்கள் இருக்குது.
2: விலையெல்லாம் எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க?
3: வரவு செலவு கணக்கு எழுதணும் சார். எப்பயுமே நாற்று விடுறதுக்கு முன்னாடி விதை நல்லா இருக்கட்டும், உழவு செலவாக இருக்கட்டும், நடவு செலவாக இருக்கட்டும், களை பறிக்கிறதா இருக்கட்டும், அது இடுபொருள் செலவாக இருக்கட்டும், நம்ம பராமரிக்கிற எல்லா செலவும் எழுதிட்டு வந்து முடிவில் வந்து என்ன உற்பத்தி என்ன செலவு எல்லாத்தையும் எழுதிட்டு அடுத்து இந்த வேல்யூட இதை சேர்த்து விலையை நிர்ணயம் பண்ணுறோம் சார். நாங்கள் வரவு செலவு பார்த்தா மட்டும்தான் விலையை நிர்ணயம் முடியும் சார், இல்லைன்னா அது வந்து சரியான விதமாக இருக்காது.
2: இப்போ நீங்கள் தயாரிக்கிற இது அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியுங்களா?
3: நல்லா இருக்கு சார். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாச்சு சார். முதல்ல ஆரம்பத்தில் நான் செய்யும்போது நிறைய சவாலை சந்திச்சேன். இவர் படிச்சுட்டு வெளியில் வந்திருக்காரு, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னாங்க. அன்னைக்கு தடுமாற்றங்கள் இருந்தது. ஏன்னா வந்து 26 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயங்கிறது ஒரு அபூர்வமான விஷயமா இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவால்கள் அத்தனையும் ஊரில் வந்து நேரடியாக சொன்னவங்க மறைமா சொன்னவங்க உண்டு, எத்தனையும் தாண்டி இன்னைக்கு எங்கள் ஊரில் நிறைய பேர் செய்யலாமான்ற அளவுக்கு ஒரு மனநிலை தூண்டி விட்டுருக்கேன்னா என்னோட வெற்றி தான் சார் காரணம் அது.
2: சார், இப்போ வந்து திண்டிவனம் கேவிக்கே, புதுச்சேரி கேவிக்கே, சின்ன சேலம் கேவிக்கே, இது போன்ற வேளாண்மை அறிவு நிலையத்திலலாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க சார். அதுபோல் நீங்கள் கலந்துகிட்டு இருக்கீங்களா?
3: கலந்துருக்கேன் சார், கலந்துருக்கேன். அவங்களோட ஆலோசனை நிறைய கிடைச்சிட்டு இருக்குது. நாங்களும் எங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், அதுக்கான முயற்சிகளையும் அவங்க இருக்காங்க சார்.
2: அதுபோல் நீங்கள் அங்கே பயிற்சி எடுத்து தான் நீங்கள் இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா?
3: இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் சார். இதில் ஏன்னா இவங்களை சந்திச்சதுக்கு போறேன்னா இவங்க அதுக்குன்னு படிச்சிருக்காங்க, அதுக்குன்னு வல்லுநர்களை கூப்பிட்டு வராங்க. ஸோ எங்களுக்கு நுணுக்கமான சில விஷயங்கள் அவங்கள்ட்ட கிடைக்குது.

0: உங்களை போன்ற அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கணும்னு ஒரு விவசாயியோ இளைஞர்களோ முன் வராங்க, அவங்க எப்படி தொடங்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எங்களை தொடர்பு கொண்டா நிச்சயமா அதுக்கான வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கும் சார். என்னோட தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னாக்க 999-40-10-945. ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் சார் ஜெயிக்கணும் அப்படின்னாக்க நிச்சயமா வேல்யூடேஷன் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் நெல்லை தான் கொடுப்பேன்னாக்க நிச்சயமா நஷ்டத்தை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட வாங்குற நெல்லை வேற ஒரு வியாபாரி விற்று அவங்க கூட சொன்னா வரும். இப்போ நிறைய பேர் விவசாயத்தை என்ன சொல்லுவாங்கன்னா விவசாயிகள்லாம் ஒரு தியாகிம்பாங்க சார். நான் எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கனாக்க என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, எங்கள் ரெண்டு பேர் நம்பி இன்றைக்கி ஒரு குழந்தை இருக்கு. அப்போ நான் வந்து தியாகியாக இருந்தேனாக்க நான் விவசாயத்தை விட்டு பிறந்தவன், நான் ஜெயிக்கணும் சார், நான் ஜெயிக்க பிறந்தவன். அதனால தான் நான் வந்து வேல்யூடேஷன் பண்ணுறேன், அதை நல்ல நம்பிக்கை விற்றுட்டு இருக்கிறேன் சார் நான். அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து வேல்யூடேஷன் பண்ணுறதா இருந்தால் இருக்க விஷயத்தை வாங்க.
0: எவ்வளோ இடத்துல ஆரம்பிக்கலாம்,
1: கால் ஏக்கர்னா கூட நீங்கள் பண்ணுங்கள் சார். எனக்கு வந்து வேலை இருக்குது, என்னால் முடியலனாக அட்லீஸ்ட் உங்கள் வீட்டு வரைக்கும் ஒரு கால் ஏக்கர் பண்ணுங்கள், நாங்கள் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம்.
0: இப்போ நம்ம தயாரிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை சார், சந்தைப்படுத்துதும் இல்லையா, சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
1: சந்தைப்படுத்துறது தான் சார் பெரிய சவால். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி எங்களுக்கு பெரிய சவால் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பியூர் ஆர்கானிக் பண்ணுறோம், கெமிக்கல் போட்டு ஆர்கானிக் பண்ணுற ஒரு டீம் இருக்குது. நம்மளோட தரத்தை நிரூபித்தா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் சார். ஏன்னா அவங்கள திருத்தது நம்ம நோக்கம் இல்லை, நம்மளோட பொருளை தரமாக கொடுத்தா நம்ம ஜெயிக்கலாம். அடுத்து வர்றவங்க பூரா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேஸ்ட்டுக்கு முதல்ல கொடுக்குறோம் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், உங்களை மாதிரி வந்து ரேடியோ இதாக இருக்கட்டும், நாங்கள் பேசும்போது தொடர்ந்து எங்களை கவனிக்கிற உலகம் இது. யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க சொல்லும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது நாங்கள் செய்கிற விஷயங்கள் தெரியுது, மீடியா அவங்களை வெளில கொண்டு வந்துட்டு இருக்கு சார். அப்போ அந்த வகையில் வந்து ஓரளவுக்கு அந்த போராட்டங்களை சமாளிக்கிற தெம்பு எங்களுக்கு கிடைக்குது.
0: இப்போ வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து சுவை விட்டுறதுக்கு ஒரு இனிப்பு கொஞ்சம் சேர்க்குறோம் சார். இப்போ பெரும்பாலருக்கு வந்து இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக எதனா தயாரிக்கிறீங்களா?
1: இனிப்பை குறைக்கலாம் சார். கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாட்டு வெள்ள சர்க்கரையாக இருந்தாலுமே அதுவே வந்து சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறது தப்புன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் சார் நம்ம அந்த மருத்துவர்களுக்கு போக தயாராக இல்லை. பட் அவங்க குறைச்சிக்கிறதுனால தான் நம்ம சர்க்கரை கம்மியாக போட்டு செஞ்சு கொடுக்கலாம் சார். இனிப்புங்கிறது எல்லாரும் குழந்தையிலேருந்து பெரியவங்க விரும்பி ஏற்றக்கூடிய விஷயம். அதனால் வந்து அது சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அது இனிப்போட அளவை குறைச்சிக்கலாம், பட் இனிப்பு இல்லாமல் நம்ம பொருள் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
0: இப்போ விற்பனை வந்து நேரடி விற்பனை பண்ணுறீங்க, ஆன்லைனில் விற்பனை பண்ணுறீங்களா?
1: ஆ, பண்ணிட்டு தான் சார் இருக்கும். என்னோட மீடியாவில் நிறையா பண்ணுறாங்க சார், அது பண்ணிட்டு தான் சார் இருக்கும்.
0: ஆன்லைனில் விற்பனை பண்ணுறதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் எல்லாம் என்னென்ன இருக்குது?
1: ஆன்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு யாருனே முகமே தெரியாது சார். அவங்க என்னோடய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ப்ரொஃபைலை பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்க விரும்பி கேட்குறாங்க சார். அதை திடீர்னு என்னோடய ஃபைலுக்கே வராங்க. ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட பிறந்தவங்க இந்த மாதிரி உறவுகளை விட கண்ணுக்கு தெரியாமல் வந்து சேர்கிற உறவுகள் நிறையா இருக்குது சார். இன்றைக்கி அவசர உலகத்தில் வந்து அப்பா ஒரு பக்கம் இருக்காங்க, அம்மா ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, பையன் ஒரு பக்கம் இருக்கான், கல்யாணம் வந்து நெட்டில் பார்த்து பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் இந்த இயற்கை விவசாயம் நிறைய உறவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது மறுக்க முடியாத உண்மை சார். இன்றைக்கி எங்கேயோ இந்த கொரோனா காலத்தில் சிலோன்லேருந்து பேசுகிறாங்க சார், உங்களோட இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், முடிஞ்சுன்னா எங்களுக்கு வந்து வழிகாட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சொந்தம் எப்படி சார் கிடைக்குது? கல்ஃப்லேருந்து பேசுகிறாங்க, சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறாங்க சார், எனக்கு நிலம் இருக்குது, நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இத்தனை பேர் நம்ம வழிகாட்டுறோம் சார், அதுக்கு நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோம். இப்போ இந்த உறவுகளை நோக்கி நிறையா பயணமாக இது அமையுது சார் மறைமுகமாக.
0: வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட் வராங்கன்னா அந்த கைவினைப் பொருட்களாக இருக்கட்டும், இது போல் பாரம்பரிய நெல்லாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறாங்க, அதிசயமாக பார்க்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. அது போன்ற உங்கள் சம்பவம் என்ன இருக்கா உங்களுக்கு?
1: இப்போ சார் அமெரிக்கா போகிறாங்க இல்லைங்களா, எங்கிட்ட நிறைய வாங்கிட்டு போகிறாங்க சார். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து அரசு சான்று பெற்ற நான் இயற்கை உழவன், எஃப்எஸ்எஸ்ஐ மட்டும் இல்லை அரசு இயற்கை வேளாண் சான்று வச்சிருக்க நான் விவசாயி. அதனால் எனக்கு இன்னும் அதோட அங்கீகாரம் கிடைக்குது. அரசுகிட்ட நான் என்னென்னு கேட்டுக்கேன்னா என்னோடய பொருள் எடுத்து நீங்கள் உங்கள் செலவு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் விற்பனை கூடும். ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு போனால் செலவு கூடும் சார், ஒரு விவசாயிக்கு தாங்கலை, ஒரு 4 ஏக்கர் பண்ணுற விவசாயம். அதனால் அரசு நிச்சயமாக செய்ய நம்பிக்கையோடு இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அது இப்போ எங்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அமெரிக்கா போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறவங்க, நிறைய இடத்துக்கு போகிறவங்க கையில் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சார்.
0: நிறைய தொடர்பில் இருக்கிறாங்க,
1: போயிட்டு வாங்கிட்டு தான் சார் எடுத்து போயிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சார் இப்போ நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ஆர்என் ரவி ஐயா இருந்தாங்க இல்லைங்களா சார், அவங்க முதற்கொண்டு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு என்ன விருதுநராக கூட்டிருந்தாங்க அவங்களோட இதுக்கு. அது காரணம் கேட்டிங்கன்னா இந்த இயற்கை உழவு தான் சார். அது அடுத்து நம்ம சென்னையில் தேனாம்பட்டில் இருக்கிற டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோலர் அவர் என் மனைவியை கூப்பிட்டு கௌரவிச்சது இந்த இயற்கை உழவு தான் சார். அது ஆக இவ்வளோ பெரிய ஆள்லாம் வந்து ஒரு கிராமத்தில் இருக்க உழவனை கூப்பிட்டாங்க, உழத்தையை கூப்பிட்டாங்கன்னா காரணம் வந்து எனக்கான மரியாதை இல்லைங்க சார். அது இந்த இயற்கை உழவுக்கான மரியாதை தான்.
0: அவங்க இந்த இயற்கை விவசாயத்து மேலே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு மேலே வச்சிருக்கிற ஆர்வம் அதுதான் உங்களை வந்து இந்த அளவுக்கு நட்பு உணர்வு
1: பழக்கம். நிச்சயமாங்க சார்,
0: கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த விவசாயத்தில் உங்கள் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா?
1: இல்லை சார், இந்த அங்கீகாரன்றது தான் சார். அது கிராமத்தில் நான் பாட்டு யாரும் தெரியாமல் இருந்திருப்பேன். இன்றைக்கி சமுதாயத்தில் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஐயா என்னை வந்து பேட்டி எடுக்கிறீங்க, ஒரு தொலைக்காட்சி பேட்டி எடுக்குது, ஒரு மேகசின் வந்து எடுக்குது, வாரப்பத்திரிக்கை எடுக்குது, தினப்பத்திரிக்கை எடுக்குது. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஆளுநர் வந்து அவரோட விருந்தினரை கூப்பிடுறாரு.

0: டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோலர் வந்து என்னை விருந்தினராக கூப்பிட்றாரு அப்படின்னாக்க, மாவட்ட ஆட்சியர் வந்து பட்ஜெட் மீட்டிங்கில் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்கன்னாக்க, இயற்கை உழவுக்கு மேலே அவங்க எவ்வளோ மரியாதை வச்சுருக்கான்றதும் என்னோட இயற்கை உழவு மேலே அவங்களுக்கு எவ்வளோ புரிதல் இருக்குது அப்படிங்கிறது தான் சார் காரணம். அது
1: இப்போ பாரம்பரிய நெல் சாகுபடியில் நீங்கள் சந்தித்த அந்த சவால்கள் என்ன இருக்கா சார்?
0: அதுதான் சார், ஆரம்பத்தில் வந்து என்னை எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இயற்கை உழவுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி வசதி வாய்ப்புகள் கிடையாது, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது சார். அப்போ என்னாச்சுன்னா, நம்ம எது செஞ்சாலும் இந்த வயல் இயற்கை உழவுன்னு ஒதுக்கியாச்சு, அதில் வேறு ரசாயனம் கொடுக்கறதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு, ஆனால் நம்ம கொடுக்குற இயற்பொருள் சரியா அளவு சரியா இதெல்லாம் தெரியாது. தேடி தேடி

0: சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது சார். அப்போ என்னாச்சுன்னா, நம்ம எது செஞ்சாலும் இந்த வயல் இயற்கை உழவுன்னு ஒதுக்கியாச்சு, அதில் வேறு ரசாயனம் கொடுக்கறதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் நம்ம கொடுக்குற இயற்கை பொருள் சரியா, அளவு சரியா, இதெல்லாம் தெரியாது. தேடி தேடி ஓடின தூரம் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர், சந்தித்த நபர்கள் பார்த்தீங்கன்னா 1000 நபர்கள் சந்திச்சிருக்கோம். ஆனால் அன்னைக்கு எல்லாருமே தேடுதல் இருந்ததால் எங்களுக்கு முழு திருப்தி கிடைக்கல. பட் இந்த 26 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு நல்ல ஆலோசகர் கிடச்சிருக்காரு, அதனால் என்னோடய பாதை சரியாக இருக்குது. அவரோட ஆலோசனை நாங்கள் செய்யும்போது அது ஜட்ஜ்மெண்ட்டாக அமையுது. அவர் ஒரு விஞ்ஞானி தான் சார், மிஸ்டர் மணிவாசன் சொல்லிட்டு பெரம்பலூரில் இருக்காங்க. அவர் நம்ம டீனோட போர்டு மெம்பராகவும் இருந்தாங்க. ஒரு அருமையான இளவயது வழிகாட்டிங்கிறது குறிப்பிட விஷயம் சார்.
1: சார், நீங்கள் ஒரு இயற்கை விவசாயியாக நிறைய வெற்றி பெற்றிருக்கீங்க, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? இது மற்றவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் செய்தி.
0: சரியான திட்டமிடல், வீட்டில் ஒத்துழைப்பு சார், அடுத்த எனக்கு சரியான வழிகாட்டி, என்னோட மனசாட்சியோட கூடிய உழைப்பு, அடுத்த என்கிட்ட வாங்குற வாடிக்கையாளர்கள், எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ, தொலைக்காட்சி, மேகசின்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள் என்னோட வாடிக்கையாளர், இதுதான் சார் என்னோட வளர்ச்சிக்கு காரணம்.
1: நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் வெற்றியாக தான் அமையும்.
0: நிச்சயமாக அமையும் சார், அமையணும்
1: சார். இயற்கை விவசாயம் சம்மந்தமாக நிறைய செய்திகளை சொல்கிறீங்க, அடுத்த விவசாயிகள் இது உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: இந்த இயற்கை விவசாயங்கிறது என்னோட அனுபவங்கள், 26 ஆண்டுகள் அனுபவம் வீணாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆரம்பம்னும் போது முதுமைன்னு ஒன்று உண்டு நிச்சயமாக. அதனால் அதுக்குள்ளே நிறைய பேர் நான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக எங்களோட டீம் ஒன்று இருக்குது, அந்த டீம் கூட மாநில ஒருங்கிணைப்பாளர் நான் செயல்பட்டுட்டு இருக்கிறேன். எங்களோட நம்பர் தொடர்பு கொண்டு பேசினாலும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புனா நாங்கள் சொல்லுவோம். இல்லை, எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு 20 பேர் இருக்கோம் சார், வந்து சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ நீங்கள் எப்படி கேட்டாலும் எங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம். சந்தேகங்கள், அதுக்கு இடுபொருள் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே.
1: பாரம்பரிய உணவுகளை வந்து இன்றைய தலைமுறைக்கு கொண்டு சொன்னால் இன்னும் என்னென்ன செய்யலாம்?
0: ஏன்னா சார், அரசு எங்களுக்கு சின்ன உதவி செஞ்சால் போதும் சார். சின்ன சின்ன மிஷினரிஸ் எங்களுக்கு வந்து மனசில் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ரோஸ் பண்ணுன்னா அதுக்கு ஒன்று சின்ன மிஷின் சார். எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அதெல்லாம் செஞ்சேன்னா வேலை எளிமையாகும். ஒரு வேலை எளிமையாகும் போது இன்றைக்கி என்ன லேபர் பிரச்சனை நிறையா இருக்கு இல்லைங்களா, இந்த சின்ன சின்ன விஷயம் செஞ்சு கொடுத்தா என்னோடய வேலை பழு குறையும் போது இன்னும் இதை விட வேகமாக ஓடுவோம் நான். அப்போ நான் ஓடுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உருவாக்கத்துக்கான தெம்பு எனக்கு கிடைக்கும், இளைஞர்கள் நிறைய நோக்கி வருவாங்க சார். அதனால வந்து இது செஞ்சா நிச்சயமா எல்லாமே நடக்கும் சார்.
1: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துடு சார், இந்த நிகழ்ச்சியில வேற ஏதாவது தகவல்கள் ஆலோசனைகள் சொல்ல விரும்புறீங்களா?
0: நிச்சயமாங்க சார்.
1: இளைஞர்களா இருக்கட்டும், விவசாயிகளுக்காக இருக்கட்டும்,
0: மக்கள்கிட்ட நான் என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் கடையில வாங்கினீங்கன்னாக்க அது என்ன கருப்பு கவனியா இருக்கும், கருங்கூரியா இருக்கும், ஏதோ ஒரு அரிசி, அந்த அரிசி எங்க உற்பத்தி பண்ணு உங்களுக்கு தெரியாது. ஆனா அதுவே நேரடியாக ஒரு இயற்கை ஒன்று போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த பாத்தீங்கன்னா அவன் விருதுநர போனா உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அவன் என்ன பண்றதை பார்த்து வாங்கும்போது உண்மைத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, நிலம் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வீட்டு வரைக்குமே இயற்கை விவசாயம் பண்ணுங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நஞ்சு கலக்காத ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உண்டாக்கணும். அதுக்கு அவசியம் வந்து மண் வளமும் வேணும், நீர் வளமும் வேணும். நம்ம அரசை மட்டும் யாருக்கு உரம் சொல்லாமல் நம்மளும் வந்து அதில் பங்கெடுத்துக்கணும். ஒரு மண் வளத்தை கூட்டணும், நீர் வளத்தை கூட்டணும், மழைநீர் சேர்ப்பு கொண்டு வரணும். இதெல்லாம் செஞ்சு அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கறது சம்பாரிச்சத்த பணம், தங்கம், வெள்ளியும் மட்டும் இல்லாமல் இந்த நல்ல மண்ணையும், நல்ல பயிரையும், நல்ல உழவையும் நம்ம கொடுத்துட்டு போகணுன்றது என்னோட வேண்டுகோள் சார். அது
1: சார், இன்றைய நிகழ்ச்சியை நிறைய நேயர்கள், விவசாயிகள், இளைஞர்கள் நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு நம்புகிறோம். இன்னும் இது சம்பந்தமாக பாரம்பரிய நெல் சாகுபடியாக இருக்கட்டும், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தலாக இருக்கட்டும், ஏதாவது அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசிகள் மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுங்களேன்.
0: நன்றிங்க சார், நன்றி. என்னோட தொலைபேசி எண் 999-40-10-945. எனக்கு இந்த மக்களை இந்த ஆளுநருடைய சந்திக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பை உண்டாகி கொடுத்ததுக்கு ரேடியோ உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.
1: பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் சம்பந்தமாக நிறைய செய்திகளை சொன்னீங்க சார். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
2: இதுவரை பாரம்பரிய நெல் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவனூர் இயற்கை விவசாயி எஸ் சிவகுமார் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் பயிர் விளைச்சலில் வளர்ச்சி ஊக்கிகளின் பங்கு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நமது முன்னோர்கள் விவசாயத்திற்கு பெரும்பாலும் இயற்கை உரங்களையே பயன்படுத்தி வந்தனர். பிற்காலத்தில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப விளைச்சலை பெருக்குவதற்கான வழிமுறைகளை அறிமுகப்படுத்தினர். அதில் முக்கியமானது வேளாண்மையில் ரசாயன உரங்களை பயன்படுத்துதலாகும். பெரும்பாலான விவசாயிகள் தற்பொழுது ரசாயன உரங்களின் அளவு மற்றும் பயன்பாடு பற்றி முழுவதும் அறிந்து விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் விளைச்சலில் பெரும் பங்கு வகிக்கும் வளர்ச்சி ஊக்கிகள் பற்றிய விழிப்புணர்வு விவசாயிகளிடையே குறைந்தே காணப்படுகிறது. இந்த வளர்ச்சி ஊக்கிகள் பயிர்களில் விதை முளைத்தல், வளர்ச்சி, பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்தல், நோய் எதிர்ப்பு தன்மை, விளைச்சல் மற்றும் தரம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை தீர்மானிக்கின்றன. எனவே இந்த வளர்ச்சி ஊக்கிகள் பற்றிய தகவல்கள் மற்றும் பயன்பாட்டை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். வேளாண் பயிர்களை காட்டிலும் தோட்டக்கலை பயிர்களில் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு அதிகமாக உள்ளது. வளர்ச்சி ஊக்கிகள் என்பவை மிக குறைந்த அளவில் இயற்கையிலேயே தாவரங்களில் உருவாகும் உயிரியல் ரசாயன பொருளாகும். பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் இயற்கை மற்றும் செயற்கை முறையில் உருவாக்கப்படும் இவ்வளர்ச்சி ஊக்கிகள் மொத்தமாக வளர்ச்சி சீராக்கிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வளர்ச்சி சீராக்கிகளில் ஆக்சின், ஜிப்ரலின் மற்றும் சைட்டோகைனின் எனப்படும் மூன்று வகையான வளர்ச்சி ஊக்கிகளாக செயல்படுகின்றன. அப்சசிலிக் ஆசிட் மற்றும் எத்திலின் வளர்ச்சி குறைப்பான்களாக பயன்படுகின்றன. ஆக்சின்கள் செல் வளர்ச்சி மற்றும் பிரிதலில் முக்கிய பங்கு வகிப்பதால் பயிர்களின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாகின்றன. மேலும் செடிகளில் நுனி மற்றும் வேர் வளர்ச்சியை தூண்டுகின்றன. இலைகள், பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்கின்றன. ஆக்சின்கள் தக்காளி மற்றும் வாழையில் கருவுறுதல் இல்லாமல் விதையில்லா பழங்களை உருவாக்க பயன்படுகின்றன. திசு வளர்ப்பில் பயிர்களின் வேர் உருவாக ஆக்சின்கள் மிகவும் அவசியமாகின்றன. பயிர் வகை பயிர்களில் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் அதிக அளவில் உதிர்வது மிகவும் முக்கியமான பிரச்சனையாகும். இதனை குறைத்து விளைச்சலை அதிகரிக்க 20 ppm NAA கரைசலை பூக்கும் பொழுது ஒரு முறையும், 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் தெளிக்க வேண்டும். பருத்தியில் பூ மற்றும் சப்பை கொட்டுவது பருத்தியின் விளைச்சலை குறைக்கும் மிக முக்கியமான காரணமாகும். இதனை குறைக்க 40 ppm NAA கரைசலை 60 மற்றும் 80 நாட்களில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் சப்பைகள் உதிர்வது தடுக்கப்பட்டு அதிக காய்கள் பிடித்து விளைச்சல் அதிகரிக்கின்றன. பூவன் ரக வாழையில் கொட்டை வாழை என்ற குறைபாடு பொதுவாக காணப்படுகிறது. அதனை நீக்க 2,4-D என்ற ஆக்சினை 25 ppm என்ற அளவில் கலந்து கடைசி சீப்பு வெளிவந்து 20 நாட்களுக்கு பிறகு தார் மீது தெளிக்க வேண்டும். இதனால் கொட்டை வாழை குறைபாடு நீங்கி தார்களின் வளர்ச்சி அதிகமாகி பழங்களின் இனிப்பு சத்தும் அதிகரிக்கும். மாவில் பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்வது மிக அதிகமாக காணப்படும். இதனை தடுக்க 20 ppm NAA கரைசலை பூக்கும் பொழுது ஒரு முறையும், காய்கள் பட்டாணி அளவு இருக்கும் பொழுது மறுமுறையும் தெளிக்க வேண்டும். அதனால் பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்வது குறைந்து விளைச்சல் அதிகரிக்கிறது. விதை கரணைகள் மூலம் பெருக்கம் அடையும் அனைத்து பயிர்களிலும் கரணைகளை 500 ppm IBA கரைசலில் நனைத்து நட்டால் விரைவில் வேர்கள் உருவாகும். ஜிப்ரலின்கள் பயிரில் செல் நீளமாகுதல் மற்றும் பிரிதலில் ஜிப்ரலின்கள் முக்கிய பங்கெடுக்கும்.

0: இருப்பதால் பயிர்களின் வளர்ச்சிக்கு இவை மிகவும் அவசியமாகின்றன. மேலும் கருவுறுதல் இல்லாமல் விதையில்லா பழங்களை உருவாக்குவதில் ஜிப்ரலின்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. விதை உறக்கத்தை கட்டுப்படுத்தி விதை முளைத்தலை தூண்டுகின்றன. பூசணி வகை காய்பயிர்களில் ஆண் பூக்களை அதிகரித்து வீரிய ரக விதை உற்பத்திக்கு ஜிப்ரலின்கள் பயன்படுகின்றன. கரும்பு நீண்டு வளர 25 ppm GA3 என்ற ஜிப்ரலினை தெளிக்க வேண்டும். மேலும் நேந்திரன் மற்றும் ரஸ்தாலி வகை வாழையில் காய்களின் மீது 50 ppm GA3 கரைசலை தெளித்தால் காய்கள் பெருகும். திராட்சையில் விளைச்சல், தரம் மற்றும் வீரியத்தை அதிகரிக்க பிஞ்சுகள் உருவாகி 10 நாட்களுக்கு பிறகு 25 ppm GA3 கரைசலை பிஞ்சுகளின் மீது நன்கு படும்படி தெளிப்பதினால் திராட்சைகள் அளவில் பெரியதாக மாறுவதுடன் சுவையும் அதிகரிக்கிறது. மேலும் திராட்சை கொத்து நீண்டு வளர்ந்து பழங்களுக்கிடையில் உள்ள இடைவெளிகள் அதிகரிப்பதினால் பூஞ்சாணத்தினால் ஏற்படும் பாதிப்பு குறைகிறது. சைட்டோகைனின்கள், இவை பயிர்களில் செல் பிரிதல் மற்றும் வளர்ச்சியை தூண்டுகின்றன. மேலும் சைட்டோகைனின்கள் இலைகளின் பச்சையத்தை நெடுநாள் காக்க வல்லவை. அறுவடைக்கு பின் பச்சை காய்கறிகள் மற்றும் கொய்மலர்களின் சேமிப்பு காலத்தை நீட்டிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. திசு வளர்ப்பு முறையில் தாவரங்களின் தண்டு உருவாக சைட்டோகைனின்கள் மிகவும் அவசியமாகின்றன. பயிர்களின் பக்கவாட்டில் மொட்டுகள் வளர்ச்சியை தூண்டுகின்றன. இளநீரில் சைட்டோகைனின்கள் இருப்பதினால் 2% இளநீர் கரைசலை நாற்று நட்ட 30வது நாள் பயிர்களின் மீது தெளிப்பதினால் இலைகள் பசுமையாக நீண்ட நாட்களுக்கு இருந்து ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்துகின்றன. மேலும் தூர்களின் எண்ணிக்கையும் அதன் மூலம் விளைச்சலும் அதிகரிக்கின்றன. அப்சசிலிக் ஆசிட், அப்சசிலிக் அமிலம் இலை மற்றும் தாவர பாகங்கள் முதிர்ச்சியடைதலை தூண்டுகின்றன. வறட்சி மற்றும் இதர உயிரற்ற காரணிகளின் அழுத்தங்களின் பொழுது இலை, பூ மற்றும் பிஞ்சுகள் உதிர்வதை விரைவுபடுத்துகின்றது. வறட்சி காலங்களில் அதிகப்படியான தண்ணீர் பயிர்களிலிருந்து நீராவி போக்கும் மூலம் இலைத்துளைகள் வழியாக வெளியேறாமல் இலைத்துளைகளை மூடி பயிர்களை காக்கிறது. மேலும் விதை உறக்கத்தை நீட்டிக்கும் தன்மையும் கொண்டது. எத்திலின் பயிர்களில் வாய்வு வடிவில் உள்ள ஒரு வளர்ச்சி சீராக்கியாகும். இது முதிர்ந்த காய்களை பழுக்க தூண்டும் ஒரு காரணியாகும். இதன் மூலம் பழுக்க வைத்த பழங்கள் ஒரே சீராக பழுப்பதுடன் சுவையாகவும் இருக்கும். எத்திலின் கொடி வகை தாவரங்களில் பெண் பூக்களை அதிகரிக்க செய்கிறது. மேலும் ரப்பர் மரத்திலிருந்து அதிகப்படியான பால் வடிய உதவுகிறது. கேழ்வரகு பயிர் நட்ட 1 மாதத்திற்கு பின் 100 ppm எத்திலின் கரைசலை தெளிப்பதன் மூலம் பயிரின் வளர்ச்சியை குறைத்து அவை சாய்ந்து விடாமல் தடுக்க முடியும். கரும்பு வளர்ச்சி காலங்களில் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படாமல் இருக்க விதைக்கரணைகளை 500 ppm எத்திலின் கரைசலில் ஊற வைத்து பின் நடவு செய்ய வேண்டும். இதனால் முளைப்பு திறன் அதிகரித்து விளைச்சல் கூடும். கரும்பில் பூ பூத்துவிட்டால் சர்க்கரையின் அளவு குறையும். இதனை தவிர்க்க 250 ppm எத்திலின் கரைசலை பூ வெளிவருவதற்கு 1 மாதத்திற்கு முன்பு தெளிக்க வேண்டும். பூசணி வகை பயிர்களில் ஆண் பூக்கள் அதிகமாகவும் பெண் பூக்கள் குறைந்த அளவிலும் தோன்றுவதால் விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. பெண் பூக்கள் அதிகமாக தோன்ற எத்திலினை 100 முதல் 250 ppm என்ற அளவில் விதைத்த 15வது நாள் முதல் வாரம் 1 முறை என 4 முறை தெளித்தால் பெண் பூக்கள் அதிகமாக தோன்றி விளைச்சல் அதிகரிக்கும். இவ்வாறாக வளர்ச்சி சீராக்கிகளை சரியான அளவில் சரியான தருணத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் தெளிப்பதன் மூலம் அதிக விளைச்சலை பெற்று பயன்பெறலாம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு. ஒளிபரப்பு செய்ய

0: தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நேர்லி நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜெயக்குமார் அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வனவிலங்குகளின் பாதுகாப்பு குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்கிறார் புதுச்சேரி வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் டாக்டர் அருள்ராஜன். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன்.
2: இந்தியா உலகின் வளமான உயிரின பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் ஒன்று. காடுகளும் வனவிலங்குகளும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. காடு வளர்ப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடுவதற்காக நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தாயின் பெயரில் ஒரு மரம் நடும் திட்டம் அனைவராலும் வரவேற்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமன்றி காடுகளின் பரப்பளவை இந்தியாவில் அதிகரிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி உதவியும் வழங்கி வருது. மத்திய அரசின் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மூலம் புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவது ஒரு முக்கிய சாதனையாக கருதப்படுது. இதேபோல ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் மூலம் ஆப்பிரிக்காவிலிருந்து சீட்டாக்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் இந்தியா கொண்டு வரப்பட்டன. ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் திட்டத்தின் கீழ் யானைகளின் வாழ்விடங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அது மட்டுமன்றி இயற்கை வளங்கள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பல்வேறு மேடைகளில் எடுத்துரைத்து வருகிறார். சுருக்கமாக சொன்னால், காடு வளர்ப்பு, புலிகள் பாதுகாப்பு, யானைகள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஆகிய துறைகளில் பிரதமர் திரு மோடி ஆற்றி வரும் பங்கு அளப்பரியதாகும். புதுச்சேரியில் வனத்துறையினர் செய்து வரும் பணிகள், மத்திய அரசின் வனம் தொடர்பான திட்டங்கள் போன்றவை குறித்து நம்மிடம் பேச வந்துள்ளார் வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் டாக்டர் அருள்ராஜன். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: இப்போ புதுச்சேரியில் வந்து வனப்பரப்பு எவ்வளவு இருக்கு? புதுச்சேரி சுற்றுச்சூழல் வனவிலங்கு பாதுகாப்பில் புதுச்சேரி வனத்துறையோட பங்கு என்ன?
3: புதுச்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரி. நம்ம இந்தியாவில் பல்வேறுபட்ட மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரி இருக்கிற நேரத்தில் நம்ம பாண்டிச்சேரி உடைய யூனியன் டெரிட்டரி ஒரு யூனிக்கான யூனியன் டெரிட்டரி. கிழக்கு கடற்கரையிலையும் மேற்கு கடற்கரையிலும் இணைந்து இருக்கிற ஒரே யூனியன் டெரிட்டரி நம்ம யூனியன் டெரிட்டரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேங்க்ரூவ் காடுகள்லேருந்து, மேங்க்ரூவ் காடுகள்ன்றது அலையாத்தி காடுகள், அலையாத்தி காடுகள் நார்மலான ஃபாரஸ்ட், அர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம அர்பன் ஏரியாவில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான காடுகள். ஸோ இவை அனைத்தையும் சேர்ந்து காடுகள்னு சொல்றதுக்கு பதிலாக இது பசுமை பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காடுகள்ன்ற போது ரொம்ப குறைந்த அளவுல தான் இருக்கு. அதை அதிகப்படுத்தணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய அரசினுடைய கடமையாகும். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைய ப்ரோக்ராம்ஸும் பாலிசியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சிறப்பான முறையில் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
2: ஓகே சார், இப்போ வந்து வனவிலங்குகளோட பாதுகாப்பில் புதுச்சேரி வனத்துறையோட முக்கிய சாதனைகள் என்ன?
3: மனிதன் எவ்வளவுக்கு எங்களுக்கு முக்கியத்துவமோ அதே அளவுக்கு ஒரு மரமோ, ஒரு செடியோ, ஒரு கொடியோ, ஒரு விலங்கோ, இல்லை ஒரு பட்டாம்பூச்சியோ, பூச்சி கூட எங்களுக்கு வந்து நிற்கும். ஏன்னா இவை அனைத்தும் இணைந்து தான் ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும். அந்த சமநிலையான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு

0: எல்லாருனுடைய கான்ட்ரிபியூஷனும் இங்கே வந்து ரொம்ப அவசியமானது.
1: மத்திய அரசோட வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்கள் வந்து புதுச்சேரியில் எந்த அளவு செயல்படுது?
2: மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஒரு செக்டார் அப்படின்னும், அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் ரெண்டுமே ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும். அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து சட்டங்களை இயற்றலாம். இதன் மூலம் பசுமையையும் சூழ்நிலையையும் சமநிலைப்படுத்துவதற்குண்டான வழிமுறைகள் வந்து இதில் இருக்கு. அப்படின்னும் போது மத்திய அரசு பல்வேறுபட்ட ப்ராஜெக்டுகளை பல்வேறுபட்ட ப்ரோக்ராம்களையும் இந்த நாடு முழுவதும் 33% ஃபாரஸ்ட் கவர் கொண்டு வரணும். அது இல்லாமல் 3 பில்லியன் கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட, அதாவது சிங்க் பண்ணணும். மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின்படி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய ப்ராஜெக்ட்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறாங்க, பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி நாங்கள் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரிவென்ஷன். அப்படின் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து பணம் கொடுத்து எப்படி எப்படியெல்லாம் காடுகள் வளர்க்குறதுன்றது வந்து அதுக்கு வேற வகையான பணம் கொடுக்குறாங்க. அந்த காடுகள் அழியாமல் நேச்சுரலாகவும் ஆர்டிஃபிஷியலாகவும், இப்போ ஒரு நாளுக்கு வந்து ஒரு தீ பிடிச்சிக்குது, காட்டு தீன்றது எவ்வளோ மோசமானதுன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்ததுன்னா அது அணைக்க முடியாதுன்னு தெரியும். லாஸ்ட் 10 வருஷமாக ஒரு ஃபயர் இன்சிடென்ட்ஸே ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிட்டுருக்குறோம். கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அடுத்த ஸ்டேஜ். இது வந்து நம்ம பாண்டிச்சேரி தான் வந்து ஃபயரே ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஆகலை, அதுவும் லாஸ்ட் 10 வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு ஃபயர் இன்சிடென்ட்ஸ் கூட நடக்கலை. ஸோ இதே போல் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒன்று கொடுப்பாங்க. எப்படின்னா மேங்க்ரூவ் காடுகளை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா நம்மளுடைய அலையாத்தி காடுகள் தான் நம்மளுடைய ப்ரிவென்டிவ், நம்மளுடைய ப்ரொடெக்டர்ஸ். கடல் ஆழி பேரலை வந்ததுன்னா அலையாத்தி காடுகள் தான் நம்மளை காப்பாற்றும். அதன் அடிப்படையில் 20 கோடி ரூபாய் வந்து 2024 பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக நம்ம 55 ஹெக்டர் பரப்பளவு கொண்ட ஏரியாவில் நம்ம வந்து அலையாத்தி காடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த மரங்களை அதிகப்படியா நட்டு வருங்காலங்கள்ல ஏதாவது பேரலைகள் வருது அப்படின்ற சுச்சுவேஷன்ல அது ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தோட கண்டினியூஸா செஞ்சிட்டு இருக்கோம். 76 ஸ்கூல்ல ஈகோ கிளப் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. மரத்தை நடணுன்றது மட்டும் இல்லாம மரத்தை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் கொண்டு வந்தாங்க. அது இல்லாம ஸ்டேட் பட்ஜெட், ஸ்டேட்ல இருந்து பணத்தை கொடுத்து 333 அப்படின்ற ஒரு பேட்டர்ல நம்மளுடைய பாரத பிரதமர் மார்ச் மாதம் வந்து ஆன்மீக வனம் அப்படின்ற பேர்ல பாண்டிச்சேரியில மார்ச் மாதம் வந்து தொடங்கி வச்சு போனாரு. பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகள் எல்லா மனிதர் பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை பேரும் தன் தாய்க்கு ஒரு பேர் ஒரு மரமாவது இதில் நடங்க இந்த மூணுல அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே போல் இந்த மரம் எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம். எல்லா ஸ்கூல்லையும் ஸ்கூல் நர்சரி அப்படின்ற பேரில் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குண்டான ட்ரைனிங்கையும் அவேர்னஸையும் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்குறோம். ஈகோ வாரியர் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க தன்னுடைய ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுப்பாங்க, வெளியே இருக்கிற பப்ளிக்கும் கொடுப்பாங்க. இதன் மூலமாக 33% பசுமையை நம்ம வந்து இந்த மாதிரி செயல்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ப்ரோக்ராம் மூலமும் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ப்ரோக்ராம் மூலமும் இது எல்லாத்தையும் கலெக்டிவாக கொண்டு வந்து மக்களுடைய ஒரு இயக்கமாக மாற்றி இதை நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். போன வருஷம் 1,11,27,000 மரங்களை நட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வருஷமும் 9 லட்சத்துக்கு பக்கம் நட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஃபண்டை பயன்படுத்தி நம்ம கடற்கரை இல்லை காலாப்பட்டிலிருந்து மணப்பட்டு வரிய இங்கே பாண்டிச்சேரியில் அதே மாதிரி காரைக்கால் மாஹி யானம் அதுலேயும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் பனை விதைகளை வந்து போன வருஷம் மட்டும் 4.5 லட்சம் பனை விதைகள் நட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வருஷம் 2.5 லட்சம் நட்டுருக்கோம். இந்த வருஷம் 7 லட்சத்துக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் தான் விதைகள் வந்து உருவாகுது, அது கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல மட்டும், மற்ற இடத்துல எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல பனை விதைகளை வந்து கடற்கரையினுடைய மணல் பகுதிக்கும் நம்ம மண் பகுதிக்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல நட்டும்போது நமக்கு வந்து அது நீண்ட காலமாக வாழக்கூடியது. எவ்வளோ பெரிய பேரலையாக வந்தாலும் அது தடுத்து நிறுத்தும், இல்லை அதனுடைய அலைகளினுடைய வீரியத்தை குறைக்கும். அதனால தான் அலையாத்தி காடுகளும் பனை மரங்களையும் 3 வருஷமாக தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டினியூஸாக நட்டு 80%-90% சீட்ஸ் வந்து முளைத்து நல்ல நிலைமையில் இருக்குது இப்போ.
1: சார், நீங்கள் பேசிட்டு இருக்கும் போது ஒரு இதை ஞாபகமாக வருது, அழிவு நிலையில் இருக்கிற ஆமை குஞ்சுகளை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க சார்?
2: சிறப்பான ஒரு கேள்வி.

0: மேடம், இப்போ பாண்டிச்சேரி தான் இந்தியாவிலேயே முதன்மையா திகழ்ந்து எதுக்குன்னா அறிவியல் பூர்வமா ஆலிவ் ரிட்லி டர்டில்ஸ் அப்படின்ற ஆமைகளை, பச்சை ஆமைகளை வந்து பாதுகாப்புறதுலையும் அதனுடைய எண்ணிக்கையை பெருக்குவதிலையும் அறிவியல் பூர்வமா நாங்க வந்து இப்போ செயல்பட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் அப்படின்ற ஒரு மெத்தட, அதன் மூலமா கடற்கரை ஓரத்துல எந்த இடத்துல அதிகமா வருது, எந்த நேரத்துல வருது அப்படின்றத முன்னதாகவே ப்ரிடிக்ட் பண்ணி, முன்னதாகவே நமக்கு இந்த இதெல்லாம் வரும் அப்படின்ற முன்னதாகவே ஒரு எதிர்பார்ப்புகளோட அதை நம்ம வந்து நுண்ணறிவு மூலமா நாம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி, அந்த ப்ரிடிக்ஷன் படி இதுவரையும் சிறப்பான முறையில போன வருஷம் 40,000 ஆமை குஞ்சுகளை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது எவ்வளவு பர்சன்ட்னா 86%, அதாவது 100 முட்டையில 86% முட்டை வந்து நல்ல வகையில எக்ஸிட்டு கன்சர்வேஷன் பேர், அதாவது முட்டை வச்சிரும், அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல நாம வந்து அதே வகையான சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணி கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரையோரம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா நாய் அப்புறம் காட்டு விலங்குகள் பன்றி இதெல்லாம் வந்து அந்த முட்டைகளினுடைய வாசத்துக்காக அதை தோண்டி எடுத்து அதை டேமேஜ் பண்ணும், அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு ஹேச்சரின்னு பெறும். அதுக்கு அந்த மாதிரி ஹேச்சரி 8 இடத்துல 7 இடத்துல லாஸ்ட் 2 இயர்ஸாக இது வந்து சிறப்பான வகையில் பண்ணி 92% சொல்லிட்டு நல்ல வகையில் ஹேச்சபிலிட்டி அது வந்து பர்சன்டேஜ் இவ்வளோ பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆலிவ் ரிட்லி டர்டில்ஸ் எதுக்கு நாம் இதை கன்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய மரைன் அதாவது கடற்கரையினுடைய சமநிலை, கடலுக்குள்ள அரசாங்கம் அதுக்குன்னு ஃபண்டை ஒதுக்கி அதுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய ப்ராஜெக்டை கொடுத்து, அதில் ஒரு வகையான ப்ராஜெக்டும் இது தான். எப்படின்னா, இது அந்த டர்டில்ஸ் வந்து அதனுடைய நம்பர்ஸ் அதிகமாச்சுன்னா கடலில் வர அந்த டெட் மெட்டீரியல்ஸு, தேவையில்லாத அழுக்குகள், கிருமிகள், சுத்தப்படுத்தக்கூடிய இவங்க வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கழிவுகளை தின்னக்கூடிய ஒரு உயிரினமாகவும் இது செயல்படும். ஸோ இதன் மூலம் வந்து மக்களுக்கு அறிவுறுத்துறது என்னென்னா, இந்த டர்டில்ஸு வலையில் மாட்டினாலும் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கலாம், நீங்கள் அதை கொன்னீங்கன்னா நம்மளோட என்டையர் வாழ்வாதாரமே பாதிப்படையும். ஸோ அதை மனதில் கொண்டு கொள்ளாம அதை தவிர்க்குமாறு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்துல.
1: புதுச்சேரியில வனவிலங்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுதா? இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தும் கருத்துக்கள் என்ன?
0: நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், என்ஜிஓஸ், அப்புறம் டூரிஸ்ட் வராங்க அவங்கள வச்சு இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் நிறைய வீடியோஸ், நிறைய ஸ்டாண்டிஸ், நிறைய போர்ட்ஸ், ஒவ்வொரு ஈக்கோலாஜிக்கலி ஆர் என்வரான்மெண்டலி இம்பார்ட்டன்ட் டேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே, வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பயன்படுத்தி அதில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் சாலிட் வேஸ்ட்டு, அது வந்து வேஸ்ட்டுன்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில் மக்களுக்கு வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, சீட் டஸ்டிங் பென்சில் அப்படின்னு போன வருஷம் நம்ம ஹானரபிள் எல்ஜி ஐயா வந்து தொடங்கி வச்சார். அதில் எப்படின்னா, ஸ்கூல் பசங்க வந்து பென்சில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா, பென்சில் பாக்ஸ், அந்த பென்சில் பாக்ஸையே நாங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி அதில் பென்சிலும் போட்டுக்கலாம், அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஓட்டை போட்டு அதில் மூடி மாதிரி வச்சு அதில் நிறைய சீட்ஸ் விதைகளை நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லேயே வச்சு இப்போ கொடுப்போம். அது போன வருஷம் இனிஷியேட் பண்ணோம், இந்த வருஷம் இன்னும் அதை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் குறைந்த ஸ்கூலில் தான் நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் ரோட் சைடில் குப்பைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, மழைக்காலத்துக்கு முன்னாடி அதை கொடுத்தோம்னா பசங்க அங்கே போகும்போதெல்லாம் அந்த டஸ்டிங் அப்படி தூவி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீடுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்ல, மழை வந்துடும், அது அங்கே இருக்கிற அந்த குப்பை கூளங்கள்லாம் உரு மக்கி அந்த மக்ன உயிரை எடுத்துட்டு இது வந்து பெரிய உயிராக வளரும் அப்படின்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது தான் சீட் டஸ்டிங் பென்சில் கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு அது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். குறைந்த ஸ்கூலில் தான் நாம் பண்ண வருஷம் 75 ஸ்கூலில் பண்ணோம், இப்போது அதிகப்படியான ஸ்கூல்ல பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம்.
1: மத்திய அரசோட ப்ராஜெக்ட் சீட்டா திட்டம் என்றால் என்ன? இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதி எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது?
0: மேம், மத்திய அரசு வந்து சீட்டா அது வந்து ஒரு பிரிடேட்டர், கொன்றுண்ணி, அதனுடைய சமநிலையை பாதுகாக்கும். சீட்டா வந்து மானுடைய இல்லை புள்ளிமான் கவரிமான் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சீட்டா. அந்த இந்தியன் சீட்டா இந்தியாவில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1980களில் தான் கடைசியாக ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சீட்டா இருந்தது அப்படின்னு கேள்வி, அதோட போயிடுச்சு. இப்போ மத்திய அரசு வந்து சீரிய முயற்சியில் அதை எடுத்து ஆப்பிரிக்காவிலிருந்து

0: கொண்டு வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் ரீ இன்ட்ரடக்ஷன். அப்படின்னா அந்த சூழ்நிலையை சமநிலைப்படுத்துறதுக்கு அவங்க தான் சிறப்பானவங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் சிங்கத்தையும் புளியும் விட்டால் அவங்களால அங்கே சர்வே ஆக முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலை சீட்டாக தான் அது வந்து சரியான ப்ரிடேட்டராக இருக்க முடியும். அப்போது அதை கொண்டு வந்து திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டடீஸோ நிறைய சொக்குனோ அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து அவங்க வந்து சாங்சுரியில் கொண்டு வந்து விட்டு அதை ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு அதை அடாப்ட் ஆகணும். ஏன்னா ஆப்பிரிக்கன் சீட்டா இங்கே வந்து அடாப்ட் ஆகும், நல்லா அடாப்ட் ஆகி இப்போ அதெல்லாம் வந்து குட்டியெல்லாம் போட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலையை சமலயப்படுத்துறதுக்கு இது ரெடி ஆகிட்டு. ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரியெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ பெருசாக இந்த மாதிரி ரீஇன்ட்ரடக்ஷன்லாம் பெருசாக அவங்க வந்து எடுத்துக்க போகிறதுக்கலாம். சமநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மேம்படுத்துவதற்கும் விலங்குகள் தான் வந்து சிறப்பான முறையில் வந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிஞ்ச நம்மளுடைய மத்திய அரசும் மாநில அரசும் அந்த சீட்டா எந்தெந்த ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த அரசுகளும் இணைஞ்சு மத்திய அரசினுடைய ஃபண்டின் மூலமாக இவங்க நிறைய இந்த மாதிரி ரீஇன்ட்ரடக்ஷன் ரெண்டு முறை கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. மக்களும் அதுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்து இப்போது அது வந்தால் அந்த சூழ்நிலையை மட்டும் சிறப்பாக்குறது இல்லாமல் அங்கே டூரிசமும் டெவலப் ஆகும். ஈக்கோ டூரிசம் ஏதாவது பார்க்குறதுக்காக நம்ம இங்கேருந்து ஆப்பிரிக்காவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. சீட்டா பார்க்கணுன்னா நம்ம ஆப்பிரிக்கா போகணும், அரேபியன் கண்ட்ரீஸ் போகணும், இப்போது இந்தியாவிலே இருக்குது. அப்போது அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பணம் நம்ம இந்திய பணம் வந்து தடைப்படுது. மத்திய அரசு செயல்பட்டது வந்து பாராட்டத்தக்கது. நான் அது வந்து அதில் நானும் ஒரு மெம்பராக அதில் டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையான செயலாக நான் சொல்கிறேன் மேம்.
1: சார், காடு வளர்ப்பில் வந்து இந்த வனத்துறையோட பங்கு பற்றி நீங்கள் வந்து நிறைய சொல்லிட்டீங்க. காடு வளர்ப்பில் பொதுமக்களுடைய பங்கு ஏதாவது இருக்குதா? பொதுமக்கள் எந்த விதத்தில் இதில் ஈடுபடுறாங்க?
0: மனிதன் இல்லாமல் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. இது அரசாங்கம் மனிதன் அப்படின்ற அதாவது பொதுமக்கள் அரசாங்கம் இவங்க ரெண்டுக்கும் இணைப்பு இருந்தால் மட்டுமே எந்த ஒரு ப்ராஜெக்டோ எந்த ஒரு ப்ரோக்ராமும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். கவர்மெண்ட் என்ன நினச்சிருக்குன்னா மக்களோடு இணைந்த செயல்பாடுகள் தான் இருக்கணும், அப்போ தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். போது காடுகள் வளர்ப்பில் வந்து மக்கள் அர்பன் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அக்ரோ ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா ஃபாரஸ்ட்ரி ஆக்டிவிட்டிலையும் மக்களை இணைஞ்சு செயல்படணும். இப்போ நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்தவரைய அர்பன் ஃபாரஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ், நரேகா ஒர்க்கர்ஸ், என்ஜிஓஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காமன் பப்ளிக்ஸ் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. யாரோ ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு இடத்துலையாவது ஒரு செடியோ ஒரு மரமோ நிச்சயமாக நட்டுருக்குறாங்க, நட்டு இருப்பாங்க. ஸோ 15 லட்சம் மக்கள் தொகை உள்ள நம்ம பாண்டிச்சேரியில் 15 லட்சம் பேரும் ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது நட்டுருக்கலாம். 15 லட்சம் மரங்கள் நம்ம ஊரில் நடப்பட்டிருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன மக்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நட்டதோடு விடாமல் நம்ம நட்ட மரம் அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஓங்கி வளர்ந்து நிற்கணும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வச்சுட்டு நம்ம எப்போ போனாலும் அந்த பக்கம் போனோமா அது நம்ம வச்ச மரம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்மளோட பாரத பிரதமர் வந்து தாயின் பேரில் ஒரு மரம் நடுவோம் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்தார் 2024. அது சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு. அந்த தாயின் பேரில் ஏன் சொன்னாங்கன்னா அம்மா தான் நமக்கு வந்து எல்லாமே, அம்மா தான் ஆதாரம், எல்லா உயிருக்கும் தாய் தான் ஆதாரம். ஸோ தாயின் பேரில் ஒரு மரம் நடும்போது அந்த மரம் வந்து எந்த ஒரு பிள்ளையும் தாயை தள்ளிவிட்டோ எங்கேயும் போக மாட்டான்ற எண்ணத்தை கொண்டு வந்ததுனால எல்லா பிள்ளையும் ஒரு தாய்க்கு பிள்ளையாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லா பிள்ளையும் தன் தாய்க்கான ஒரு மரத்தை நட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நட்டதை இன்னும் சிறப்பான முறையில் கண்டினியூஸாக பாதுகாக்கணும், அதை வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் ஆன்மீக வனம் அப்படின்னு நம்மளுடைய ஹானரபிள் எல்ஜி சார் வந்து அதை வந்து நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணி வச்சார். அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே நடணும் அப்படின்னு உத்தரவு போட்டு எல்லாருமே நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாய்க்கு ஒரு மரம் நீங்கள் நட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சரௌண்டிங்கில் எல்லா இடத்துலையுமே வந்துடும். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் எவ்ரி சிட்டிசன் சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சில பேர்லாம் 1000 மரம் 500 மரங்களாக நடுறாங்க. ஸோ நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஒன்றுன்றது வந்து மினிமம். அதுக்கு மேலே எப்பப்பெல்லாம் குறைந்தபட்ச நேரம் வருதோ நீங்கள் மரம் நடலைன்னா கூட சரி, போகிற வழியில் இருக்கிற அந்த சீடை மரத்துலேருந்து உள்ள சீடை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஓரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தூவி விட்டு போனாலே போதும், நம்ம அதை விட சிறப்பான மக்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கறதையும் சரி, பசுமை கொடுக்கறதும் சரி, இப்போ அடிக்கிற வெயிலில் மக்கள்லாம் இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே ரோட் சைட்லாம் போனால் எவ்வளோ வெயில் கனலாக கொதிக்குது. அங்கேருந்து மரத்தை எங்கெங்கெல்லாம் அப்போ தான் போய் மரத்தை தேடி மரத்து நிழல்

0: நிற்கிறோம். அப்போது நம்ம போகிற இடத்துல இந்த இடத்துல வெயிலாக இருக்குது, இங்கே ஒருத்த மரத்தை நடுவோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நடணும். ஸோ எல்லா இடத்துலையும் சிமெண்ட் கான்க்ரீட்டை போடாமல் அதுக்குன்னு போடும்போது நம்ம வேலை செய்கிற அந்த சிமெண்ட் போடுற அந்த தொழிலாளிக்கும் அந்த அறிவை புகட்டணும். இந்த இடத்த நிறைய சும்மா போடக்கூடாது, இந்த இடத்த ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு மரத்தை வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கெட் அளவுக்கு, ஒரு சிமெண்ட் பக்கெட் போடுற அளவுக்கு கூட அந்த இடத்த ஒரு பக்கெட் வச்சு அதை போட்டு விட்டுட்டோன்னா அந்த இடத்துல ஒரு மரம் வைக்கிறதுக்கு உண்டான எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சிறப்பான முறையில் இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக கொண்டு போகலாம்ன்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டாலே வந்து எல்லாரும் ஏதாவது ஒரு மரத்தை நட்டுடுவாங்க இல்லை விதையாச்சும் எங்கேயாவது தூவிடுவாங்க சார். சார், இப்போ வந்து ஊஸ்டேரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய பறவைகள் வந்து தஞ்சம் அடையுதுன்னு சொல்கிறாங்க, பல அரிய பறவைகள்லாம் வருதுன்றாங்க. இப்போ அதை பாதுகாக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா, நீங்கள் என்ன செய்கிறீங்க?
0: ஊஸ்டேரின்றது வந்து லீகல் ஸ்டேட்டஸ் என்னென்னா வைல்ட் லைஃப் சேங்சுரி, ஊஸ்டேரி வைல்ட் லைஃப் சேங்சுரி மேம். அது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. அதில் வந்து நிறைய பறவைகள், நம்ம லோக்கல் உள்ளூர் பறவைகளும் சரி வெளியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவைகளும் வந்து இலைப்பாரி ப்ரீடிங் பண்ணி தன்னுடைய குழந்தைகளை முட்டையை வச்சு குஞ்சு பொறிச்சு பெருசாக்கின பின்னாடி கொண்டு போவோம். அது வந்து விண்டரில் வந்து இங்கே வரும் மேம், வட அரைக்கோளத்திலிருந்து தென் அரைக்கோளத்துக்கு வரும். ஸோ நம்ம வந்து வட அரைக்கோளத்தினுடைய மையப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு வந்து சிறப்பானதாக இருக்கிறதுனால இங்கே வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதுக்குண்டான குஞ்சுக்குண்டான சாப்பாடெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு பெருசாக வளர்த்தி கொண்டு போவோம். ஸோ அதுவும் இல்லாமல் லோக்கலாக இருக்கிற அனிமல் பேர்ட்ஸ், அங்கே உசிடேரியில் வந்து 86 வகையான பறவை இனங்கள் இருக்குது, போன வருஷம் சென்சஸ் படியும் இந்த வருஷம் சென்சஸ் படியும். ஸோ இதை வந்து சிறப்பான முறையில் நாங்கள் வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வாழிடம், முக்கியமான வாழிடம் வந்து அந்த இடம், அதனுடைய நீர்நிலை, அந்த நீர்நிலையை வந்து குவாலிட்டியான நீர்நிலையை மெயின்டைன் பண்ணாதான் மீன்களினுடைய எண்ணிக்கை இருக்கும். அதே போல எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் கழிவுகளோ எந்த ஒரு மனித கழிவுகளோ அதில் வந்து சேராமல் அதை சிறப்பான முறையில் தூர்வாரி சைடில் எல்லாத்தையும் நிறைய பழம் வகைகள் மரங்களும் இல்லை செடி, அதாவது அதனுடைய நெஸ்டிங்காக, ஒன்று வந்து ப்ரீடிங், இன்னொன்று வந்து ரூஸ்டிங். அது வந்து ப்ரீடிங்க்கு வந்து நெஸ்ட் கட்டணும் இல்லைங்களா, அதுக்குண்டான இடமும் நம்ம வந்து போட்டு வைப்போம். அதுக்குண்டான மரங்கள், சரியான மரங்கள் இருந்தால் தான் அங்கேயும் வரும். ஸோ அந்த மாதிரி மரங்களெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி போட்டு அதனுடைய நீர்நிலையும் சிறப்பான முறையில் மேம்படுத்துறதுனால உஸ்டேரி வந்து சிறப்பான ஒரு புகலிடமாக இருக்குது நம்மளுடைய பறவைகளுக்காக. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீனினங்களும் அதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபிஷ் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து உணவாகும், பேர்ட்ஸ் வந்து அந்த தண்ணியினுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி எஃபெக்ட். இந்த தண்ணீர் தான் நம்ம வந்து குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்திட்டுருக்கோம். இதிலிருந்து வெளியே வர அந்த தண்ணி நல்ல ஃபெர்டைல் வாட்டராக இருக்கிறதுனால நம்மளுடைய உற்பத்தி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப சிறப்பான இருக்குது. இது வந்து குடிநீராகவும் பயன்படுத்தப்படுகிறது மக்களுக்கு, நம்ம பாண்டிச்சேரியில் உள்ள மக்களுடைய குடிநீர் தேவையை இது வந்து நிறைவேற்று. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஏரிகள் நிறைய நீர்நிலையை தேக்கி வைக்கிறதுனால தண்ணி வந்து பூமிக்கு அடியில் வந்து ஊடுருவி போய் அதில் இருக்கிற அந்த உப்பு தண்ணி வந்து கடல்லிருந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து தடுப்பணையாக பயன்படுது. அதனால் நம்ம இது என்ன ஆகுதுன்னா வீட்டிலிருந்து வர தண்ணி எல்லாம் உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய பைப்பிலிருந்து எல்லாமே நம்ம மனிதனுக்கு கூட பிரச்சனைகள் வரும் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்து நம்ம மேம்படுத்த வேண்டும். அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய ப்ராஜெக்ட் வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி செயல்படுத்தணும், இத்தனை வெட்லேண்டுகள் இருக்குது, எல்லா வெட்லேண்ட்னா நீர் ஏரிகள் இதெல்லாத்தையும் டிஜிட்டலாக பண்ணி அரசாங்கம் அதுக்கு பணம் கொடுத்துருக்கு. நாங்கள் அதை டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம், 115 வெட்லேண்டு இப்போ வரையும் டிஜிட்டல் பண்ணிருக்கோம். மீதி இருக்கிற வெட்லேண்டு அனைத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி சின்னதுலேருந்து மைக்ரோ மினி மேக்ரோ எல்லா வெட்லேண்டையும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறேன்னா கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவிலையும் மைக்ரோ கேட்ச்மெண்ட்ன்ற 5 மீட்டர் அகலத்துக்கு சின்ன சின்னதாக குழி எடுத்து அதன் மூலமாக தண்ணியை தேக்கி வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுனா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மழைக்காலத்தில் தண்ணிகள் சேகரிக்கப்பட்டு அந்த தண்ணியை சுற்றியும் செடி நட்டுருவோம். ஸோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு மரங்கள் வளரும் அந்த பீரியடில். அதே போல் அடுத்த மே மாதம் வரைய, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைய நமக்கு வந்து அந்த தண்ணி, அதில் இருக்கிற தண்ணி வந்து நமக்கு வந்து பயன்படுது. எதுக்குன்னா அனிமல் குடிக்கிறதுக்கும் அது பயன்படுது, அதே போல் பக்கத்தில் இருக்கிற செடிங்கள்லாம் அதை எடுத்து வளர்கிறது கூட பயன்படுது. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா கடற்கரையை அடுத்தே தண்ணி வந்து பூமிக்கு அடியில் போகிறதுனால கடல்லிருந்து அடியில் வர உப்பு தண்ணி, அதை வந்து அக்குஃபயர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே வர்ற தண்ணியை வந்து உப்புனுடைய உள்ளே வர்றதை வந்து தடுக்குது.
1: இப்போ நீர்நிலைகளோட பாதுகாப்பில் பொதுமக்களோட பங்கு என்னங்க சார்?
0: எல்லா வில்லேஜ்லேயும் எல்லா நிலத்துலையும் எல்லா மக்களும் அவங்க

0: வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன 5 மீட்டர் 4 மீட்டர் 3 மீட்டர் குழியை எடுத்து மழைக்காலத்தில் மழை நீரை சேகரித்தோம்னா, அதாவது பெரிய குழி இல்லாமல் அகன்ற குழி 2 மீட்டர் ஆழம், 5 மீட்டர் ஆகலாம், இல்லை அவங்க வீட்டுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து கடற்கரை ஓரமாகவோ இல்லை எங்கெங்கெல்லாம் தண்ணி வருதோ அதை வந்து சேமித்து வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பெர்குலேட் ஆகும், பூமிக்கு அடியில் போகும். அந்த பூமிக்கு அடியில் போகிறத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகுனா, என் வீட்டில் சிமெண்ட் போட்டு எல்லாத்தையும் நான் வந்து சீவேஜில் போனேன்னா அது எல்லாமே கெட்ட தண்ணியாக மாறிடும். அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு 1000-500 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா மக்களும் அவங்களுடைய தண்ணியை அங்கேயே ஃபில்டர் பண்ணனா, அவங்க வீட்டுக்கு போர் போடுறாங்கன்னா அந்த போர் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி டைரெக்டாக போரில் போடக்கூடாது, அது பக்கத்தில் மண்ணில் தான் வைக்கணும். மண் ஃபில்டர் ஆகி கீழே கடைசியில் போய் தான் சேரணும். அந்த மாதிரி பண்ணோம்னா சிறப்பான முறையில் நீர்நிலை மேம்பாட்டையும் செயல்படுத்தலாம். அதே போல் அரசாங்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க, குப்பை கோளங்கள் வீட்டில் இருக்கிற சாலிட் இது எல்லாத்தையும் வெளியே கொட்டாமல் தாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கார்னரில் கம்போஸ்டாவோ இல்லை அதை ஸ்ட்ரெட்டர் பண்ணி அதே யூஸ் பண்ணோம்னா சாலிட் வேஸ்ட் வராமல் பாதுகா, வெளியே கொண்டு வராமல் ஒரு வீடுனா அந்த வீட்டில் வந்து 100% சஸ்டைனபிள் ஹவுஸ், க்ரீன் க்ளீன் ஹவுஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம நாடு வந்து வளர்ந்த நாடுகளோட சிறப்பான பசுமையாகவும் க்ளீனாகவும் சிறப்பான எண்ணம் கொண்ட மனிதர்களாகவும் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு உண்டான வழியே இது செய்யுன்றத நான் உண்மையாக நம்புகிறேன். ஸோ மக்கள் இதை வந்து எடுத்து ஒவ்வொரு நம்ம பிள்ளைக்கு நம்ம நல்ல எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்கும் நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து அது வந்து முன்னின்று நடத்தணும். ஒவ்வொரு மனிதனும் இது என்னோட வீடு, என்னுடைய வீதி, என்னுடைய வில்லேஜ் அப்படின்னு செயல்படுத்தணும். அப்போ செயல்படுத்தினா சிறப்பாக நம்ம செய்யலாம்.
1: ஓகே சார், இது வரைக்கும் வந்து காடு விலங்குகள் அதை பற்றி மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து சமுதாயத்துக்கு என்ன செய்யணுன்றதையும் நீங்கள் வந்து தெளிவாக சொன்னீங்க. இன்னொன்று, மத்திய மாநில அரசுகளோட திட்டத்தை பற்றி வந்து ரொம்ப தெளிவாக புரிகிற வகையில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி மேம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இதில் வனவிலங்குகளின் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் டாக்டர் அருள்ராஜன் பங்கேற்ற சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஆனந்தி முருகன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி வினோதினி பக்ரிசாமி, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

பிறகு சங்கீத வாணிலே அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வாணிலே கொட்டும் பாடல் வரிகள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:30 நிமிடம், 10 நொடி. திரை இசை கேட்கலாம்.

ரெட்டிச்சிடை வயசு. இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது ஹரிஹரனின் குரல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மொலாய் மயங்க் வழங்குவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 8:43 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: இதுவரை திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நீண்டகாலம் தொடர்ச்சியாக பதவி வகிக்கும் சாதனைக்காக தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நீர்நிலைகளின் மேற்பரப்பில் மிதக்கவிடும் சோலார் செல்கள் மூலம் சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரிக்க இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று புதுடில்லியில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். பிரதமரின் சூரிய வீடு திட்டத்தின் கீழ் வீட்டு மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி வசதிகளை நிறுவிக்கொண்ட பயனாளிகளுக்கு மின் கட்டணம் சுமார் 71% வரை குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் இணையதளத்தின் மெட்டா நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் கூடிய முதலாவது டேட்டா மையத்தை அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனியில் நாளை நடைபெற உள்ளன. இன்று சென்னையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 1.27 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் பல மாநிலங்களில் தேடப்பட்டு வந்த 3 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் கோவிந்த சாலை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் இன்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு துப்புரவு பணிகளின் போது கட்டிடக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டு மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்த குப்பைகள் வள மீட்பு பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Ashmani.
1: Spotlight. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 9:30. வருவது சங்கீத வானிலே.

0: குழுவினர் சேர ஜென்சி குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் நிறம் மாறாத பூக்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணம்.

0: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 9:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை

சிகப்பு ரோஜாக்கள். இது கேட்ட பாடலின் படம், ஒழித்தது கமலஹாசன், எஸ் ஜானகி குரல்கள். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 9:51:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே

ஜெயச்சந்திரன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் கிழக்கே போகும் ரயில். சங்கீத வானொலி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது 16 வயது நிலை படப்பாடல்.

இதுவரை வந்தது சங்கீத வானிலே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10:10, தேன்மழை.

0: ஊட்டி வரை உறவு படத்திற்காக வந்தது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com.

0: com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 10:11, 10:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை

டி எம் சௌந்தரராஜன் பேர் சுசீலா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் பொன்னூஞ்சல். தேன்மழையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் மூன்று தெய்வங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரிப்பது குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜாதவ் மொலாய் பயங் வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுமையில் நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து வழக்குரைஞர் டி ராமநாதன்.

அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7/25 நலமாய் வாழ வலிப்பு நோய் குறித்து விளக்கமளிக்கிற புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்புலட்சுமி மற்றும் எஸ் ஸ்வர்ணலதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி ஸ்ரீ சுந்தர் குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. தலைப்பு கெடுவான் கேடு நினைப்பான். நிறைவுபடுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:00 வளமான பாரதம். மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டுத் திட்டங்கள் குறித்து சித்திரம். நிறைவு பகுதி அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசி மாலை நிகழ்ச்சியில் ஆர் வேதவழி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் சிவகங்காவதி. 2:15 என்று மினியவை. 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சார நிகழ்ச்சியில் என் சி வசந்த கோகிலம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 நவக்கிரக நாயகி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை MS விஸ்வநாதன் அவர்கள். கதை KP அறிவானந்தம் அவர்கள். வசனம் வியட்நாம் வீடு சுந்தர் அவர்கள். திரைக்கதை இயக்கம் கே சங்கர் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது இதயம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 திரையிசை. 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 உழவர் உலகம். நூற்புழு மேலாண்மையில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை இணைப்பேராசிரியர் முனைவர் ஜே ஜெயக்குமார் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் நிகழ்ச்சியில் அமுதக்கனி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி லக்ஷ்மி பாஸ்கரன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 தேன்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவை ஒட்டி பல்வேறு கருப்பொருட்களின் புதுதில்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம். நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.